சொட்டு கண்ணீரையும் அவர் துருத்தியில் வைத்திருக்கிறார். எப்பொழுது சிந்தினோம், எதற்காக சிந்தினோம், அவை ஒவ்வொன்றையும் அவர் நினைவில் வைத்திருக்கிறார். பதிலும் அளிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.
1: அனைவருக்கும் இதயம் மகிழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் ஸ்டார் அஷ்ரஃப் அலி. நான் சிறு வயதிலிருந்தே இஸ்லாமிய பாடல்கள், பக்தி பாடல்கள், சமுதாய நோக்குள்ள பாடல்கள், சிந்தனையுள்ள பாடல்களை பாடி வருகிறேன். அந்த வகையிலே இன்று சோனா எஃப்எம் வானொலியிலே நம்முடைய உடல் அமைப்பு எவ்வாறு செரிமானமாகிறது, இறையனுடைய அது ஒரு அருட்குடை என்பதை இந்த பாடலிலே நான் உங்களுக்கு விரிவாக பாட இருக்கிறேன். எங்களுடைய தலைவர் நபிகள் நாயகம் முஹம்மது நபி அவர்களை பற்றிய ஒரு புகழ் பாடலை இப்பொழுது உங்கள் முன்னால் படிக்கிறேன்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
1: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
0: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வையே.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நம்மை சுற்றி சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கு தேவையானது விடாமுயற்சி மட்டும்தாங்க. இன்னைக்கு திங்கட்கிழமை, வாரத்துடைய முதல் நாளுக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். என்னப்பா பண்ணுறது, சண்டே ஒரு நாள் தான் இருக்குது. அந்த சண்டே ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு அடுத்த நாள் நம்ம பேக் டு த ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி வேலைக்கோ இல்லை வந்துட்டு ஸ்கூலு காலேஜுக்கோ வந்துட்டு கிளம்ப வேண்டிய நேரம் தான் இப்போ வந்துருச்சு. இந்த நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செமையாக சூப்பராக ஜாலியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன். நான் உங்க சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுத ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் மாற்றுறதுக்காக நான் நிறைய தகவல்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரியில் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம லைஃப்பில் வாழ்க்கையில் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு காமனான ஆசை இருக்குங்க. என்ன அப்படின்னா, நான் நினச்சது சீக்கிரம் நடக்கணும். ஆனால் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா, நல்ல விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் லேட்டாக தான் செய்யும். அதே மாதிரி அதுக்கான முயற்சியுமே நம்ம விடாமல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அது நம்மளை தயார் பண்ணிக்கிட்டே

0: தான் இருக்கும். ஒரு விதம் மண்ணில் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், உடனே வந்துட்டு மரமாயிடாது, அதுக்கு தண்ணி தேவைப்படணும், அதே மாதிரி வந்துட்டு வெயிலிருந்து பாதுகாக்கணும், அதே மாதிரி வெயிலுடைய தேவையுமே இருக்கும், முக்கியமாக கால தேவை இருக்கும். அந்த மாதிரி தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்மளுடைய கனவுகளும். இப்போ நிறைய பேருக்கு ஒரு தடவை முயற்சி பண்ணி தோத்துட்டோம் அப்படின்னா இது நமக்கானது இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் முடிவு பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்படிலாம் எதுவுமே முடிவு பண்ணாமல் நமக்கானது தான் அப்படின்னு சொல்லி விடாமுயற்சியோடு போய்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம நினச்சதை அடைய முடியும். இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸாக இருந்திருக்குது. இன்னைக்கு வெப்பத்துடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. காலையிலேயே பார்க்குறோம் சூரியன் லைட்டான ஒரு என்ட்ரி தான் கொடுத்துருக்காரு. பார்க்கலாம் இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததாக உங்க அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
1: சோனா எஃப்எம் 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
2: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
0: எஸ் உங்க அறிவை விரிவாக்க இன்னைக்கான கேள்வியா சத்யா என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, முட்டை விலை, அதாவது இப்போ முட்டை விலையெல்லாம் வந்துட்டு ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் ஒரு கேள்வியை வந்து கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, எந்த பறவையோடைய முட்டை விலை அதிகம், எந்த பறவையின் முட்டை விலை அதிகம் அப்படிங்கிறத இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலாக 9787770178 அப்படிங்கிற எந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணியிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை பதிவு பண்ணிடுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமை சொல்லப்படும். ஸோ மறக்காம ஃபோன் இடுங்க, டயல் பண்ணுங்க 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸ் வெயிட்டிங்ல இருக்குது, அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக முதல் பாடலாவே ஹேவாக் பிரதர்ஸ் உடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு யாருடைய ஒரு புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த கதையில் வர கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் கற்பனையாக இருந்தாலும் இந்த கதை ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லலாங்க. 2003 இந்த ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்கு. கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் எழுதும்போது ரொம்ப கனத்த இதயத்தோட எழுதினதா அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாருங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தை கடைசி அத்தியாயம் படிக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சோகம் அவங்களை ஆட்கொள்ளும், பெரிய வருத்தத்துக்குள்ளார போவாங்க. வைகை அணை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது கட்டப்படுறப்ப பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன கிராம மக்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க வேற ஒரு இடத்துக்கு. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க நினச்சி பாருங்க. இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த ஃபேமிலியோட பையன் பேரன் அப்படின்னு வாழ்ந்த அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுடைய மனநிலையும் இருக்குங்க. இந்த கதையில் வர ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பெரிய தேவர். அந்த ஊர் பேர் வந்து கள்ளிப்பட்டி. அந்த பெரிய தேவரோட கதாபாத்திரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரமாக ஆயிருங்க இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறமா. அவருக்கு வராத கஷ்டங்களே இல்லை, தினமும் ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் அடுத்து என்ன, எப்படி ஒரு தன்னம்பிக்கையோடு போகலாம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரமாக இந்த பெரிய தேவர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இன்னும் சில கதாபாத்திரங்கள், அழகம்மா, முருக்காயி, மொக்கராசு, மின்னல், இந்த கதாபாத்திரங்கள்லாம் இந்த ஒரு கதையில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு கதை ஒரு சோகமான முடிவு கொண்டது, ஒரு சோகமான கதையும் கூட இந்த கதை. அப்படி இருந்தாலும் இந்த கதையை நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு புது ஃபீலிங்குக்குள்ளார நம்ம வந்து போவோம். என்னதான் ஒரு சோகமான ஒரு புத்தகமாக, சோகமான ஒரு கதையாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிடித்த ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குங்க. இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறப்ப நிறைய பேர் வந்து நகரங்களில் வாழ்க்கை வாழ்கிறவங்களாக வந்து இருப்பாங்க. இந்த புத்தகத்தை அவங்க படிக்கும்போது ஒரு கிராமத்தில் அவங்க வாழ்ந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்து கிடைக்கும். கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கவிஞர் வைரமுத்து அவர்களோட கள்ளிக்காட்டு இதிகாசம்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கை தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
4: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
3: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா, ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சுடவா சுடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். என்ன உங்கள் சத்யா, இன்றைக்கி வந்துட்டு நம்முடைய சேலத்தில் வெப்பத்துடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. காலையிலேருந்து அப்படி தான் இருக்கும் அப்படின்னு மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே வந்துட்டு சூரியன் லைட்டான ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு, இப்போ காணாமல் போல இது மேகத்தை மறைஞ்சிட்டாரு போல. ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி நாள் இப்படி இருக்க போகுது அப்படின்னு. அதே மாதிரி நம்மளுடைய சேலத்தில் மட்டும் இல்லாமல் சென்னை வேலூர்லேயுமே வந்துட்டு 106 டிகிரி

டிகிரி அளவுக்கு வந்துட்டு இப்போ வெயில் பதிவாகி இருக்குது அப்படி மாதிரி தாங்க தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் நேற்று சாயங்காலம் நிலவரப்படி 12 இடங்களில் வெயில் வந்துட்டு சதம் அடிச்சிருக்குது. அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கம் மற்றும் வேலூரில் 106 டிகிரி பாரன்ஹீட், அதாவது 41.6 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே வெப்பம் பதிவாகியிருக்குது. அடுத்தபடியாக திருத்தணியில் 40.6 டிகிரி செல்சியஸ், கடலூர், கரூர், காரைக்கால், மதுரை, நாகப்பட்டினம், பாளையங்கோட்டை, பரங்கிப்பேட்டை, தஞ்சாவூர் ஆகிய இடங்களில் 38 டிகிரி செல்சியஸுக்கு மேலே வெப்பம் பதிவாகியிருக்குது அப்படிங்கிற மாதிரி தாங்க தெரிவிச்சிருக்காங்க. நம்மளுடைய சேலத்திலையுமே இப்போ 100 டிகிரி பாரன்ஹீட் அப்படிங்கிற அளவுக்கு தான் வந்துட்டு வெயில் ஒவ்வொரு நாளுமே பதிவாகிட்டு வருது. பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் குறையும் அப்படிங்கிற மாதிரி நம்பலாம். ஏன்னா இதுக்கு மேலே வந்துட்டு இப்போ வெயில் காலம் குறைய ஸ்டார்ட் ஆக போகுது. அதே மாதிரி பருவமழையுமே வந்துட்டு இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால வந்துட்டு இப்போ வெயிலுடைய தாக்கம் குறையும் அப்படி மாதிரி நம்பலாம். ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததான் நம்ம சேலத்தில் காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 36 ரூபாய், உருளைக்கிழங்கு 55 ரூபாய், திம்பம் உருளைக்கிழங்கு 35 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 30 ரூபாய், சின்ன வெங்காயம் 50 ரூபாய், பெரிய வெங்காயம் 30 ரூபாய், பச்சை மிளகாய் 46 ரூபாய், கத்தரிக்காய் 44 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 40 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 38 ரூபாய், வெண்டைக்காய் 28 ரூபாய், முருங்கைக்காய் 40 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், அதே மாதிரி வந்து சுரக்காய் 24 ரூபாய், புடலங்காய் 40 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 38 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், நாட்டு பாகற்காய் 55 ரூபாய், தேங்காய் 50 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், பீன்ஸ் 90 ரூபாய், வெள்ளை பீன்ஸ் 110 ரூபாய், அவரைக்காய் 70 ரூபாய், பூஷ் அவரை 75 ரூபாய், கேரட் 65 ரூபாய், மாங்காய் 30 ரூபாய், பழங்களில் வாழைப்பழம் 40 ரூபாய், புவன் வாழை 40 ரூபாய், தேன்வாழை 40 ரூபாய், ரஸ்தாலி 60 ரூபாய், செவ்வாழை 65 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், கொய்யா 60 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய், கீரை கட்டுக்கு 20 ரூபாயிலிருந்து 25 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது. இந்த ஒரு விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, தாத்தகாப்பட்டி உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் அந்த தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததான் மதன் தங்கத்துறையுடைய யார் அவை எங்கிருக்கா அந்த சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டுல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப் போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி. போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏற்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அந்த வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏற்காடு வரதே ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும் போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பசுமையை காப்போம், வாழ்வை வளப்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துகிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
3: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதா. பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிக் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
6: நம்ம இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மின்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயங்க. ஏன்னா இப்போவே வந்துட்டு மின்சார பற்றாக்குறை வந்துட்டு வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அதனால மின்சாரம் நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணோம். இப்போ அது பற்றின ஒரு அப்டேட் அங்கே வந்திருக்குது. எனச்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். என்ன உங்கள் சத்யா, நம்மளுடைய சேலத்தில் ஒரு சில இடங்களில் நாளைக்கு மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுபடி என்னென்ன இடங்களில் மின்தடை ஏற்பட போகுது அப்படின்னா, வேம்படித்தாளம் துணைமை நிலையத்தில் மீன் பராமரிப்பு பணிகள் நடந்திருக்கிற காரணத்தினால சுமங்கலி நகர், சித்தேஸ்வர நகர், சந்தைப்பேட்டை, பூங்கா நகர், பாப்பாபாடி, அதுக்கப்புறமா இடங்கனசாலை, கே கே நகர், சுண்டெலி பெருமாள் கோவில், வேம்படித்தாளம், கோட்டைப்புதூர், இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே நாளைக்கு காலையில் 10 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அஸ்தம்பட்டி துணைமின் நிலையத்திலையுமே மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால டிஐஜி அலுவலகம், சுந்தர் நகர், லட்சுமி சுந்தர் நகர், சிறைச்சாலை பின்புறம், எஸ்பிஐ காலனி, அம்மா உணவகம், பிரிட்ஜ் ரோடு, சிறி ரோடு, அஸ்தம்பட்டி, அதுக்கப்புறமா ஜான்சன் பேண்டை, அப்புறமா ரவுண்டானா, அதுக்கப்புறம் வந்துட்டு இட்டேரி சாலை, பிரபு நகர், அம்மன் நகர், காந்தி சாலை, லட்சுமிபுரம், விஜயராகவாச்சாரி நகர், அதுக்கப்புறமா மரவனேரி, வின்சென்ட், ஏர்லைன் ரோடு, கோர்ட் ரோடு, சங்கர் நகர், சகாதேவபுரம், ஆர் முனியப்பன் கோவில் நகர், இந்த பகுதியில் எல்லாத்திலுமே நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உடையாப்பட்டி துணைமின் நிலையத்திலுமே மின் பராமரிப்பு பணிகள் நடக்கிறதுனால மாசநாயக்கன்பட்டி, சக்தி நகர், காசி நகர், மீனங்காடு, வரகம்பாடு, இந்திரா நகர், சிந்தாமணி நகர், நொச்சிப்பட்டி, ராம் நகர், ஏரிக்காடு, பாறைக்காடு, குண்டுக்கல்லூர், இந்த பகுதிகள் எல்லாத்திலுமே நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கருப்பூர் துணைமின் நிலையத்திலுமே மின் பராமரிப்பு பணிகள் நடந்திருக்கிறதுனால ஆனைக்கவுண்டம்பட்டி, கோட்டக்கவுண்டம்பட்டி, சாமிநாயக்கன்பட்டி, செல்லப்பிள்ளை குட்டை, புளியம்பட்டி, பெருமாள் கோயில், மாங்குப்பை, கிளாக்காடு, அஞ்சு ரோடு, அதுக்கப்புறமா குரங்குச்சாவடி, நரசோதிப்பட்டி, பாரதி நகர், சிவாய நகர், கேவிஎஸ் நகர், நகரமலை அடிவாரம், இந்த பகுதியில் எல்லாத்துலையுமே நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேலையுமே நாளைக்கு காலையில் 9 மணிக்குள்ளே முடிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு தகவல் தொடர்ந்து அடுத்ததாக உங்களுக்காக மார்டின் காட்டிச்சோடைய சைனாமேடு காதல் பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ரவி ஏர்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிச்சிட்டாங்க, போறோம் என்ஜாய் பண்றோம்.
1: போறதெல்லாம் சரிதான், ஆனா முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிளாஸ்டிக் எடுத்துட்டு போகவே கூடாது.
0: அது எப்படி முடியும்? ஹில் ஸ்டேஷன் போறப்போ வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ் பாக்கெட் எல்லாம் எடுத்துட்டு தானே போவோம்.
1: நீ சொல்றது கரெக்ட் தான் ஸ்ரீஷா, ஆனா அதே பிளாஸ்டிக் அங்க இருக்கிற இயற்கையையும் விலங்குகளையும் பாதிக்கும். அதனால கிளாத் பேக், ஸ்டீல் பாட்டில் மாதிரி ரீயூசபிள் பொருட்களை யூஸ் பண்ணலாம்.
2: இயற்கை மனிதனுக்கு கிடைத்த வரம், அதன் அழகை கண்களுக்கு விருந்தாக்கி மகிழ்வோம். பிளாஸ்டிக் தவிர்த்து இயற்கையை செழித்து வளர செய்வோம்.

0: பட்ட தாருக்குள்ளே உன் உதடு ஒற்றி போட்ட இலை இருக்கு. உன் இதழ் ஒற்றிய இலை பற்றி இணைத்திடுவேன் இன்னொரு இலை.
1: ஓ, தரி மீதா?
0: ஆம், அதில் உன் உதடு தோய்த்த உமிழ்நீரில் உரசி முனை முறுக்கிடுவேன். முறுக்கி வைத்த கோபமெல்லாம் முனைமுறிந்து போகையிலே இறுக்கி புனைந்த இலை போல இருக்க வேணும் ஆண்பாளி.
1: ஆஹா, கவிதை கவிதை.

பேசிக்கிட்டிருக்கேன்னா உங்கள் சத்யா. இப்போது நம்மளுடைய தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தமிழகம் மட்டும் இல்லாமல் பல இடங்கள்லையுமே வந்து முட்டையோடைய விலை இப்போ தொடர்ந்து அதிகமாகிட்டே வந்துட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரி தாங்க ஒரு அப்டேட் தெரிவிச்சிருக்காங்க. நாமக்கல்ல தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று வந்து நடந்திருக்குது. அதில் முட்டை உற்பத்தி மார்க்கெட்டிங் நிலவரம் குறித்து பண்ணையாளர்கள் விவாதிச்சிருக்காங்க. இதையடுத்து 565 காசுகளுக்கு விற்பனை செய்யப்பட்ட முட்டையோடைய விலை 5 காசுகள் அதிகமாகி 570 காசுகளுக்கு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்குது. முட்டையோடைய கொள்முதல் விலை தொடர்ந்து அதிகமாகிட்டே வந்துட்டுருக்குது அப்படின்னும் பண்ணையாளர்களை மகிழ்ச்சி அடைய செஞ்சிருக்குது இந்த ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் நாட்டுடைய பிற மண்டலங்களில் முட்டையோட விலை எப்படி இருக்குது காசுகளில் அப்படின்னா, சென்னையில் 630 காசுகள், ஹைதராபாத்தில் 540 காசுகள், விஜயவாடாவில் 550 காசுகள், பாரவாடாவில் 502 காசுகள், மும்பையில் 600 காசுகள், மைசூரில் 615 காசுகள், பெங்களூரில் 605 காசுகள், கொல்கத்தாவில் 595 காசுகள், டெல்லியில் 540 காசுகள் அப்படிங்கிற மாதிரி நிர்ணயம் செய்யப்பட்டிருக்குது. அதே மாதிரி நாமக்கல்ல நேற்று நடந்த பண்ணையாளர் வியாபாரிகள் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் 1 கிலோ முட்டைக்கோழி 110 ரூபாய், பல்லடத்தில் நடந்த உற்பத்தியாளர் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் 1 கிலோ கறிக்கோழி 126 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ முட்டையோட விலை இதுக்கு முன்னாடி இருந்ததோட 5 காசுகள் அதிகமாகி 570 காசுகளாக விற்பனை செய்யப்பட்டுருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய சேலத்தில் 10 காசுகள் அதிகமாகி 570 காசுகளாக வந்து விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி 5.60 காசுகளாக தான் வந்துட்டு விற்பனை செய்யப்பட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 14,580 ரூபாயாகவும், தங்கம் பவுண்டிற்கு 116,640 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 285 ரூபாயாகவும், வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு 285,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி தான் வந்துட்டு முட்டையோட விலை இப்போ 5.70 காசுகளாக விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலையை தொடர்ந்து முட்டையோட விலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே இருக்குது. அதாவது முன்னே இருந்ததை விட இப்போ 5 காசுகள் வந்துட்டு அதிகமாகி 5.70 காசுகளாக வந்துட்டு விற்பனையாகிட்டு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை இதுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு தான் வந்துட்டு இருந்துட்டு வருது. கொஞ்சம் அதிகமாகவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஜெகதீஷ் உடைய அடி கல்லிய சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போது அடுத்ததாக உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. இப்போது தென்மேற்கு பருவமழைந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த தென்மேற்கு பருவமழை நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி தாங்க தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி இந்திய வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பொதுவாக தென்மேற்கு பருவமழை வந்து மே மாதம் இறுதியில் அந்தமான் நிக்கோபர் தீவுகள்லையும் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் கேரளா மற்றும் வடகிழக்கு மாநிலங்களையும் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னும், வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் காணப்பட்டு வரக்கூடிய மாற்றங்கள் காரணமாக இந்த ஆண்டு வழக்கத்தை விட முன்கூட்டியே பருவமழை தொடங்கும் அப்படி மாதிரி எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபடி மே மாதம் 16ஆம் தேதி அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் தென்மேற்கு பருவமழை ஸ்டார்ட் ஆகியிருக்குது. இதையடுத்து கேரளா மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள்லையுமே மே மாதம் 26ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிருக்கும் அப்படின் மாதிரி வந்துட்டு எதிர்பார்க்கப்படுது. அதோடைய அடிப்படையில் கேரளா மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை நாளை தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே காணப்பட்டு வந்துட்டு இருக்குது. கேரளாவில் வளிமண்டல சுழற்சி போன்ற காரணங்களால் தற்போது பல மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கையுமே விடுக்கப்பட்டிருக்குது. திடீர் கனமழையால் பருவமழை தொடக்கத்தை துல்லியமாக வந்துட்டு அறிவிக்கிறதுல சிறிது மாற்றங்கள் ஏற்படலாம், சிறிது தாமதங்கள் ஏற்படலாம். அந்த தாமதங்களை வந்துட்டு பொறுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ தென்மேற்கு பருவமழை எப்பவுமே மே மாதம் லாஸ்ட்ல ஆரம்பிக்கும், அப்படி இல்லைன்னா ஜூன் மாதம் ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிக்கும். ஆனால் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மே மாதம் பாதியிலேருந்து 16ஆம் தேதியிலேருந்து அந்தமான் தீவுகள்லாம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருது. அதே மாதிரி கேரள மாநிலங்களில் வந்துட்டு இப்போ 26ஆம் தேதி அதாவது நாளையிலிருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததான் நம்ம சேலத்தில் மேட்டூர் அணையுடைய நீர்மட்ட நிலவரம் என்ன அப்படின்னா, நீர்மட்டம் 78.84 அடியாகவும் நீர் இருப்பு 40.81 TMC ஆகவும் இருந்துட்டு வருது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர்

471 கனஅடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 1000 கனஅடியாகவுமே இருக்குது அப்படிங்கிறது தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து கடந்த நாட்களை விட இப்போ வந்துட்டு கம்மியாகிடுச்சு. ஏன்னா கடந்த நாட்களில் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, இப்போ வந்துட்டு ரொம்ப கம்மியாகிடுச்சு. இப்போ ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் நீர்வரத்து எப்படி இருக்க போகுது, அதே நேரத்தில் நீர் திறப்பு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அகேஷுடைய அரண்மனை சாங் வந்துட்டே இருக்குது, அது வரும் உங்களுக்கு சூப்பரான ஒரு அப்டேட்மே வெயிட்டிங்கில் இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்கிறதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே வந்துட்டு வெயிட்டிங்கில் இருக்குது. அதில் இப்போ முதலாவது என்ன அப்டேட் சொல்ல போகிறேன் அப்படின்னா, நாளைக்கு நம்மளுடைய சேலத்தில் வந்துட்டு மீன் நுகர்வோர் குறுதிர் கூட்டம் நடக்கப்போகுது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஆத்தூர் கோட்டை மீன் வாரிய செயற்பொறியாளர் அலுவலகத்தில் நாளைக்கு காலையில் 11 மணிக்கு மீன் நுகர்வோர் குறுதிர் கூட்டம் வந்துட்டு நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆத்தூர் கோட்டத்தை சேர்ந்த நுகர்வோர் மின்சாரம் தொடர்பான குறைகளை தெரிவித்து பயன்பெறலாம் அப்படிங்கிற மாதிரி ஆத்தூர் கோட்டை மீன் வாரிய செயற்பொறியாளர் அவர்கள் வந்துட்டு தெரிவிச்சிருக்காரு. அதே மாதிரி கெங்கவல்லி கோட்டை அலுவலகத்தில் நாளைக்கு மதியம் 3 மணிக்கு வந்துட்டு மீன் நுகர்வோர் குறைதீர் கூட்டம் நடக்கப்போகுது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஆத்தூர் கோட்டை மின் வாரியத்துக்கு வந்துட்டு காலையில் 11 மணிக்கு, அதாவது நாளைக்கு காலையில் 11 மணிக்கும், அதே மாதிரி கெங்கவல்லி கோட்டை அலுவலகத்தில் வந்துட்டு நாளைக்கு சாயங்காலம் மதியம் 3 மணிக்கும் வந்துட்டு இந்த மின் நுகர்வோர் குறைதீர் கூட்டம் நடக்கப்போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வந்துட்டு இருக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய மின்சாரம் சம்மந்தப்பட்ட குறைகளாக இருக்கட்டும் இல்லை சந்தேகங்களாக இருக்கட்டும், நீங்கள் வந்துட்டு போயிட்டு நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, மாமாங்கம் வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில் சந்தியூர் மல்லூர் சீலநாயக்கன் பட்டி அம்மாப்பேட்டை அயோத்தியாப்பட்டினம் குகை இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க இல்லை இந்த பகுதியில் தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியவோ போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போயிடுங்க, ஆஃபீஸ் டைமுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க, காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டு போங்க. ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. முக்கியமாக வந்துட்டு டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி போங்க. நீங்கள் வந்துட்டு

பெரிய கிளம்பி போகும்போது பொருட்கள் எதையுமே விட்டுட்டு போகாம ஆபீஸுக்கு தேவையான ப்ராப்பரான எல்லா பொருட்களையும் வந்துட்டு எடுத்துட்டு போயிடுங்க. இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இன்னைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், என்ன அப்படின்னா, எந்த பறவையின் முட்டை விலை அதிகம், எந்த பறவையின் முட்டை விலை அதிகம் அப்படிங்கறதா இன்னைக்கான கேள்வியா இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலா நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா மறக்காம நம்மளோட நிலை என்னான்னு 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்க சொல்லக்கூடிய பதில் சரியானதா இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமை சொல்லப்படும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸோட சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனாஃபம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.
1: கொடுக்கு பார்வையில என்ன கூறு போடுறியே.

0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
2: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
3: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்தணுமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
5: இப்போ நம்மளுடைய தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை வந்துட்டு நாளையிலிருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு ஒரு அப்டேட் பார்த்துருந்தோம். அதே நேரத்தில் இன்றைக்கி 19 மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றின ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. எனச்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய தமிழகத்தில் 19 மாவட்டங்களில் இன்றைக்கி கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர் உட்பட 19 மாவட்டங்களில் இன்றைக்கி கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இது பத்தி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேற்று காலையில நிலவரப்படி கடந்த 24 மணி நேரத்தில் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர்ல 6 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்குது. இதுக்கு அடுத்தபடியா கோவை மாவட்டம் சின்னக்கல்லார், திருப்பூர் மாவட்டம் வட்டமலை நீர்த்தேக்கம், மதுரை மாவட்டம் தானியங்கி வானிலை மையம் ஆகிய இடங்களில் வந்துட்டு தலா 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்குது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டிருக்கக்கூடிய பகுதிகள் மேலே 3.1 கிலோமீட்டர்லிருந்து 5.8 கிலோமீட்டர் வரைக்குமே ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவிட்டு இருக்குது. இதனால தமிழகத்தில் சில இடங்களில் இன்னைக்கும் நாளைக்கும் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னும், நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், திண்டுக்கல், தேனி, மதுரை மாவட்டங்களில் இன்றைக்கி ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்றுடன் மழை பெய்யலாம் அப்படி மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோவை, திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி மாவட்டங்களில் சில இடங்களில் நாளைக்கு கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரியும் வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ பார்க்கலாம் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ 19 மாவட்டங்களில் வந்துட்டு கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் தான் வந்துட்டு இப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியும். இப்போது அடுத்ததாக இன்றைக்கி ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க யார் அப்படின்னா, லோகேஸ்வரன் அவங்க வந்துட்டு தொலசம்பட்டி பகுதியிலிருந்து அவங்களுடைய பிறந்தநாள இன்னைக்கு கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சொன்ன எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே லோகேஸ்வரன். உங்களுக்கு இன்னைக்கு நாள் மாதிரியே எல்லா நாளுமே செம சூப்பராக ஜாலியாக செம வைபாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கணும், நீங்கள் என்ன விஷயங்களா அச்சீவ் பண்ண நினைச்சிங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக மார்ட்டின் கார்டினருடைய குண்டு குழி சாங் வந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறமா உங்களுக்காக சூப்பரான ஒரு அப்டேட்மே வெயிட்டிங்கில் இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டுல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப் போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி, போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏற்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அந்த வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏற்காடு வரதே ஜாலி என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும்போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பசுமை பாதுகாப்பே உலகின் அடித்தளம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: ஹே அபி, என்ன பிடி பீரியட்ல பண்ண வேண்டியதெல்லாம் இங்க பண்ணிட்டு இருக்க?
3: என்னது பிடி பீரியடா? ஹே சிவா, நான் உலக சாதனைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்.
2: நீயா? சாதனையா?
3: அட சிவா, வர 29 பரதநாட்டிய உலக சாதனை நிகழ்வு பஞ்சபூத ஸ்தலம் அப்படிங்கிற இந்த ஈவெண்ட் நடக்க போகுது. இங்க 30 இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துகிட்டு சாதனை பண்ணலாம்னு இருக்கேன்.
2: ஆமா.

0: அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
1: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
2: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய நம்மை சுற்றி நிகழ்ச்சியில் இப்போது அடுத்தது உங்களுக்காக சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்கு. இது என்ன அப்டேட் அப்படின்னா, தேசிய பாதுகாப்பு அகாடமி மற்றும் கடற்படை அகாடமியில் காலியாக இருக்கக்கூடிய 451 பணியிடங்களுக்கு இப்போது மத்திய பணியாளர் தேர்வாணையமான யூபிஎஸ்சி தேர்வு நடத்தியிருக்காங்க. இதுக்கு பிளஸ் டூ முடிச்சிருக்கணும் அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. பிளஸ் டூ வந்துட்டு தேர்ச்சி பெற்று இருக்கணும். அதே மாதிரி இதில் வந்துட்டு திருமணமாகாத இருபாலருமே https://upsc.gov.in அப்படிங்கிற இந்த இணையதளத்தின் மூலமா அடுத்த மாசம் 9ஆம் தேதிக்குள்ளார நீங்க விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க அதுக்கு அப்ளை பண்ற மாதிரி இருந்துச்சிங்க இருந்தது அப்படின்னா அடுத்த மாசம் 9ஆம் தேதிக்குள்ளார நீங்க வந்துட்டு அப்ளை பண்ணிவிடுங்க. https://upsc.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க வந்துட்டு மறக்காம பதிவு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததான் உங்களுக்காக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான அப்டேட் மாரி இருக்குதுங்க. என்ன அப்டேட் அப்படின்னா, ஆண்ட்ராய்டு மற்றும் iOS தளங்களில் இயங்கி வர கூடிய வகையில் கூகுள் ஹெல்த் அப்படிங்கிற இந்த புது ஆப்பை வந்துட்டு அறிமுகம் செஞ்சிருக்குது கூகுள் நிறுவனம். அனைத்து வகையான ஃபிட்னஸ் ட்ராக்லையுமே வந்துட்டு இது பொருந்தும் அப்படின்னும், இந்த ஆப்பில் ஜெமினியை உள்ளிட்ட பல வசதிகள் வந்துட்டு இடம்பெற்றிருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள், டெக்னாலஜி ரிலேட்டட் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4 மணியிலேருந்து 5 மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய டெக் குரு நிகழ்ச்சி கேளுங்க. திவாகரன்னா அவங்க கூட உங்களுக்காக டெக்னாலஜி ரிலேட்டடான நிறைய விஷயங்களை கொண்டு செஞ்சுட்ருக்காரு. ஸோ மறக்காமல் கேளுங்க டெக் குரு நிகழ்ச்சி. திவாகரன் அவங்க கூட உங்களுக்காக டெக்னாலஜி ரிலேட் நிறைய விஷயங்கள், அதாவது ஃபோன் ஏதாவது ஸ்கேம் ஆனிச்சு அப்படின்னா அதுலேருந்து இப்போ நீங்கள் உங்களோட ஃபோனை வந்து பாதுகாத்துக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய ஃபோனில் புது புது ஃபீச்சர்ஸ் என்ன வந்திருக்குது, அதே மாதிரி உங்களோட ஃபோனில் இருக்கக்கூடிய புது புது ஃபீச்சர்ஸோடைய அந்த நன்மைகள் என்ன, நீங்கள் வந்துட்டு அதை யூஸ் பண்ணுறது மூலமாக என்னென்ன வரும், அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ஸ்கேமில் மாட்டிக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அதே மாதிரி உங்களோட ஃபோனில் வந்துட்டு ஹேங் ஆகுது அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்னமா ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு சேர்த்துருக்காரு. ஸோ மறக்காமல் கேளுங்க டெக் குரு நிகழ்ச்சி திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4 மணியிலேருந்து 5 மணிக்கு. இப்போ அடுத்ததான் ஹேவாக் பிரதர்ஸோடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 நியூஸ் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. வார இறுதியில் வரக்கூடிய பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்கு அந்த சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: மலைப்பகுதியில் வசிக்கும் வன விலங்குகளை துன்புறுத்தாமல் இயற்கையை கண்குளிர கண்டு ரசிப்போம், வனங்களை வளர்ப்போம், உலகை காப்போம்.
1: பொது நலன் கருதி வெளியிடுவோர் சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்றதுக்காக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இது பற்றி சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் அவர்கள் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேரக்கூடிய அரசு உதவி பெறக்கூடிய தொழிற்பயிற்சி நிலையங்கள்லையுமே வந்துட்டு சுயநிதி தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்கள் ஆகியவற்றில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களில் சேர்றதுக்காக www.skilltraining.tn.gov.in அப்படிங்கிற இந்த இணையதளம் மூலமாக நீங்கள் விண்ணப்பத்தை பதிவு செய்யலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. மாணவர்களுக்கு உதவ மாநிலம் முழுக்கவுமே அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள், மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையங்கள், மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகங்கள் ஆகியவற்றில் சேர்க்கை உதவி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்குது. இந்த மையங்கள் பட்டியல் மேற்கண்ட இணைய முகவரியில் இடம்பெற்றிருக்குது. அது மட்டும் இல்லாமல் கல்வி தகுதி 8-10 வகுப்பு முடிச்சிருக்கணும். அதே மாதிரி வந்துட்டு விண்ணப்ப கட்டணம் ₹50, நெட் பேங்க், யூபிஐ, ஃபோன்பே, ஜிபே, டெபிட் கார்டு இது மூலமாக வந்துட்டு செலுத்தலாம் அப்படின்னும். இதுக்கான விண்ணப்பத்தை பதிவு செய்ய ஜூன் மாதம் 3ஆம் தேதி தான் வந்துட்டு கடைசி நாள். விண்ணப்ப மதிப்பெண் அடிப்படையில், இணையதள கலந்தாய்வு தர வரிசை அடிப்படையில் வந்துட்டு அந்த பட்டியல் மூலமாக மற்றும் கலந்தாய்வு விவரம் அது இதே இணைய முகவரியில் வந்துட்டு வெளியிடப்படும் அப்படின்னும். விண்ணப்பத்தை வந்துட்டு பூர்த்தி செய்யறதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா ITIAdmission@gmail.com அப்படிங்கிற இந்த மின்னஞ்சல் முகவரியிலையோ, அப்படி இல்லைனா 9499055612 அப்படிங்கிற இந்த நம்பர்லையோ, அப்படி இல்லைனா 9499055642 அப்படிங்கிற இந்த நம்பர்லையோ நீங்கள் வந்துட்டு கால் பண்ணி உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேட்டுக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததாக இன்னைக்கு இல்லை நாளைக்கு வந்துட்டு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா யாமினி, அவங்க வந்துட்டு ஏத்தாப்பூர் பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை நாளைக்கு கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே யாமினி. உங்களுக்கு நாளைக்கு 4 நாள் செம சூப்பராக ஜாலியாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து பர்த்டே விஷ் சொல்ல, வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமைக்குள்ள காலை 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ள உருவாக்கக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட நிலை எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிற தெளிவாக மென்ஷன் பண்ணிவிட்டு போதும், நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்கு வாழ்த்துகள் சொல்லப்படும். இப்போ அடுத்ததாக அசோக் சரணோடைய அடி ரத்னம் போல் சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மை சுற்றி நிகழ்ச்சியோடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியில் என்ன நம்ம தலைப்பின் கீழே வந்து நம்ம என்ன டாபிக் சொல்ல போகிறோம் அப்படின்னா, இப்போது ஏற்காட்டில் வந்துட்டு கோடை விழா ஸ்டார்ட் ஆனுச்சு இல்லையா. இதில் வந்துட்டு மோப்பநாய்கள் கண்காட்சி வந்து நடந்திருக்குது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 49வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சியில் கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் நடத்தப்பட்ட கண்காட்சியில் கோம்பை, சிப்பிப்பாறை, ராஜபாளையம், அல்சேஷன், அதுக்கப்புறமா ஜெர்மன் ஷெஃபர்டு, அதுக்கப்புறமா டாபர்மேன் வகை நாய்கள் வந்துட்டு பங்கேற்றிருக்குது. காவல்துறையுடைய மோப்பநாய்களுமே வந்துட்டு பங்கேற்று பராமரிப்பாளருடைய கட்டளைகளை கேட்டு அதுக்கேற்ப வந்துட்டு செயல்பட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் மறைத்து வைக்கப்பட்ட பொருளை கண்டுபிடிக்கிறது, இது மாதிரியான சாகசங்களுமே வந்துட்டு நிகழ்த்தியிருக்குது. ஸோ இது மாதிரியான ஒரு விஷயங்கள் தாங்க நடந்துச்சு. இப்போ ஏற்காடு ஃப்ளவர் ஷோ வந்துட்டு ஆல்மோஸ்ட் இப்போ முடிய போகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த வாரம் மட்டும்தான் வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் நீங்களுமே வந்துட்டு போய் கலந்துக்கிறீங்க அப்படின்னா போய் மறக்காமல் நீங்களுமே வந்துட்டு ஜாலியாக சுற்றி பாருங்கள். அதே மாதிரி சோனா எஃப்எம்மான நாங்களுமே வந்துட்டு அங்கே இருப்போம். எங்களுமே வந்துட்டு நீங்கள் தாராளமாக நீங்கள் மீட் பண்ணுறக்கூட சான்ஸுமே வந்துட்டு நிறைய இருக்குது. இப்போ இந்த ஒரு தகவல் தொடர்ந்து அடுத்ததாக உங்களுக்காக வரையறுக்கிறது என்ன அப்படின்னா,
4: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
3: எஸ், இன்னைக்கான கேள்வியா சத்யா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, எந்த பறவையின் முட்டை விலை அதிகம் அப்படிங்கிறது

இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் நெருப்பு கோழி. இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ராஜேஷ் கண்ணா அண்ணா நாட்டாமங்கலத்தில் இருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனியிலிருந்தும், ஸ்ரீஜாக்கா தாத்தக்காப்பட்டியிலிருந்தும், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியிலிருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியிலிருந்தும், தாமோதரன் அண்ணா பாலப்பட்டியிலிருந்தும் இந்த கேள்விக்கான பதிலை சரியாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மாரி முத்து லட்சிகா இவங்களுமே இந்த கேள்விக்கான பதிலை சரியாக சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்தையுமே நம்ம சொன்ன எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரியே நீங்களுமே நம்ம நிகழ்ச்சி வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, மறக்காம நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலை 7 மணியிலிருந்து 9 மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலை 7 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்க சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமை சொல்லப்படும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு நான் நிறைய அப்டேட்ஸோட உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டெட்டா போவே நேர்களே, நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்க போறீங்க. இந்த 2 மணி நேரம் உங்களோட ஜாலியாக பேசிட்டு எல்லாம் வந்துட்டேன் திவாகர். எல்லோருக்கும் அறிவியற காலை வணக்கம் மைடியர் மக்களே. இந்த ஒரு அற்புதமான காலை நேரத்தில் உங்களோட ஜாலியாக பேசிகிட்டு விளையாடுறது நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி உங்களோட விளையாடுறதுக்காக ஒரு சூப்பரான விளையாட்டு தான் கொண்டு வந்திருக்கேன். பொதுவாகவே நம்ம சமீப காலங்களாக இந்த விளையாட்டு நம்ம விளையாடலை, அதனால் இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து இந்த விளையாட்டை கொண்டு வந்திருக்கேன். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா கணக்கு. அதாவது கணக்கு நம்ம இத்தனை நாளாக வந்து பார்த்திங்கன்னா வார்த்தை விளையாட்டு, அதுக்கப்புறம் இந்த ஞாபக சக்தி சோதிக்கிற மாதிரியான விளையாட்டு, இந்த மாதிரி விளையாட்டு தான் விளையாண்டுட்டுருந்தோம். இன்றைக்கி வந்து நான் கணக்கு அப்படிங்கிற விளையாட்டு தான் கொண்டு வந்திருக்கேன். இதுதான் விளையாட போகிறோம். அதாவது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள்கிட்ட வந்து நான் ஒரு கணக்கு சொல்லுவேன், அந்த கணக்கிலிருந்து வர பதில் கூட நீங்கள் ஒன்று கழித்து என்கிட்ட பதிலாக சொல்லணும். உதாரணத்துக்கு 4 4 அப்படின்னு சொன்னால் நீங்கள் அது 8 சொல்லாமல் 7 சொல்லணும், 4 + 4 அப்படின்னு சொல்லி தான். சரிங்களா, இந்த விளையாட்டு தான் நீங்கள் நம்ம விளையாண்டுட்ருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9 7 8 7 7 0 107 8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இது பார்க்குறேன். என் கூட ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, முதல் நேர் அவர் கூட விளையாண்டுருவோம் இந்த விளையாட்டை. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்துலேருந்து பேசுகிறேங்க.
1: மாணிக்கவேல் அண்ணா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேங்க.
1: சிறப்பு சிறப்பு மாணிக்கம் அண்ணா, எப்படி ஆரம்பிச்சிருக்கின்ற நாள் உங்களுக்கு?
2: நல்லா வெயில் நல்லா அதிகமாக இருக்குங்க எங்கள் ஊரில்.
1: அப்படியா? தொடர்ந்து நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க. உங்களுக்காக அருமையான பாடல் வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம என்ன

விளையாட்டு அற்புதமாக விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கணக்கு கணக்கு உங்கள்கிட்ட நான் ஒரு கணக்கு சொல்லுவேன், அந்த கணக்கிலேருந்து வர பதில் கூட நீங்கள் ஒன்று கழித்து என்கிட்ட பதிலாக சொல்லணும். இந்த அன்றைக்கான விளையாட்டாக நம்ம இந்த 2 மணி நேரமும் விளையாட போகிறோம். யாராவது விளையாடணும்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன நம்பர் கால் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு, சுகிந்தன் ஜனார்த்தனோட ஒரு சூப்பரான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்குது. பாட்டு கேட்டு வாங்க மக்களை.

0: இதெல்லாம் கோல்டன் டேஸ்ல மச்சான்.
1: ஸ்ட்ரீட் ஃபைட்ஸ், கிரிக்கெட், பப்ஜி, டீ கடை, ஸ்னீக் அவுட்ஸ் அண்ட் நைட் ரைட்ஸ்.
0: இதெல்லாம் என்னைக்கும் மறையாத, என்னைக்கும் மறக்காத, எப்போதும் நம்ம கூட இருக்க

0: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
1: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலைய விடுங்கண்ணே. நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
2: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாயம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. மக்களே இது பார்க்குறவங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி வாகை சுடவாவில் நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான விளையாட்டு. இந்த விளையாட்டோட பெயர் தான் கணக்கு. கணக்கு உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு கணக்கு சொல்லுவேன், அந்த கணக்குலேருந்து வர பதில் கூட நீங்கள் ஒன்று கழித்து அதாவது மைனஸ் பண்ணி என்கிட்ட பதிலாக சொல்லணும். உதாரணத்துக்கு 10 - 10 அப்படின்னு சொன்னால் அதுக்கான விடை என்னவாக இருக்கும், 20 இருக்கும். ஆனால் நீங்கள் 20 20 இருந்து 1 மைனஸ் பண்ணி 1 கழிச்சு இங்க 19 சொல்லணும். இந்த விளையாட்டு தான் நீங்க நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். மக்களே இந்த விளையாட்டுல நீங்க விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க. 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது பாக்குறேன் கூட விளையாடலாம். இப்ப நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரடைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
2: வெண்பா இந்திரன்.
1: வெண்பா இந்திரன்,

0: ஹலோ
1: ஹலோ
0: வெண்பா இந்திரன் தானா?
1: ஆமாம்.
0: ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வெண்பா? என் கூட பேசிட்டு இருக்கீங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடணும் தெரியுமா?
1: தெரியும்.
0: விளையாடுவோமா?
1: விளையாடலாம்.
0: ரெண்டு கூட்டல் ரெண்டு, டூ பிளஸ் டூ. மூணு கூட்டல் நாலு, த்ரீ பிளஸ் ஃபோர். ஓகே, ரேடியோ கேட்காம என்கிட்ட நான் பேசுறது கேட்டு பேசணும், சரிங்களா? ஐந்து கூட்டல் ஐந்து, ஃபைவ் பிளஸ் ஃபைவ். ஒன்று கூட்டல் ஏழு, ஒன் பிளஸ்
1: செவன்.
0: சூப்பர் சூப்பர் வெண்பா, அருமையா விளையாண்டுங்க. நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. நம்ம வெண்பா இந்திரன் பாப்பா கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாங்க. ரொம்ப நன்றி வெண்பா, இன்னைக்கு கால் பண்ணி விளையாண்டதுக்கு. மைடிய மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரேனுடன் உங்களுக்காக சாமியான பாட்டு அந்திவே. பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்ல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப் போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி, போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சேர்த்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏற்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அங்க வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏற்காடு வரதே ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும்போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: இயற்கை வளங்களின் பாதுகாப்பு மனித முன்னேற்றத்தின் அவசியமான அடித்தளம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம்னு இருக்கேன்.
3: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிக் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. மக்களே, இது பார்க்குற உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடவாவில் ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா கணக்கு. உங்ககிட்ட நான் ஒரு கணக்கு கொடுப்பேன், அந்த கணக்கிலிருந்து வர பதில் கூட ஒன்று கழிச்சு என்கிட்ட பதிலாக சொல்லணும். இந்த விளையாட்டு தான் இன்றைக்கி நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-7107.8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இது பார்க்குற கூட நீங்க ஜாலியா விளையாடலாம். இப்ப நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம் வணக்கம், ஜாதகப்பட்டி ருக்மணி அம்மா பேசுறேன்.
6: ருக்மணி பட்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்.
7: நாங்களும் நல்லா இருக்கோம். வெயில் வருதா போதா என்ன கண்டே பிடிக்க முடியல. லேசா மழை வந்தது எங்க பக்கம். அப்புறம் இன்னைக்கு என்ன பண்ணணும் தெரியல.
6: சரி, எப்படி பாட்டி 5 கூட்டல் 6 எப்படி பாட்டி 8 வரும்?
7: 5 கூட்டல் 6 ஆ? சரி, 10.
6: சூப்பர் சூப்பர் பாட்டி, அருமையா இருக்கீங்க. நன்றி பாட்டி.
7: நன்றி சாமி, நன்றி சாமி,
6: நன்றி.
7: கொஞ்சம் எங்களே மனசுல வச்சுக்கோங்க சாமி.
6: ஆ சரி பாட்டி, வச்சுக்கிறோம். நன்றி பாட்டி.
7: சரி சாமி, நன்றி நன்றி.
6: தாதகாபட்டியில இருந்து ருக்குமணி பாட்டி கால் பண்ணி சிறப்பா விளையாண்டாங்க. ரொம்ப நன்றி பாட்டி, இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.

விளையாடுவோம் 9 7 8 7 7 0 107 8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க.

0: பொருட்கள் இது எல்லாமே மக்காத குப்பை. பல வருஷங்கள் ஆனாலுமே அப்படியே இருக்கும். அத மறுசுழற்சி பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணோம். மத்த குப்பைகள் எல்லாமே மக்கக்கூடிய குப்பைகள் தான்.
1: ஓ, இதுல இவ்ளோ விஷயம் இருக்காமா?
2: பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்துவதை முடிந்தவரை தவிர்த்திடுங்கள். பயன்படுத்திய பிளாஸ்டிக் குப்பைகளை மக்கும் குப்பை, மக்காத குப்பை என்று தரம் பிரித்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துங்கள். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி வாகை சூடவாவில் ஒரு சூப்பரான ஒரு விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா கணக்கு. உங்ககிட்ட நான் ஒரு கணக்கு கொடுப்பேன், அந்த கணக்கிலிருந்து வர பதில் கூட ஒன்று கழிச்சு என்கிட்ட பதிலாக நீங்கள் சொல்லணும். இப்போ இந்த விளையாட்டை நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு சிறப்பான நேர் காத்துட்ருக்காரு, அவர் கூட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: எனக்கு
1: ரொம்ப சூப்பரா அருமையா போனுச்சு அண்ணா.
2: நேத்து
1: சேலம்ல மழை பெஞ்சது, நைட் டைம்ல பெஞ்சது, நல்ல மழை.
2: நல்ல மழையா? சூப்பர் சூப்பர். அப்ப ஓரளவுக்கு என்ன சொல்றது, வெப்பம் கம்மியாயிருக்கும் இல்லையா?
1: ஆமா ஆமா ஆமாண்ணா.
2: சூப்பர் சூப்பர்.
1: சரிங்க சந்திரசேகர்ண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா?
2: ஆமா, நீங்க சொல்லக்கூடிய விடையில இருந்து ஒன்ன மைனஸ் பண்ணி சொல்லணும்.
1: ஆமாண்ணா. விளையாடுவோமா?
2: எஸ்.
1: 10 கூட்டல் 6
2: 15.
1: 15 கூட்டல் 15
2: 29.
1: 29 கூட்டல் 1
2: 29.
1: 22 கூட்டல் 4
2: 25.
1: சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையா விளையாண்டீங்க, நன்றி
2: அண்ணா. தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச். உங்களுக்கும் சூப்பரா மீட்டோம். பை
1: பை அண்ணா. பை. காட்பாடியில இருந்து நம்ம சந்திரசேகர் அண்ணா கால் பண்ணி சிறப்பா விளையாண்டார், ரொம்ப நன்றி அண்ணா அன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மீடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன் உங்களுக்காக அருமையான பாடல் ஒன்று வந்துகிட்டே இருக்கு, பாட கேட்டு வாங்க மக்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடவால நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட கணக்கு கணக்கு அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாட போகிறேன். கணக்கு ஒரு கணக்கு ஒன்று கேட்பேன், இந்த கணக்குலேருந்து வர பதில் கூட ஒன்று கழிச்சு என்கிட்ட பதிலாக சொல்கிறோம். இந்த விளையாட்டு தான் இன்றைக்கி நம்ம விளையாட போகிறோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787 7107 அப்படிங்கிற நம்பருக்கு. இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் தம்பி.
1: வணக்கம் வணக்கம். கஸ்தூரி அண்ணா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் கஸ்தூரி அண்ணா. சிறப்பு சிறப்பு அண்ணா. சரி கஸ்தூரி அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம்
2: தெரியுமா?
1: ஆமா, விளையாடுவோமா?
2: விளையாடுவோம்.
1: ஓகே, உங்களுக்கான கணக்கு, முதல் கணக்கு என்னன்னா 5 × 6.
2: இருபத்தி ஒன்பது கூட்டல் ஏழு

0: அது கூட ஒண்ணு கழிச்சீங்க அப்படின்னா 35 வரும்ண்ணா. சூப்பர் சூப்பர் கஸ்தூரி அண்ணா, அருமையா இருந்தீங்க, நன்றி அண்ணா.
1: நன்றி.
0: திருப்பூர் மாவட்டத்திலிருந்து கஸ்தூரி அண்ணா கால் பண்ணி சிறப்பாக விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 உங்களுக்காக அருமையான பாட்டு தான் அருமையான மெட்டில் வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: ஆயிஷா, ஒரு நொடி ஒரு நொடி ஒரு வருஷத்தை விட பெருசாக தெரியுதுன்னு சொன்னால் நம்ப முடியுதா? எனக்கு இப்போ அப்படி தான் இருக்கு. வந்துட்டுருக்கேன் உன்னை பார்க்க, உன் கையை பிடிக்க, உன் கண்ணில் தொலைஞ்சு போக, உன் மூச்சு காற்று சுவாசிக்க வந்துட்டுருக்கேன். காத்திரு காதலோட ஒரு ரைடுக்கு.

நொடி, இந்த நொடிக்கு தான் காத்துட்டு இருந்தேன். உன் கையை பிடிக்க, உன் செருப்புலையும் என் கவலையும் மறக்க. ஐனோ நீ வருவன, என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போவன்னு. லெட்ஸ் கோ.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடுவாவில் ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி திவாகர் என் கூட விளையாடலாம். இன்றைக்கி நம்ம கணக்கு கணக்கு அப்படிங்கிற ஒரு அருமையான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். ஒரு கணக்கு சொல்லுவேன், அந்த கணக்கில் இருந்து வர பதில் கூட ஒன்று கழிச்சு என்கிட்ட பதிலாக சொல்லணும். இது அன்னைக்கான விளையாட்டாக விளையாண்டுட்டு இருக்கோம். இப்போ நம்ம கூட இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக ஒரு நேரடைஞ்சிருக்காரு, அவர் கூட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் தேவாக.
1: வணக்கம் வணக்கம் பாஸ்கரன். நாங்கள் எல்லாரும் சூப்பராக இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆ, கொஞ்சம் மழை, நான் நல்லாவே பெஞ்சது. அப்படியா? சரி சரிங்க பாஸ்கரண்ணா. இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம்
2: தெரியுமாண்ணா? கணக்கு.
1: ஆமாங்கண்ணா, விளையாடுவோமா?
2: விளையாடலாம்.
1: ஓகே, உங்களுக்கான கணக்கு 55 + 50 98 + 23 78 + 61 சூப்பர் சூப்பர் வாஸ்கரண்ணா, அருமையா இல்லை? ரொம்ப நன்றி அண்ணா, நன்றி. டால்மியா காலனில இருந்து பாஸ்கரண்ணா கால் பண்ணி அற்புதமா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடுவானுங்கள் சில நினைஞ்சிருக்கீங்க. அது வாக்கரனோட உங்களுக்காக நல்ல பாட்டு ஒன்று வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க மக்களை.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட் சேல்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு யாருடைய ஒரு புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த கதையில் வர கதாபாத்திரம்

0: அவங்களுடைய பெயர்கள் கற்பனையாக இருந்தாலும் இந்த கதை ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லலாங்க. 2003 இந்த ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்கு. கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் எழுதும்போது ரொம்ப கனத்த இதயத்தோட எழுதினதா அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாருங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தை கடைசி அத்தியாயம் படிக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சோகம் அவங்கள ஆட்கொள்ளும், பெரிய வருத்தத்துக்குள்ளார போவாங்க. வைகை அணை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது கட்டப்படுறப்ப பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன கிராம மக்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க வேற ஒரு இடத்துக்கு. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க நினச்சி பாருங்கள். இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த ஃபேமிலியோட பையன் பேரன் அப்படின்னு வாழ்ந்த அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுடைய மனநிலையும் இருக்குங்க. இந்த கதையில் வர ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பெரிய தேவர். அந்த ஊர் பேர் வந்து கள்ளிப்பட்டி. அந்த பெரிய தேவரோட கதாபாத்திரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரமாக ஆயிருங்க இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறமா. அவருக்கு வராத கஷ்டங்களே இல்லை, தினமும் ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் அடுத்து என்ன, எப்படி ஒரு தன்னம்பிக்கையோடு போகலாம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரமாக இந்த பெரிய தேவர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இன்னும் சில கதாபாத்திரங்கள், அழகம்மா, முருக்காயி, முக்கராசு, மின்னல், இந்த கதாபாத்திரங்கள்லாம் இந்த ஒரு கதையில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு கதை ஒரு சோகமான முடிவு கொண்டது, ஒரு சோகமான கதையும் கூட இந்த கதை. அப்படி இருந்தாலும் இந்த கதையை நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு புது ஃபீலிங்குக்குள்ளார நம்ம வந்து போவோம். என்னதான் ஒரு சோகமான ஒரு புத்தகமாக, சோகமான ஒரு கதையாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிடித்த ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குங்க. இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறப்ப நிறைய பேர் வந்து நகரங்களில் வாழ்க்கை வாழ்கிறவங்களாக வந்து இருப்பாங்க. இந்த புத்தகத்தை அவங்க படிக்கும்போது ஒரு கிராமத்தில் அவங்க வாழ்ந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்து கிடைக்கும். கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கவிஞர் வைரமுத்து அவர்களோட கள்ளிக்காட்டு இதிகாசம்.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண்துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
2: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது பார்க்குற உங்ககிட்ட பேசிக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி வாகை சுடவாவில் நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கணக்கு அப்படிங்கிற விளையாட்டை தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கணக்கு விளையாட்டை எப்படி விளையாடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட நான் வந்து ஒரு கணக்கு சொல்லுவேன். உதாரணத்துக்கு 2 கூட்டல் 2 சொல்லுவேன். 2 கூட்டல் 2 நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அதை நீங்கள் அதுலேருந்து வர பதிலில் 1 கழிச்சு என்கிட்ட பதிலாக சொல்லணும். உதாரணத்துக்கு 2 கூட்டல் 2
5: நீங்கள்
2: அறியுமா?
5: பண்ணிருக்கேன்.

0: சூப்பர் சூப்பர் அண்ணா, இன்னைக்கான விளையாட்டை அப்படி விளையாண்டுலாம். உங்களுக்கான முதல் கணக்கு 4 கூட்டல் 6.
1: 4 கூட்டல் 6ங்களா?
0: ஆமா. ஓகே சூப்பர். 4 கூட்டல் 4?
1: 7.
0: 7 கூட்டல் 3?
1: 9.
0: 7 கூட்டல் 6?
1: 12.
0: 7 கூட்டல் 6 12. சூப்பர் ராஜஸ்கண்ணா, அருமையாக விளையாண்டிங்கண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா.
1: தேங்க்யூ, வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி.
0: நன்றி.
1: பாய் பாய் பாய் பாய்.
0: ராஜஸ்கண்ணா அண்ணா நாட்டாமங்கலத்துலேருந்து கால் பண்ணாரு, ரொம்ப அருமையாக விளையாண்டாரு. சூப்பர் அண்ணா நம்ம கூட இன்னைக்கு விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலிகள். வாகை சுடுவான் நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. அது வாக்கரனுடன் உங்களுக்கு அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க மக்களை.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டுல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப் போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி. போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏற்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அங்க வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏற்காடு வரதே ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும் போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பூமியின் பாதுகாப்பு, மனித குலத்தின் பாதுகாப்பு.
1: பொது நலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துகிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
3: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிக் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா,
4: வாகை சூடவா.
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கறவங்க கிட்ட பேசிக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடுவாவில் ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விளையாட்டோட பேர் தான் கணக்கு. கணக்கு உங்ககிட்ட நான் ஒரு கணக்கு கொடுப்பேன், அந்த கணக்கிலிருந்து வர பதில் கூட நீங்கள் ஏதாவது ஒரு நம்பரை ஆட் பண்ணியோ, இல்லை நான் கொடுக்குற ஒரு கணக்கில் நீங்கள் கூட்டி அதுலேருந்து ஒரு நம்பரை கழித்து சொல்லணும். உதாரணத்துக்கு 4 கூட்டல் 4 சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 4 கூட்டல் 4 பதில் என்ன வரும்? 8 வரும். ஆனால் நீங்கள் 8 சொன்னீங்கன்னா அவுட் ஆயிருவீங்க. 8 சொல்லாமல் அந்த 8 1 கழித்து 7 சொல்லணும். இதுதான் அன்னைக்கான விளையாட்டாக நம்ம விளையாண்டுட்ருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது வாக்கறையும் கூட ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாடுவோம். ஹலோ வணக்கம்.
6: ஹலோ வணக்கம் திவாக்.
5: உங்களுக்கான முதல் நம்பர் 4 கூட்டல் 6.
6: 9.
5: சூப்பர் அக்கா. 7 கூட்டல் 3. 7 கூட்டல் 3 சொல்லுங்க.
6: அது 9.
5: 9 கூட்டல் 2.
6: 10.
5: சூப்பர் சூப்பர் எழில அக்கா, அருமையா நீங்க. நன்றி அக்கா.
6: நன்றி
5: நன்றி, பாய். நம்ம ஸ்டீல் பிளான்ட்லேருந்து எழிலக்கா கால் பண்ணி சிறப்பாக விளையாண்டாங்கல்ல, எப்பயுமே அந்த அக்கா கால் பண்ணால் ஒரு உற்சாகம். சூப்பராக விளையாண்டிங்க, ரொம்ப நன்றி இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு. மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவான் நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. அது வாக்கறையனுடன் உங்களுக்காக அருமையான பாடல் ஒன்று வந்துகிட்டே இருக்குது. ரெண்டு பாட்டு வந்துகிட்டே இருக்குது. பாட்டு கேட்டுவாங்க. இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்றைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம்.

0: என்ன பிரியா, எப்பயுமே நோட்டீஸ் போர்டுல கிரிக்கெட் வாலிபால் காம்படிஷன் பத்தி தான் போடுவாங்க, இப்ப குக்கிங் காம்படிஷன் பத்தி போட்டிருக்காங்க.
1: எனக்கும் அதுக்கும் ரொம்ப தூரம்பா, நம்ம போய் என்ன பண்ண போறோம்?
0: அது உனக்கு, எனக்கு இல்ல.
1: ஏய், ஆமா இல்ல, நீ கலந்துக்கலாம்.
0: சரி, எங்க எப்ப நடக்குது? பிரியா, PAS ஈவென்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும் இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் 2026 மே 27 தேதி புதன்கிழமை நம்ம சோனா காலேஜ் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா காக்காபாளையத்துல தான் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 3000 ரூபாய், செகண்ட் பிரைஸ் 2000 ரூபாய், தேர்ட் பிரைஸ் 1000 ரூபாயா. இந்த காம்படிஷன்ல ரெஜிஸ்டர் பண்றதுக்கு 7010535989 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கணுமா. அது மட்டும் இல்லாம இந்த ஈவெண்ட்டுக்கு சோனா FM தான் ரேடியோ பார்ட்னரா இருக்காங்க.
1: சூப்பர், சென்று வா ஸ்வேதா, வென்று வா.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்,
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இணைஞ்சிருக்கீங்க. இது பார்க்குறேன்னுடன் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஒரு சூப்பரான விளையாட்டு தான் மக்களை விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, கணக்கு கணக்கு அப்படிங்கிற விளையாட்டு. இந்த கணக்கு கணக்கு அப்படிங்கிற விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787 7107 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது பார்க்குறேன் கூட விளையாடலாம். இதனைத் தொடர்ந்து சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க நம்ம சோனா எஃப்எம்ல. இந்த பாடலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, அந்த பாடலோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787 7107 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். அதனால் கருத்துக்கள் இருந்தால் மறக்காமல் அனுப்புங்க. இதனைத் தொடர்ந்து சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க. அந்த பாடலாம் நிறையா பாட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. ஸோ எல்லா பாட்டியுமே கேட்டு என்ஜாய் பண்ணலாம். சோனா எஃப்எம் நிறைய பேர் வந்து ரேடியோவில் மட்டும்தான் கேட்க முடியும்னு விளையாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: மலர் கண்காட்சியில் அலங்கரிக்கப்பட்டுள்ள பூக்களை கண்களுக்கு மட்டுமே விருந்தாக்குங்கள். கைகளால் பறித்து சேதப்படுத்தாதீர். இயற்கையை ரசிப்போம், மனித குலத்தை காப்போம்.
1: பொது நலன் கருதி வெளியிடுவோர் சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 வாகை சூடவா நிகழ்ச்சியில நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் என்னுடன். இன்னைக்கு வாகை சூடவா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு மக்களே. நானும் கிளம்பிட்டு நேரம் வந்தாச்சு. போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன விளையாட்டு விளாண்டோம், எப்படி விளையாண்டோம் அப்படிங்கறத பத்தி சொல்லிட்டு போயிருந்தோமா. இன்னைக்கு வந்து கணக்கு அப்படிங்கிற விளையாட்டு தான் விளாண்டோம். இந்த விளையாட்டு எடுத்துட்டு வரதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப நாளா நம்ம கணக்கு விளையாட்டையே விளையாடலையா, சரி இன்னைக்காவது விளையாடுவோமே அப்படின்னு எடுத்துட்டு வந்தேன். நிறைய பேர் வந்து ஜாலியா சூப்பரா அற்புதமா பேசிட்டே விளையாண்டீங்க. கால் பண்ணி விளையாண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். நீங்க எனக்கு இன்னைக்கு கொடுத்த இந்த ஒத்துழைப்பை இதே மாதிரி எப்பயுமே என்கிட்ட கொடுத்துட்டே இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை நீங்க வாகை சுடுவா நிகழ்ச்சி திவாகர் என் கூட ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இதே மாதிரி நீங்க விளையாடணும்னு நினைச்சு இன்னைக்கு யாராவது விளையாட முடியாமல் போயிருந்தா தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. நாளைக்கும் வாங்க, காலையில 9 மணிக்கு வந்தீங்கன்னா நீங்க 9787707 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணீங்கன்னா என் கூட ஜாலியாக விளையாடலாம். அதனால இன்னைக்கு விளையாட முடியாதவங்க நாளைக்கு வந்து தாராளமாக விளையாடலாம். இதோட நான் கிளம்புற மக்களே, அப்புறம் நம்ம வாகை சுடுவா நிகழ்ச்சி பத்தின ஃபீட்பேக்ஸ் கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா இதையும் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். என்ன மாதிரிப்பா அனுப்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திவாகர் நீங்கள் ஒரு விளையாட்டு விளையாண்டிங்களே வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம், இல்லை கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது இதை விட பெட்டரான நோட்டம் கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். இந்த மாதிரி கருத்துக்கள் ஏதாவது அனுப்புங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் வாகை சுடவா. நன்றி மக்களே, டாடா மக்களே, பை பை.

0: வணக்கம். 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நாம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாள் எல்லாத்துக்கும் சூப்பரா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனா எஃப்எம் சார்பாகவும் நம்மளுடைய நேயர்கள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கலாங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வெயில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில மாவட்டங்கள்ல அதிகமாவே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த கோடை வெப்பத்துல இருந்து பயிர்களை பாதுகாக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி ஐடியாவை நம்ம ஃபாலோ பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு கண்டிப்பா நம்ம விவசாய பெருமக்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். விழுப்புரம் மாவட்டத்துல கோடை வெப்பம் அதிகரிச்சு வரக்கூடிய நிலையில நெல், கரும்பு, மக்காச்சோளம், நிலக்கடலை, எள்ளு, காய்கறிகள் மற்றும் பல பயிர்களை வெப்பத்துல இருந்து பாதுகாக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் அப்படினு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் விவசாயிகளுக்கு அறிவுரை வழங்கியிருக்காரு. மற்ற விவசாயிகளுக்கும் இது கண்டிப்பா வந்து உபயோகமா இருக்குங்க. இது பத்தி அவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு, விவசாயிகள் நிலத்துல இருக்கக்கூடிய மண் ஈரப்பதத்தை பாதுகாக்க வயல்கள்ல பயிர்களுக்கு இடையில காற்றோட்டத்தை அதிகரிக்கணும் அப்படின்னும், வைக்கோல், கரும்பு தோகை, தென்னை நார் கழிவு மற்றும் பாலித்தீன் மூடாக்கு போன்றவற்றை பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இதன் மூலமா மண் வந்து வெப்பநிலை குறைஞ்சு நீர் ஆவியாகக்கூடிய அளவும் குறையும். இது மட்டுமா, சொட்டு நீர் மற்றும் தெளிப்பு நீர் பாசன முறைகளை அதிகமா பயன்படுத்தி குறைஞ்ச நீர்ல சாகுபடி செய்யப்பட்ட பரப்புல பாசனம் செய்யலாம், காலை மற்றும் மாலை நேரங்கள்ல மட்டுமே நீர் பாசனம் மேற்கொள்ளணும் அப்படின்னு அறிவுறுத்தல் சொல்லிருக்காரு. நெற்பயிர்கள்ல 3 சென்டிமீட்டர் அளவுக்கு நீர் பராமரிச்சல் போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இலை வந்து வெப்பத்தை குறைக்க 3% கயோலின் கரைசல் அல்லது 1% பொட்டாசியம் குளோரைடு கரைசலை தெளிக்கலாம் அப்படின்னும், PPFM உயிர் நுண்ணுயிரி கரைசலை தெளிக்கிறது பயிர்களின் வறட்சி தாங்கக்கூடிய திறனை அதிகரிக்கும் அப்படின்னும் வேளாண்மை நிபுணர்கள் தெரிவிச்சிருக்காங்க. கரும்பு பயிர்கள்ல தோகை மூடாக்க அமைக்கிறதோட 2.5% யூரியா மற்றும் 2.5% பொட்டாஸ் கரைசலை இலை வழியா தெளிக்கலாம். இதை தொடர்ந்து மண் ஈரப்பதத்தை பாதுகாக்க கடைசி உழவினப்ப ஏக்கருக்கு 10 டன் அளவுல தென்னை நார் கழிவை அடி உரமா மண்ணுல சேர்த்து உழவு செய்ய பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. மக்காச்சோளம் பயிர்ல தானிய நிரப்புதலை மேம்படுத்த TNAU மெய்சி மேக்சிம் நுண்ணூட்ட கலவைய பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிலக்கடலை பயிர்ல வெப்பத்தால நில ஈரப்பதம் குறையறத தடுக்கிறதுக்காக ஜிப்சம் மற்றும் பாலித்தீன் படல மூடாக்கு பயன்படுத்தலாம். இதை தொடர்ந்து பூக்கள் உதிர்வதை குறைக்கிறதுக்கும் காய்கள் நல்லா திரளவும் அதிகபட்சமா பூக்கக்கூடிய மற்றும் காய் பிடிக்கக்கூடிய பருவத்துல 200 லிட்டர் நீர்ல 2 கிலோ அளவுல TNAU நிலக்கடலை ரிச் கலந்து இலை வழி தெளிப்பா நம்ம பயன்படுத்தலாம். வாழை, வெண்டைக்காய் மற்றும் கத்திரிக்காய் போன்ற பயிர்கள்ல பூ மற்றும் காய் உதிர்வை கட்டுப்படுத்த பொட்டாசியம் நைட்ரேட், போரான் மற்றும் நுண்ணூட்ட கலவைகள் தெளிக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. மா பயிர்ல காய் பிடிப்ப அதிகரிக்கவும் பழங்கள் உதிர்வதை குறைக்கவும் கடுகு அளவு காய் பருவத்துல 2% பொட்டாசியம் நைட்ரேட் இலைவழி தெளிப்பா தெளிக்கணும் அப்படின்னு அறிவுறுத்தல் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி கோடை வெப்பத்தப்ப விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்கள் மத்தியானம் 12 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் நேரடி வெயில்ல வயல்வெளி பணிகளை மேற்கொள்றதையும் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதையும் தவிர்க்கணும் அப்படின்னும், போதுமான அளவு தண்ணீர் அருந்தி உடல் நலத்தை பாதுகாக்கணும் அப்படின்னும் மாவட்ட ஆட்சியர் கேட்டிருக்காரு. வேளாண்மை விரிவாக்க மையங்கள் மூலமா வானிலை தகவல்கள் மற்றும் தொழில்நுட்ப ஆலோசனைகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வரதுனால விவசாயிகள் தங்களது பகுதி உதவி வேளாண்மை அலுவலர்களை அணுகி பயிர் வாரியான அறிவியல் ஆலோசனைகளை பெற்று செயல்பட்டு கோடை வெப்பத்தால ஏற்படக்கூடிய மகசூல் இழப்புகளை குறைச்சிக்கிற மாதிரி குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் தெரிவிச்சிருக்காரு. கண்டிப்பா இந்த தகவல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம விவசாய பெருமக்களுக்கு உதவியா இருக்குங்க. இந்த மாதிரியான வழிமுறைகளை பயன்படுத்தி நீங்க நல்ல மகசூல் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனா எஃப்எம் சார்பாகவும் கேட்டுக்கிற. அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: வணக்கம், என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மீவில்.
1: குறைபாடா,

0: ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7033663333.

0: ஏ நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டி தான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்காரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: ஒரு சிலருக்கு அசைவ உணவுகள்ல வந்து கறி சாப்பாடு பிடிக்கும், இன்னும் ஒரு சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா சிக்கன் பிடிக்கும், இன்னும் ஒரு சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா மீன் வந்து பிடிக்கும். சரி, நம்ம இப்ப என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, நாகப்பட்டினம் மாவட்டம் பாப்பா கோவில் கிராமத்துல இருந்து செந்தில்குமார் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, நாங்க வந்து மீன் வளர்ப்பு என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கோம், எங்களுடைய அனுபவங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: வணக்கம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலிக்கு என் முதற்கண் வளத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். செல் நம்பர் பார்த்தீங்கன்னா 93 60 86 61 சைபர். நான் 1990 நான் படித்தது வந்து 19th வரைக்கும் தான். நான் 1990 மீன் வளர்ப்புல இருக்கிறேன். மீன் வளர்ப்புல பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 2020 தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மீன் வளர்ப்பு அது வரைக்கும் முன்னாடி சாம்பிளிங் டெஸ்ட் இதே போல பார்த்துக்கிட்டு இருந்தோம். மீன் வளர்ப்புன்னு பார்த்தீங்கன்னா 2020 முதல் தான் ஸ்டார்டிங். நான் 2020 பார்த்தீங்கன்னா ஒரே 1 ஏக்கர் உள்ள குளத்தை மட்டும்தான் மீன் வளர்ப்பு செஞ்சேன். அதில் சராசரி 2000 மீன் கண்கிகள் விட்டேன். கட்லா, ரோகு, மிருகம்.

0: கட்ல 500, ரோகு 1000, மிருகால் 500, பிளஸ் சிசி ஒரு 200, புல்லுகண்ட ஒரு 200, இந்த ரேஞ்சில் விட்டுருந்தோம். மெயினாக பார்த்தீங்கன்னா ப்ளூம் மெயின்டென், அந்த நம்ம குளம் வளர்ப்பில் என்னன்னா மீன் வளர்ப்பில் ப்ளூம் மெயின்டைன் பண்ணணும். ப்ளூம் மெயின்டைன் பண்ணால் பாசித்தன்மை இருக்கணும். இப்போ கைகளை விட்டால் கைகள் வந்து தெரியாத அளவுக்கு, வெள்ளை நிறங்கள் ரேகைகள் தெரியாத அளவுக்கு கை ஒரு அரடி போனாலே உங்களுக்கு ப்ளூம் மெயின்டைன் மீனோட வளர்ச்சி பார்க்கலாம். அப்படிங்கும் போது நம்ம கடல புண்ணாக்கு தவிடு தான் யூஸ் பண்ணோம். காலையில் சாயங்காலம் ஈவினிங் ஒரு 6 மணி போல் கடல புண்ணாக்கு தவிடு இதை மட்டும் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 மந்த்லேருந்து 9 மந்த்தில் சைஸ் 1/2 கிலோ 3/4 கிலோ ரேஞ்சில் இருந்தது. அதை நம்ம எடுத்து சேல்ஸ், அதை நம்ம மீன் வளர்ப்பு மட்டும் முக்கியம் இல்லாமல் அதை என்ன பண்ணோம், மீன் விற்றா தான், விற்பனைகள் நம்ம நேரடியாக பண்ணால் தான் நமக்கு லாபகரமாக இருக்குங்கிறதுனால அதை லாபகரமான நோக்கத்தில் நான் அதை சேல்ஸ் விற்பனை படுத்தணும் நல்லா. அதில் அந்த வேளாங்கண்ணி எங்களுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி மார்க்கெட், அந்த பகுதியில் நேரடியாக அந்த செப்டம்பர் மாதம் கொடியேற்ற டயத்தில் அந்த மீனை கரெக்டாக பிடிச்சி அதை விற்பனை பண்ணதில் செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்று மீன் வளர்ப்பு பற்றி என்னென்ன தெரியாது. அந்த ரேஞ்சில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சமே பார்த்தீங்கன்னா அந்த குளத்துக்கு ஒரு 20,000 ரூபா கூட செலவு பண்ணல, ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே மீன் பிடிச்சோம்.
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப நேரடி விற்பனை மூலமா என்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்ல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப் போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி, போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சேர்த்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏற்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அங்க வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏற்காடு வரதே ஜாலி என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும்போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: இயற்கையை போற்று, எதிர்காலத்தை மாற்று.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
3: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மான்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
0: சோனாயப்பம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
5: மாம்பழ விற்பனை எங்களுக்கு எந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்மளுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
6: சேலம் பழமண்டி, சிவகுமார் பழமண்டி, சின்னக்கடை வீதி, சேலம் 1. என் பேரு ராமக்கா. 50-55 வருஷமா இந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறேன். வெளியூர்ல இருந்து சோரகா, ஜலகண்டாபுரம், நங்கவுலி, பனவாசி, கூட்டாத்துப்பட்டி, நீர்மொழி குட்டா, இது மஞ்சவாடி, இந்த விவசாயம் காய் மட்டும்தான் இங்க வரும். தருமபுரி, ஒசூர், பெங்களூர் அந்த காயெல்லாம் இங்க விற்பனைக்கு வராது, வாங்க மாட்டாங்க. இந்த விவசாயிங்க மட்டும் இங்க போட்டு போயிருவாங்க. நாங்க விக்கிறோம். விற்கும் போது லாபமும் வரும், நஷ்டமும் வரும். அழுகல் போவோம், குப்பை வண்டி வந்து அவங்கள கொட்டிட்டு போயிருவாங்க. கிடைச்சா லாபம், இல்லைனா நஷ்டம்னா ஓரளவு தான் ஓடிட்டு இருக்குது. ஒன்னும் ஓகோங்கிற அளவுக்கு இந்த வருஷம் வியாபாரம் இல்லை. வெயில் அதிகமா இருக்குது, அதனால வியாபாரம் கொஞ்சம் கம்மி. வியாபாரத்துக்கு வந்து இப்போ ஒன்றும் இதாகாது, லாபத்துக்கு எதிர்பார்க்க முடியாது. தொழில் செஞ்சிட்டோமா எத்தனை வருஷம் அப்படிங்கிறதுக்கோசரம் தொழில் செஞ்சாதான் ஒழுங்கி அதிக லாபத்தெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. எனக்கு 65 வயசாகுது. 50-55 வருஷமா இந்த தொழிலை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ வந்து ரொம்ப லாஸ்ட்ல தான் ஓடிட்டு, வியாபாரம் கம்மி.
7: எந்த ஊர்ல இருந்து இந்த மாம்பழங்கள்லாம் வருதுங்கம்மா?
6: அதாம்மா, சோரகை, ஜலகண்டாபுரம், நங்கவள்ளி, வனவாசி, மேட்டூர், மேச்சேரி, இந்த பக்கம் பார்த்தீங்களா கூட்டாத்துக்குட்டி, அய்யோத்தியப்பட்டினம், நாட்டாமங்கலம், மஞ்சவாடி, இந்த காய் மட்டும்தான் இங்கே மண்டிகளுக்கு.

வரும், ஒன்னா ஒரு 10 ஒரு 5 6 மண்டி இங்க இருக்குது வரும். மத்த காய் வெளியூர் காய் எல்லாம் இங்க இறக்கவும் மாட்டாங்க, அது விற்பனைக்கு இங்க வராது, அது நல்லா இருக்காது. காய் இங்க இருக்கிற மாம்பழத்துல ருசியான பழம் இங்க இருந்த லோக்கல் பழம் தான் நல்லா இருக்கும். சின்ன கடை இதுல இருக்கும் ஒரு 40 50 மண்டிங்க மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 10 மண்டிக்கு மேல இருக்குது. சில்லறை வியாபாரிங்க பாத்தீங்கன்னா ஒரு 100 பேரே இருப்பாங்க, 100 பேர் விற்பனைக்கு உள்ளாங்க சின்ன கடை வீதியில. நடுசாலா, இமாம்பாசு, குதாதாத்து, தோத்தாபுரி.

நானும் உன்னை குறை சொல்லவில்லை, உன் நடிப்புக்கு இங்கு பஞ்சம் இல்லை, குறை சொல்லுவது என் கடமை இல்லை, ஆனால் அதுதான் முற்றிலும் உன்னை உன்னை நம்பி நானும் வந்த பாரடி கடைசியா உன்னை நான் சொல்ல போறேன் கேளுடி.

எங்கதான் பாவம் செஞ்சான் உன்னதான் காதல் செஞ்சான். ஒரு புதிய வாழ்க்கையை நீயும் உருவாக்க, உன்னை தேடி வந்த என்னை நீயும் விட்டு வெல்லக, இதுதான் காதலா நானும் அழுக, காதலித்த நாட்களை நீ

காரியம் நடந்ததா நாட்களை நகற்ற அடிமை கிடைத்ததா நாடகம் நடத்த வேண்டியா என்னை போல ஆளுமில்லையா நானும் முன்னே குறை சொல்லவில்லை நடிப்புக்கு இங்கு பஞ்சம் இல்லை குறை சொல்லுவது என் கடமை இல்லை ஆனால் அதுதான் முற்றிலும் உண்மை உன்னை நம்பி நான் வந்த பாரடி கடைசியா ஒண்ணு நான் சொல்ல போறேன் கேள்வி

0: நிலையங்கள் மறக்க வழியில் வரிகள் வெடிக்க
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி
2: சீதா, இந்த பழைய ஹெட்போனு சார்ஜர் எல்லாம் கொண்டு போய் குப்பையில போட்டு வா.
3: அம்மா, மின்சாதன கழிவுகள் எல்லாம் அப்படி போடக்கூடாதுமா?
2: பழைய வேஸ்ட் தானே, அது குப்பையில போடாம என்ன பண்றது?
3: இந்த மாதிரி மின்சாதன கழிவுகளை குப்பையில போடாம இவேஸ்ட் கலெக்ஷன் சென்டர்ல கொடுத்துடலாம். அவங்க அதை ரீசைக்கிள் பண்ணிப்பாங்க.
2: ஓ, இதுல இவ்ளோ விஷயம் இருக்கா?
1: மின்சார கழிவுகள் எப்போதும் ரீசைக்கிள் செய்யக்கூடிய கழிவுகள், அதை குப்பையில் இட வேண்டாம். பாதுகாப்பான முறையில் கையாளுங்கள். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
4: இதெல்லாம் கோல்டன் டேஸ்ல மச்சான்.
5: ஸ்ட்ரீட் ஃபைட்ஸ், கிரிக்கெட், பப்ஜி, டீ கடை, ஸ்னீக் அவுட்ஸ் அண்ட் நைட் ரைட்ஸ். இதெல்லாம் என்னைக்கும் மறையாத, என்னைக்கும் மறக்காத, எப்போதும் நம்ம கூட இருக்க

FM 107.8 இல் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.

0: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல பூச்சியல் துறையில் உதவி பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் கண்ணன் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப பூச்சிகளை விரட்டி அடிக்கக்கூடிய தன்மை எந்தெந்த மரங்கள்ல இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த வேம்பு வந்து சொல்லலாம், அதுல என்னென்ன மாதிரியான பூச்சி விரட்டிய தயார் செய்யலாம் அப்படின்றதையும் சொல்ல போறாங்க. அதை பத்தி நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: ஆனா இந்த பொருள்கள் நம்மகிட்ட இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா வேம்பு கரைசல், அப்புறம் வேம்புல இருக்கக்கூடிய பல்வேறு வகையானது, அப்புறம் நிறைய துத்தி, அப்புறம் பாத்துக்கிட்டோம்னா புங்கம், இதுல எல்லாத்திலுமே பூச்சிகளை வந்து விரட்டி அடிக்கக்கூடிய தன்மை இருக்கு. ஆனா இயற்கையில நம்ம வந்து தெளிக்கும் பொழுது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, சூரிய ஒளிக்கற்றைகள் வெப்பம் உண்டாகுது. அதோட மட்டும் இல்லாம அந்த சூரிய ஒளிக்கற்றையில் இருக்கக்கூடிய யூவி ரேஸ் சொல்லக்கூடிய புற ஊதா கதிர்கள், அதுவும் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம இயற்கையா தெளிச்ச அந்த வேம்பு மற்றும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மூலக்கூறுகளை வந்து உடைச்சு அது வேகமாகவே அதனுடைய தன்மையை இழக்கிற ஒரு சூழ்நிலையை உண்டாக்கிறது. ஆக வேம்பு மற்ற தாவரங்கள் மூலமா எடுக்கக்கூடிய பூச்சிக்கொல்லிகளை நம்ம தெளிக்கலாம், தெளிச்சாலும் அதனுடைய கொள்ளும் தன்மையானது குறைந்த நாள்கள் மட்டுமே வரக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இது எப்படி அதிகப்படுத்துறது அப்படின்னா, அங்கதான் நம்மளுக்கு டெக்னாலஜி வேணும். டெக்னாலஜி சொல்லக்கூடிய தொழில்நுட்பங்கள் வேணும். அதற்கான தொழில்நுட்பங்களை நாம வந்து இப்ப நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல நம்ம துணைவேந்தர் அவர்களுடைய உதவியால தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல நானோ தொழில்நுட்ப துறை ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த நானோ தொழில்நுட்ப துறையில இந்த மாதிரி பூச்சிகளை வந்து மருந்துகளை தெளிக்காமல் அதே மாதிரி இயற்கை வழியிலேயே தெளிப்பதற்கான நிறைய உருவகங்களை உருவாக்கிக்கிட்டு வரோம். அதை பத்தி தான் இப்போ உங்கள்கிட்ட நான் வந்து பேச போறேன். நம்பர் ஒன், உதாரணத்துக்கு சொல்ல போனா பூச்சிகளை வந்து பல்வேறு வகையில வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம். அதுல ஒரு முக்கியமான வழி என்ன அப்படின்னா, அதனுடைய பிஹேவியர். இப்ப நம்ம வீட்டிலேயே நம்ம பையன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பாட்டுக்கு எப்ப பார்த்தாலும் அவனை திட்டிகிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன நினைப்பான், என்னடா அப்பா எப்ப பார்த்தாலும் நம்மளை திட்டிகிட்டே இருக்கிறாரு அப்படின்ட்டு வீட்டுக்குள்ள வர்றப்பே என்ன சொல்லுவான், அப்பா இருக்காரா இல்லையா அப்படின்னு பாத்துட்டு தான் வருவான். அப்ப நிறைய வந்து என்ன ஆகும்னா, அவங்களுடைய கேரக்டர்ல நம்ம வந்து வாட்ச் பண்ண ஆரம்பிச்சாதான் அவங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கேத்த மாதிரி நாம வந்து நம்மள மாத்திக்க முடியும். மாத்திக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்பாவுக்கு மகனுக்கும் சண்டையே வராது. இதுல ஒருத்தர் மாறவே மாட்டேன்னு அடம்பிடிப்பாரு, ஒருத்தர் மாறதுக்கு முயற்சியும் பண்ண மாட்டான். ஆனா அதே மாதிரி விவசாயத்தை பொறுத்தவரை பூச்சிகளினுடைய குணநலங்களை நம்ம பார்க்கணும். அப்ப குணநலங்களை பார்த்து அதுக்கேத்த மாதிரி இயற்கை வழியில இருக்கக்கூடிய நாம வந்து பூச்சி விரட்டிகளை கொண்டு வரணும். உதாரணத்துக்கு சொல்ல போனா நம்ம வேம்பு சொன்னோம், வேம்புல அஜாடிராக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூலக்கூறு இருக்கு. இந்த மூலக்கூறு நார்மலா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இப்ப நம்ம நிறைய பயிர்களுக்கு சாரஞ்சு பூச்சிகளுக்கு இந்த அஜாடிராக்டின் இருக்கக்கூடிய உருவகங்களை நம்ம சொல்றோம். அஜாடிராக்டின் 1000 PPM இருக்கக்கூடியது, அஜாடிராக்டின் 5000 PPM இருக்கக்கூடியது, அஜாடிராக்டின் 10000 PPM இருக்கக்கூடிய அந்த உருவகங்களை நம்ம சொல்றோம். ஆனா இந்த உருவகங்கள் நார்மலா நம்ம தெளிக்கும் பொழுது 2 நாளைக்கு மேல நிலத்திலையும் பயிர்களையும் அது வந்து இருக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய ஒளிக்கற்றைகள் வெப்பத்தை உண்டாக்குது, புறவுதா கதிர்கள் வெப்பத்தை உண்டாக்கி அந்த மூலக்கூறை உடைக்குது, செயலுக்கு செய்யுது. இப்ப சூரிய ஒளி பட்டாலும் வெப்பம் ஏற்படாம இருக்கிறதுக்கான வழிமுறைகள் அல்லது அந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய வழிமுறைகள், அதோடு மட்டும் இல்லாம மூலக்கூறு உடையாம இருக்கிறதுக்கான வழிமுறைகளை நாம வந்து தொழில்நுட்பத்து மூலமா கண்டுபிடிச்சாகணும்.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப வேம்புல இருக்கக்கூடிய மூலக்கூறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மள நிறைய பேருக்கு தெரியுங்க வேம்புல அவ்வளோ நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, விவசாயத்துக்கும் அதை பாத்தீங்க அப்படின்னா அதிகப்படியா வந்து உதவியா இருக்கு. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: சேலத்தின் முகங்கள்.
2: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: ஸ்கூல்லாம் லீவ் விட்டாச்சு, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க. இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம், ஆனால் நம்ம வீட்டில் செடியெலாம் இருக்குது, இதை என்ன பண்ணுறது? நம்ம வெளியில் போயிட்டோம் அப்படின்னா, எங்கேயாவது ஊருக்கு போயிட்டோம்னாவோ இல்லைனா ரிலேஷன் வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னாவோ இந்த செடியெல்லாம் வாடி போயிடும். அப்போ என்ன மாதிரி டிப்ஸை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும்? என்னங்க டிப்ஸை நான் சொல்லட்டுமா? நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது நான் உங்கள் பத்மாவதிங்க. இந்த கொளுத்தும் வெயில தாங்கிக்க முடியாம நம்மளால இங்க இருக்க முடியாதுப்பா. குளுமணால இல்லைனாலும் பரவாயில்ல, கொடைக்கானலாவது குழந்தைங்களை கூட்டிட்டு நாம போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்படின்னா தொட்டிகள்ல இருக்கக்கூடிய உங்க வீட்டு செடிகளை எப்படி நம்ம பாதுகாக்கிறது? அந்த ஆலோசனையை தான் நான் சொல்ல போறேன். நீங்க ஊருக்கு போறப்ப பாத்தீங்க அப்படின்னா, இன்டோர் மற்றும் அவுட்டோர் செடிகளுக்கு தேவையான தண்ணீரை ஊத்திட்டு அதை வந்து

நிழற்பாங்கான இடங்களுக்கு நகர்த்தி வச்சுட்டு போகணும். அதனால நீங்க ஊத்திட்டு போன தண்ணி கூடுதலா 2 நாட்கள் செடிகளுக்கு ஈரப்பதம் அளிச்சு செடிகள் வந்து வாடிடாம பாதுகாக்க முடியும். வீட்டுல செடிகளை வச்சுட்டு நல்ல முறையில பராமரிச்சு வளர்க்கறது அப்படின்றது சுலபமான காரியம் இல்லைங்க. சில வகை செடிகளை சிறந்த முறையில ஆரோக்கியமானதா தள தளன்னு வளர்த்துட்டு நீங்க வெளியில போறப்ப பாத்தீங்க அப்படின்னா அது வந்து வாடிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டம் இருக்கும் இல்லையா. அதிகபட்சமா 1 வாரத்துக்குள்ளார நீங்க திரும்பிட்டீங்க அப்படின்னா அதை வந்து மீட்டு எடுத்து உயிர்ப்பிச்சிடலாம். தொட்டியில இருக்கக்கூடிய மண்ணோட தன்மை, செடிக்கு கிடைக்கக்கூடிய சூரிய வெளிச்சத்தோட அளவு, செடியோட உயிரியல் கட்டமைப்பு, அதோட அது வளர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கடந்திருக்கக்கூடிய கால அளவு, அதாவது அது புதுசா முளைச்சு சில நாட்களே ஆகியிருக்கும், இந்த மாதிரியான காரணிகளும் அந்த செடிக்கு நாம கொடுக்க வேண்டிய கவனிப்பின் அளவை நிர்ணயம் செய்யுது. செடிகளை ஒன்னோட ஒண்ணு பக்கத்துல கூட்டமா இருக்கிற மாதிரி வச்சு அதன் மீது படக்கூடிய சூரிய ஒளியின் அளவும் ரொம்ப குறைஞ்சிருக்கிற மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா தேவைப்படக்கூடிய நீரின் அளவும் குறையும், செடியோட ஆயுளும் நீடிக்கும். தொட்டி செடியை அப்படியே தூக்கி சிங்கில வச்சு தண்ணீரை திறந்துட்டு செடியை சுத்தி 2 அங்குல உயரத்துக்கு நீர் வந்ததுமே குழாய மூடிடலாம். அரை மணி நேரம் அப்படியே வச்சு செடி முழுமையா நீரை உறிஞ்ச அனுமதிக்கலாம். அதுக்கப்புறமா எஞ்சி நிற்கக்கூடிய நீரை நல்லா வடிச்சிட்டு வைக்கிறது பலன் தரும். செடியோட வேரும் அழுகிடாம பாதுகாக்கப்படும். அதிகபட்ச உஷ்ணம் அல்லது மிக குறைஞ்ச அளவு சூரிய ஒளி படுற மாதிரி வைக்கிறது செடிக்கு ஆரோக்கியம் தராது. செடிகளை சுத்தி தாம்பாளங்கள்ல கூழாங்கற்களை போட்டு அதன் மீது நீரை ஊத்தி வைக்கிறது செடிகள் வாடி போகாம ஈரப்பதத்தோட இருக்கிறதுக்கு உதவியா இருக்கும். பாத்ரூம்ல வைக்கிறது செடிகள் குளிர்ச்சியுடன் இருக்க உதவி புரியுது. செடிகள் பக்கத்துல க்ரோ லைட் அப்படின்னு சொல்லக்கூடிய செடிகளின் வளர்ச்சிக்கு ஏத்த மாதிரி ஒளியின் அளவையும் உயரத்தையும் மாத்தி கொள்ளக்கூடிய சிறப்பு மின்சார விளக்கு ஒன்ன நிறுவி வச்சுட்டு நம்ம போகலாம். கயிறு போல திரித்த ஒரு காட்டன் துணியோட ஒரு நுனிய நீர் நிரப்பிய பாத்திரத்துல போட்டுட்டு மறுநுனிய செடி இருக்கக்கூடிய தொட்டியின் மண்ணுக்குள்ளார 2 அங்குல ஆழத்துக்கு புதைச்சிட்டோம் அப்படின்னா நீருக்குள்ளார இருக்கக்கூடிய நுனி வழியே உறிஞ்சக்கூடிய தண்ணீர் பஞ்சு காற்றின் வழியே கசிந்து செடியோட வேர் பகுதிய அடைஞ்சிடும். தொட்டியில ஈரப்பதம் நிலைக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த வழி. என்னங்க இந்த மாதிரி வழிகளை நம்மளும் கடைபிடிக்கலாம் இல்லைங்களா? சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேர்களே.

0: சரவணா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: நேயர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச வந்துட்டேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, பொதுவாவே நமக்கு ஒரு வேலை இருந்தா போதும், நம்ம வீட்டுல இருக்கவங்களை பாத்துக்கிட்டா போதும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்போம். ஆனா இங்க ஒருத்தர் அவரோட வேலையை மட்டும் பார்க்காம ரோட்டோரமா மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க, ஆதரவற்றவங்களுக்கு அவரால் முடிஞ்ச உதவிகள்லாம் செஞ்சு, அவர் மட்டும் இல்லாம அவரோட நண்பர்களோட இணைந்து ஒரு குழுவாவே இந்த ஒரு சோசியல் சர்வீஸை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை ஒரு வருடம் ரெண்டு வருடம் கிடையாது, 13 வருடம் ரொம்பவே சீரும் சிறப்புமா பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதர் தான் திரு மணிச்சந்திரன் அவர்கள். அவங்களோட சமூக சேவை பண்றதுக்கு என்ன காரணம், எதனால இதை ஆரம்பிச்சாங்க, இப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார்.
2: வணக்கம் மேம்.
1: சொல்லுங்க சார், இப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க?
2: என் பேர் வந்து மணிகண்டன் மேம். அப்பாவுக்கு எந்த ஐடென்டிட்டியுமே இல்லாதனால நான் இப்ப மணிச்சந்திரன் சொல்லிட்டு அப்பாவோட பேரையும் சேர்த்து மணிச்சந்திரன் அப்படி மாத்தி வச்சுக்கிட்டேன். படிச்சது வந்து பாத்தீங்கன்னா சித்தூருக்கு தான் படிச்சிருக்கேன். பைக் ஒர்க் ஷாப் வச்சிருக்கேன், ஆத்தூர்ல மெயினான ஏரியாவில் பைக் ஒர்க் ஷாப் வச்சிருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்க எல்லாரையும் தூய்மைப்படுத்தி, அவங்கள சுத்தப்படுத்தி, ஹேர் கட் பண்ணி, குளிக்க வச்சு, அவங்க ட்ரெஸ்லாம் மாற்றி வச்சு, முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஃபேமிலியை சேர்த்து வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதையும் தாண்டி என்னன்னா, அதுக்கு மேலே இப்போ மெடிக்கல் கேம்ப்லையும் சேர்த்து வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் மேம்.
3: சூப்பர் சூப்பர் சார். இப்போ வந்து எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி தோணுச்சுங்க சார்?
2: சின்ன வயசுல எனக்கு ஒரு பாதிப்பு நடந்தது மேம். அது அங்கே நான் பட்ட கஷ்டம் தான் இங்கே இவ்வளோ தூரம் என்னை கொண்டு வந்து நிறுத்திருக்கு. அப்பாவுக்கு ஃபிக்ஸ் மாதிரி ஒன்று வரும், ஒரு 20 வருஷமாக அவருக்கு ஃபிக்ஸ் மாதிரி வந்துட்டு இருந்தது. அந்த டேப்லெட் எடுத்துக்கலாம், அவருக்கு ரொம்ப மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி ஆகிடுவார், எல்லாத்தையும் மறந்துடுவார், அவர் பாட்டு எங்கே வேணாலும் போவார், எங்கே வேணாலும் வருவார், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, நான் சின்ன வயசாக இருக்கும்போது அவர் சம்டைம் ஒரு ரெண்டு நாள் காணாமல் போயிட்டார். அப்பாவை தேடி போகும்போது இந்த மாதிரி நிறைய பேர் சுற்றிட்டு இருந்தாங்க, அது அப்பாவாக இருக்காதா, அப்பாவாக இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பாதிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இப்போ இவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியுது.
1: சூப்பர் சார். அதாவது உங்களுக்கு சின்ன வயசுல நடந்த விஷயம் யாருக்குமே நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான் இந்த சோசியல் சர்வீஸை நீங்க ஆரம்பிச்சிங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான மணிச்சந்திரன் அவர்கள் எப்படி சமூக சேவையை ஆரம்பிச்சாங்க, எதனால ஆரம்பிச்சாங்க அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு யாருடைய ஒரு புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த கதையில் வர கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் கற்பனையாக இருந்தாலும் இந்த கதை ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லலாங்க. 2003 இந்த ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்கு. கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் எழுதும்போது ரொம்ப கனத்த இதயத்தோடு எழுதினதா அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாருங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தை கடைசி அத்தியாயம் படிக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சோகம் அவங்களை ஆட்கொள்ளும், பெரிய வருத்தத்துக்குள்ளார போவாங்க. வைகை அணை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது கட்டப்படுறப்ப பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன கிராம மக்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க வேற ஒரு இடத்துக்கு. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க நினச்சி பாருங்க. இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த ஃபேமிலியோட பையன் பேரன் அப்படின்னு வாழ்ந்த அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுடைய மனநிலையும் இருக்குங்க. இந்த கதையில் வர ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பெரிய தேவர். அந்த ஊர் பேர் வந்து கள்ளிப்பட்டி. அந்த பெரிய தேவரோட கதாபாத்திரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரமாக ஆயிருங்க. இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறமா அவருக்கு வராத கஷ்டங்களே இல்லை, தினமும் ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் அடுத்து என்ன, எப்படி ஒரு தன்னம்பிக்கையோடு போகலாம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரமாக இந்த பெரிய தேவர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இன்னும் சில கதாபாத்திரங்கள், அழகம்மா, முருக்காய், மொக்கராசு, மின்னல், இந்த கதாபாத்திரங்கள்லாம் இந்த ஒரு கதையில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு கதை ஒரு சோகமான முடிவை கொண்டது, ஒரு சோகமான கதையும் கூட இந்த கதை. அப்படி இருந்தாலும் இந்த கதையை நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு புது ஃபீலிங்குக்குள்ளார நம்ம வந்து போவோம். என்னதான் ஒரு சோகமான ஒரு புத்தகமாக, சோகமான ஒரு கதையாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிடித்த ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குங்க. இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறப்ப நிறைய பேர் வந்து நகரங்களில் வாழ்க்கை வாழ்கிறவங்களாக வந்து இருப்பாங்க. இந்த புத்தகத்தை அவங்க படிக்கும்போது ஒரு கிராமத்தில் அவங்க வாழ்ந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்து கிடைக்கும். கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கவிஞர் வைரமுத்து அவர்களோட கள்ளிக்காட்டு இதிகாசம்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: அதிகமா இருக்கா குறைவா இருக்கா? குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டிக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே மணிச்சந்திரன் சார் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க எப்படி சோசியல் சர்வீஸ்க்கு வந்தாங்க, அதுல என்னென்ன விஷயங்கள் பண்றாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார். இப்போ நீங்க இந்த சோசியல் சர்வீஸை மட்டும்தான் பண்றீங்களா, அது இல்லாம இல்ல வேற ஏதாவது வேலைகளும் நீங்க பாக்குறீங்களா சார்?
3: ஒர்க்னா நான் பைக் ஒர்க் ஷாப் வச்சிருக்கேன். சோசியல் ஒர்க் மட்டும் தான் ஃபுல்லாவே பண்ணிட்டு இருக்கோம். பிளட் டொனேட், அப்புறம் இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்க எங்க சொன்னாலும் சேலம் மாவட்டத்துல அங்க போய் பாத்துருவோம். சேலம் மாவட்டமா இருந்தாலும் சரி, சுத்தி இருக்க எந்த மாவட்டமா இருந்தாலும் சரி, எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க போய் பாத்துட்டு தான் இருக்கோம். இப்ப புதுசா ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். புதுசுனா 2018 ஒரு ஒன்று பண்ணிட்டு இருந்தோம். இப்ப திருப்பியும் அதை கையில எடுத்திருக்கோம். இது சீக்கிரமா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க.
1: ஓகே ஓகே சார். அடுத்து நீங்க வந்து முதல் முதல்ல இந்த விஷயத்த ஆரம்பிச்சு முதல்ல நீங்க ஒருத்தவங்களை போய் கேர் பண்ணி பார்த்து கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்த்திருப்பீங்க, அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது சார்?
3: முதல் முதல்ல ஆத்தூர் பஸ்டாண்ட்ல ஒருத்தர் பண்ணியிருந்தோம். அவரு ஆத்தூர்லயே தான் இருந்தாரு. கேரளாவில இருந்து வந்து ஆத்தூர்லயே அப்படியே யாசகம் எடுத்துட்டு இங்கே சுத்திட்டு இருந்தாரு. அவரை முத முதல்ல நாங்க போய் அப்ரோச் பண்ணும்போது அவரு ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமா கிட்ட கிட்ட வார்த்தையில ரொம்ப பேசினாரு. ஆனா அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு என் கூட இருக்க அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட அவரை ஃபர்ஸ்ட் நல்லா கிளீன் பண்ணி விட்டு ரெக்கவரி பண்ணும்போது ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு ஹாப்பியா இருந்தது.
1: சூப்பர் சார். அதாவது உங்களோட முதல் அனுபவமே ரொம்பவே வித்தியாசமா இருந்தது. அவங்க எந்த அளவுக்கு உங்ககிட்ட கடினமா நடந்துகிட்டாலும் நீங்க அவங்கள நல்லாவே பார்த்து பத்திரமா கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். சார், இப்ப அடுத்து வந்து எல்லாரும் மாதிரியும் நீங்க உங்க குடும்பத்தை பார்த்தா போதும், உங்க வேலையை பார்த்தா போதும் அப்படின்னு இல்லாம அது எல்லாத்தையும் தாண்டி நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் பண்றீங்க, சமூக சேவை பண்றீங்க. ஒரு நல்ல விஷயம் பண்ணும் போது நிறைய பேர் வந்து நெகட்டிவா தான் பேசுவாங்க, அந்த மாதிரி நிறைய பேர் உங்களை சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் எப்படி தாண்டி இவ்வளவு தூரம் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கீங்க சார்?
3: ஆக்சுவலாக அதை ஸ்டார்ட் பண்ணும்போது 2013-14 ஸ்டார்ட் பண்ணோம் மேம். அப்போ நிறையா விமர்சனம், அவங்களெல்லாம் போய் தொடர அந்த நோய் உனக்கு வந்துடும், அவங்களெல்லாம் தொடக்கூடாது, இதெல்லாம் அப்புறம் அதெல்லாம் தாண்டி நீ விளம்பரத்துக்காக இதை பண்ணுற அப்படி இப்படின்லாம் இப்போ வரைக்குமே இந்த ஸ்டேட்மெண்ட் முன்னாடி வச்சுட்டு தான் இருக்காங்க. நீ அது அதுக்காக பண்ணுறான், இதுக்காக பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அப்படி பார்த்தா இதை நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகவே முடியாது. இப்போ என்னால் இது வரைக்கும் ஒரு 800 பேர் எங்கள் டீமால் பயனடைஞ்சிருக்காங்கன்ற போது அது விளம்பரமாக இருந்தா என்ன, பேட் கமெண்டாக இருந்தா என்ன, இது இதை விட லைஃப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதோட பெருசா அப்படின்னு சொல்லி அதை மட்டுமே நாங்கள் மைண்டில் எடுத்துக்கிட்டு அதுக்கான வேலையை மட்டும் இப்போ ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம் மேம். இப்போ எப்படி இன்னொரு 2 மந்த்ல இடம் வாங்குற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நாங்களா ஓனா இடம் வாங்கி இது மனநலம் பாதிக்கப்பட்ட அவங்களுக்காக ஒரு காப்பகம் மாதிரி கட்டலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்கு. அதுக்கான ப்ராசஸும் போயிட்டு இருக்கு மேம்.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர் சார். அடுத்தது வந்து நீங்க இப்ப வந்து ஃபேமிலி, உங்களுக்காக ஃபேமிலி இருப்பாங்க, நீங்க அவங்கள பாக்கணும், உங்களோட பிசினஸையும் பாத்துட்டு இந்த சோசியல் சர்வீஸ் எல்லாத்தையுமே எப்படி நீங்க வந்து ஹேண்டில் பண்றீங்க சார் ஒட்டுக்கா?
3: அதுக்கு என் ஒய்ஃப் எனக்கு கொடுக்குற ஃப்ரீடம் தான். அவங்க என்னை பார்த்து லவ் பண்ணதே இந்த விஷயத்தினால தான். அவங்க நான் ஃபர்ஸ்ட் ஆத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாய்லெட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருந்தோம். போகிற வர எல்லாருமே யூனியன் எல்லாம் ரோட்லேயே நின்று கிராஸ் பண்ணுவாங்க. அந்த சைடில் ரோடை கிராஸ் பண்ணி போகிற லேடிஸ்க்கெலாம் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். அதுக்காக நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா ஒரு 20 லிட்டர் தண்ணி கேன் எடுத்து அதில் வந்து நாங்கள் யூனியன் போகிற மாதிரிலாம் பிளான் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சோம். அதை எஃபியில் பார்த்து தான், நாங்கள் ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் தான், அவங்க லவ் பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டுமே இப்போ வரைக்குமே. எது பண்ணாலும் தோண்டு போனாலும் எதுவும் கலங்காத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி என் கூட எப்பயுமே நிற்கிறது அவங்க தான்.
1: சூப்பர் சூப்பர் சார். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான மணிச்சந்திரன் அவர்களோட சோசியல் சர்வீஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுல என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்க, எப்படிலாம் மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்காங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்ட்

0: ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.
1: Hey, what's up? Hey, babe.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டுல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப்பு போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி, போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏற்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அங்க வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏற்காடு வரதே ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும் போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: நமக்கானது மட்டுமல்ல, இனி வரப்போகும் சந்ததிக்கானதும் தான். பசுமை வளர்த்து பாரினை காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
3: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
6: அவங்களோட சமூக சேவை பயணத்துல என்னென்ன விஷயங்கள் பண்றாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க.
7: ஒருத்தவங்களை வந்து நீங்க கேர் பண்ணி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறதா இருக்கட்டும், அதுல நிறைய பினான்சியல் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வரும் உங்களுக்கு. அதெல்லாம் எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்க சார்?
8: இப்ப ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க டீமா என்னோட அமௌண்ட் பசங்களோட அமௌண்ட் அப்படின்னு மோஸ்ட்லி நான் யார்த்தையும் கேட்க மாட்டேன். பசங்கள் டீமே கூட கேட்க மாட்டேன். நான் என்ன ட்ரேக்கிறது மட்டும் போட்டு அப்படியே ரன் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப என்ன பண்ணோம்னா, அந்த இடம் வாங்குறப்ப ப்ராசஸ் எல்லாம் கரெக்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஃபவுண்டேஷன் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுச்சு. ஆத்தூர் இளைஞர் ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அது கரெக்டாக ப்ராப்பராக ஒன்றும் ஆடிட்டர் வச்சு மூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இப்போ ஒவ்வொரு வேலையாக பார்த்துட்டு இருக்கோம். இப்போ தான் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணி ஃபவுண்டேஷனுக்காக அக்கௌண்ட்டு யாராவது கையில் கொடுக்கறதா இருந்தால் எங்கள்கிட்ட கையில் கொடுக்க வேணும், நீங்கள் அக்கௌண்ட்டுக்கு போட்டுக்கோங்கன்னு சொல்லி இப்போ தான் நாங்கள் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தோம். இதுக்கு முன்னாடிலாம் எங்களோட ஓன் மணி தான். இது வரைக்கும் பண்ணது எல்லாமே ஓன் மணி தான். இந்த 6 மாதத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம்.
6: சார், எனக்கு நீங்கள் சொல்கிற பதிலை கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதாவது முன்னாடி வந்து உங்களோட பணமும் உங்களோட நண்பர்களோட பணத்தையும் சேர்த்து தான் இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் பண்ணீங்க. ஆனால் இப்போ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார்.
7: அடுத்து வந்து இந்த சோஷியல் சர்வீஸில் வந்து உங்களுக்கு ரொம்ப மன நிம்மதி கொடுத்த அனுபவம்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க?
8: நிறையா இருக்குது. ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன். இலங்கையிலேருந்து ஒருத்தர் இங்கே வந்து யாசகம் எடுத்துகிட்டு இருந்தார். அவர் யாசகம் எடுத்துகிட்டு இருக்கும் எதர்ச்சியாக நாங்கள் மீட் பண்ணோம். அப்புறம் அவரோட ஸ்டோரிலாம் சொன்னார். நிறையா பேசணும். அந்த வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு அவங்க அக்கா எனக்கு கால் பண்ணி பேசினாங்க. எங்களால் கூட்டிகிட்டு போக முடியாதுக்கார்னு. அவரை இங்கேயா பார்த்தீங்கன்னா சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுங்க, நீங்களாம் எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கால் பண்ணி சொன்னாங்க. இலங்கையிலேருந்து எங்களுக்கு கால் பண்ணி சொன்னாங்க. அது ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணோம். இங்கே உள்ளூர்ல இருக்கவங்க நம்மளை சொல்றதை விட கண்ணுக்கு தெரியாம அந்த அக்காவை நாங்க பார்த்ததும் கிடையாது. அவங்க ஏதோ வீடியோல பார்த்து நம்மளைய பார்த்து நீ நல்லா இருப்ப கண்ணு அப்படின்னு சொல்ற போது அது ஒரு பெரிய சந்தோஷத்தையும் ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு வேலை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நம்மளே நம்ப வைக்கிறதுக்காக தைரியமும் கொடுக்குது அந்த மாதிரி வார்த்தையெல்லாம்.
6: சூப்பர் சார், நீங்கள் சொல்கிறத கேட்க ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது எல்லாருக்குமே மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்ட்டு நல்லாவே புரியுது சார். சார், அடுத்து வந்து இப்போ இருக்க இளைஞர்கள் சமூக சேவையில் ஈடுபடணும் அப்படின்னா எதனால் அவங்க

0: ஒரு மோட்டிவேட் நமக்குள்ளேயே இருக்கணும். நம்ம எதுக்குள்ள போனா நம்ம சரியா ஜெயிப்போம் அப்படின்னா, எந்த சமூக சேவை மட்டும் இல்ல, எந்த துறையில போனாலும் அதுல நம்ம மத்தவங்களுக்கு உதவிகரமா இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் எடுத்துக்கணும். அவங்களுக்கு இப்ப இருக்க சமூகத்துக்கு நம்ம சொல்லணும்னா, முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் நம்ம உதவி பண்ண கத்துக்கணும். பக்கத்துல யாரா கூட நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றதே பெரிய உதவியா நான் நம்புறேன். ஏன்னா அப்படி என நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருந்து என் ஒய்ஃப் சர்க்கிள் இருந்து நிறைய பேர் எனக்காக நிறைய நான் இருக்கேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னாலே நம்ம லைஃப்ல மற்றவங்களுக்கு உதவியா இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன்.
1: சூப்பர் சார், ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான மணிச்சந்திரன் அவர்கள் அவங்களோட சமூக சேவை பயணத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: விடுமுறையை கொண்டாட ஏற்காடு செல்லும் பயணிகள் அரசின் விதிமுறைப்படி வாகனங்களை இயக்கி பொதுமக்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவீர். விதிமுறையை மதிப்போம், பாதுகாப்பாக பயணிப்போம்.
1: பொது நலன் கருதி வெளியிடுவோர் சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே மணிச்சந்திரன் சார் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட சமூக சேவையில என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார். சமூக ஊடகங்கள் வந்து இந்த சமூக சேவைக்கு எந்த அளவுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: இதுக்கு நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த ஒரு வருஷமா தான் நாங்க வீடியோன்றதே எங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நாங்க என்ன பண்ணுவோம்னா போட்டோஸ் எடுப்போம், அதை போஸ்ட் பண்ணுவோம், அது அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி நாங்க. ஏன்னா எங்களுக்கு அப்பெல்லாம் தெரியாது, இது இதை கொண்டு போய் இப்படி எல்லாம் பண்ணாதான் நமக்கு வியூஸ் போகும், நம்மளை பார்ப்பாங்க அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இப்ப பசங்களா இதெல்லாம் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சதுதான் இப்ப இந்த ஒரு வருஷமா தான் எங்களுக்கு வீடியோன்றது தெரியும். அதுக்கு முன்னாடி வெறும் போட்டோஸ் தான் போட்டுட்டு இருந்தோம். சமூக ஊடகங்கள் அதுல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. ஆனா நாங்க நல்லதை மட்டும் தான் பாக்குறோம். ஏன்னா இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் அவங்களோட ஃபேமிலியில யாரா பார்த்து வந்து அவங்களை கூட்டிட்டு போயிட மாட்டாங்களா அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் போடும் போது எங்களுக்கு அதை நினைச்சுக்கிட்டே தான் போடுவோம். இந்த வீடியோ போட்டா அவங்க ஃபேமிலில இருந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ப்ரே பண்ணிக்கிட்டே தான் போடுவோம். சமூக ஊடகங்கள் சப்போர்ட் தான் பண்ணுது.
1: ஓகே, ஓகேங்க சார். இப்ப அடுத்து வந்து நீங்க நிறைய பேருக்கு உதவி தேவைப்படும். எப்படி நீங்க கரெக்டா இவங்களுக்கு எல்லாம் உதவி தேவைப்படுதுன்னு சொல்லி அடையாளம் கண்டுபிடிச்சு போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா, இல்ல அவங்களே உங்களை கூப்பிட்டு வந்து ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுவாங்களா, என்ன மாதிரி பண்ணுவீங்க சார்?
2: இல்ல, அப்படி கேக்குறவங்களும் இருக்காங்க. ஆக்சுவலா அதுக்கு எங்க டீம்ல இருந்து யாராவது ஒருத்தர் போய் பாத்துட்டு வருவாங்க. ஏன்னா எல்லாருக்கும் பண்ண முடியாது இல்ல, நம்மளாலையும். அது எப்படி சொல்றதுன்னா, இது மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணது. ஏன்னா இது இவங்க, ஏன் இவங்களும் ஒரு யாருக்கோ ஒருத்தருக்கு அப்பா தானே, யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு அம்மா தானே, எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து இவங்க ஏன் திரும்ப இங்க வந்து ரோட்ல இவ்வளவு தூரம் கஷ்டப்படணும் அப்படின்றதுக்காக இது ஆரம்பிச்ச ஒரு டீம் தான். எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கும். கேக்குறவங்களுக்கு போய் எங்க டீம்ல இருந்து யாராவது விசிட் பண்ணிட்டு வருவாங்க. அவங்க அவங்க உண்மையா கேக்குறாங்களா இல்ல பொய்யா கேக்குறாங்களா அப்படின்றதுக்காக போய் டீம்ல இருந்து பாத்துட்டு வருவாங்க.
1: சூப்பர் சார். அவங்கள யாரோ ஒருத்தர் அப்படின்னு நினைக்காம அவங்களும் நம்ம குடும்பத்துல ஒருத்தர், அவங்கள யாராவது தேடிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி நீங்க அவங்களுக்கு தேடி போய் உதவி செய்யறீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார்.
3: அடுத்து வந்து இப்போ நீங்க ஒரு சமூக சேவை, சோசியல் சர்வீஸ் யாரோ ஒருத்தருக்கு செஞ்சு அவங்களோட வாழ்க்கையில அது ஒரு பெரிய மாற்றமா மாறி இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அனுபவம் இருந்தா சொல்லுங்க.
2: இப்ப ரீசெண்டா யாத்தூர்லயே ஒரு அம்மா இருந்திருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா அவங்க அவங்க கண்ணு முன்னாடியே ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு, அதனால அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டாங்க. அவங்க நாங்கள் எவ்வளோ முயற்சி ஃபர்ஸ்ட் டைம் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும் போது முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு திரும்ப வந்துட்டாங்க. ரெண்டாவது டைம் அவங்க ஃபேமிலியிலேருந்து நாங்கள் தேடும் போது அவங்க ஃபேமிலியிலேருந்து யாரும் எங்களை காண்டாக்ட் பண்ணலை. இப்போ மூணாவதாக நாங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி இப்போ அவங்க பூர்ணம் நலம் அடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. முஸ்லீம் ஒரு 10 நாளில் ஃபுல் ரெக்கவரி ஆகி பழைய மாதிரி வந்துருவாங்க. அது ரொம்ப பெருமைப்படுற விஷயமா இருக்கு.
1: சூப்பர் சார். ஒருத்தவங்களை பார்த்தமா ஹெல்ப் பண்ணமா அப்படின்ட்டு விடாம அவங்கள இப்ப வரைக்கும் நீங்க பாத்துக்கிட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு இப்ப அவங்க முழுவதுமாவே குணமாக போறாங்க அப்படின்றத நீங்க சொல்லும் போது கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான மணிச்சந்திரன் அவர்கள் எப்படிலாம் சோசியல் சர்வீஸ் பண்றாங்க, அதுல என்னென்ன விஷயங்கள் பண்றாங்க, யாரெல்லாம் இது வரைக்கும் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: சரவணா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. நிகழ்ச்சியில நம்ம கூடவே மணிச்சந்திரன் சார் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க எப்படி சோசியல் சர்வீஸ் எல்லாம் பண்றாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார், இப்ப சமூக சேவையில இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தோட சப்போர்ட் எந்த அளவுக்கு ரொம்பவே முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க?
2: அது அவங்க நம்மளை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, நம்ம அவங்களோட ஒத்துழைப்பு தானே நமக்கு முக்கியம். ஏன்னா வீட்டில் அவங்களோட டைம் சொல்ல முடியாது, அவங்க கூட இருக்க முடியாது. இப்போ எந்த நேரத்தில் அவங்க யார் கூப்பிடுவாங்க

0: நமக்கு தெரியாது. எல்லாருக்கும் போகலினாலும் அது ஒரு விமர்சனமாகும், பர இவங்க வீடியோக்காக பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பேச்சு வரும். இதெல்லாம் எல்லாத்தையும் கடந்து நம்ம ஃபேமிலியில நமக்கு கொடுக்குற ஒத்துழைப்புலதான் நம்ம அடுத்த கட்ட நகர்வே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படிதான் என்ன மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து வா போலாம் அப்படின்னா எது என்ன எதுன்னா யோசிக்கவே மாட்டாங்க. அண்ணன் கூப்பிடுறாரு, தம்பி கூப்பிடலாம், போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துருவாங்க. இது ஒரு டீமா பண்றதுனால எங்களுக்கு எல்லாருமே ஒரு ஃபேமிலின்றதுனால இது சர்வீஸா பண்ணாம நாங்க ஜாலியா பண்ணுவோம். ஒருத்தவங்களை பார்க்கும்போது ஏய் நம்ம அப்பா நம்ம அம்மா நம்ம அண்ணன் அவங்க மாதிரி ரோட்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்துதான் நாங்க பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப எமோஷனலாம் நிறைய பார்த்துருக்கோம். ஆனா அது அப்பயே மறந்துட்டு அப்படியே அவங்கள ரெக்கவரி பண்ணி அவங்களோட ஸ்டோரி எல்லாம் கேட்டு முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஃபேமிலியை சேர்த்து வைக்க ட்ரை பண்ணிடுவோம்.
1: ஃபேமிலி சப்போர்ட்டும் சோசியல் சர்வீஸ்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க சார். சார், 13 வருட உங்களோட சமூக சேவை பயணத்துல நிறைய விஷயங்கள் நீங்க பாத்திருப்பீங்க, அதுல இருந்து நீங்க கத்துக்கிட்ட விஷயம்னா எதெல்லாம் சொல்லுவீங்க?
0: லாஸ்ட் இயர் தம்பின்னு சொல்லிட்டு அவர் தான் என் கூட 13 வருஷமா டிராவல் பண்ணிட்டு இருந்தாரு. என் கூட எல்லாத்துலயுமே அவரோட பங்கு இருக்கும். லைஃப்ல அவன் இல்லைன்னா எந்த ஒரு அங்கமும் கிடையாது. அவன் தான் எனக்கு எல்லாமுமா இருந்தான். அவன் ஒரு நிமிஷம் தான் ஜஸ்ட் நோ, நான் இந்தாண்ட போயிட்டு வரதுக்குள்ள அப்படியே எர்த்து பாஸ் ஆகி கீழே விழுந்து கிடந்தா நான் என் கையிலேயே தான் அவனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ஓடுனேன். அங்கே போனால் அவங்க பல்ஸ் இல்லை பல்ஸ் இல்லைன்னு சொன்னாங்களே ஒளிய இறந்துட்டான்னு யாருமே சொல்லலை. அதுக்கப்புறம் வேற ஒரு ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஒரு 6 மாசம் நான் அவனையே நினைச்சிட்டு நானுமே அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். ரொம்ப ஒரு அவனை நினைச்சிட்டே அதுக்கு ரொம்ப அடிக்ட் ஆயிட்டேன். நானுமே மனலாம் பாதிக்கப்பட்ட மாதிரி ரொம்ப டீப்பா உள்ள போயிட்டேன் அதுக்குள்ள. அப்புறம் அதுல இருந்து இந்த சமூக சேவை செய்ய வரப்பதான் அதுல இருந்து நானும் கொஞ்சமா அதுல இருந்து ரிலீவ் ஆக ஆரம்பிச்சு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு எல்லாம் போக ஆரம்பிச்சுட்டேன். அவன் இல்ல அப்படின்றது என்னால இப்ப வரைக்குமே நம்ப முடியல. அது ரொம்ப ஏத்துக்கவும் முடியாம என்னோட பங்கு இருக்கு. நான் இந்த 13 வருஷத்துல அவன் இல்லாம நானும் இல்ல, நான் இல்லாம அவனும் இருந்தது இல்ல. அவன் மேல மொத்தமாவே உயிரை வச்சிருந்தேன். அந்த ஒரு நாள் அப்படியே வாழ்க்கையை புரட்டி போட்டுருச்சு.
1: ஓகே ஓகே சார், அடுத்து இப்போ இருக்க இளைஞர்களுக்கு உங்களோட அனுபவத்திலிருந்து என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
0: நம்ம அப்படி அவ்வளோ அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு பெருசாக அவ்வளோ இது இல்லை. ஆனால் ஒன்னே ஒன்று சொல்லலாம்னு நினைக்கிறேன். டே 1 இன்னைக்கு நம்ம ஆரம்பித்தாலும் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு நம்ம இங்கேயே நின்றுட்டால் அந்த இடத்துலையே தான் நம்ம கடைசி வரைக்கும் நின்றுட்டுருப்போம். இல்லை இங்கே நம்ம விழுந்தாலும் திருப்பி எந்திரிச்சு ஓடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம நம்மனா கண்டிப்பா ஒரு நாள் ஜெயிக்கலாம். ஆனா இன்னையோட நம்ம அப்படியே தோண்டு போயிட்டா அது அந்த வாழ்க்கைக்கான அர்த்தமே கிடையாது. நான் அடிக்கடி நான் எனக்குள்ளேயே நினைச்சுக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், நான் எப்பயுமே ஜெயிக்கிற வரைக்கும் தானே தோப்போம் அப்படின்றது மட்டும் எனக்குள்ள எப்பயுமே மனசுல ஓடிட்டு இருக்கும். இந்த லைஃபே ஒரு போராட்டம் தானே, இதுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்தினால நம்ம ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஜெயிக்கிற வரைக்கும் ஓடிதான் ஆகணும், வேற வழி இல்ல.
1: ஓகே ஓகே சார், ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க. அடுத்தது உங்களோட சோசியல் சர்வீஸ் பயணத்துல உங்களோட ஃபியூச்சர் கோல்னா நீங்க என்ன சொல்வீங்க?
0: இப்ப அதுதான் இடம் பார்த்துட்டு இருக்கோம் ஹோம் கட்டுறதுக்காக. டோட்டலா இப்ப யாரெல்லாம் ரெக்கவரி பண்றோமோ அவங்கள ரெக்கவரி பண்ணி முடிஞ்சளவுக்கு அவங்க ஃபேமிலியை சேர்த்து வைக்கிறோம், இல்லைன்னா ட்ரீட்மெண்ட்டுக்காக அனுப்பி வைக்கிறோம், இல்லைன்னா அவங்களை திரும்ப ரோட்லயே தான் விடுற மாதிரி இருக்கு. ஸோ அந்த 3வதா சொன்னது நடக்கக்கூடாதுன்றதுக்காக இடம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த அதுதான் இந்த 2 மந்த்ல அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடும். இடம் வாங்கி அவங்களுக்காக ப்ராப்பரா ஒரு ஹோம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அது இந்த இயர்ல நடந்துரும் நான் நினைக்கிறேன் கடவுள் அனுகிறதுனால.
1: ஓகே ஓகே சார், கண்டிப்பா நீங்க அந்த விஷயம் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்களுமே வாழ்த்துறோம். இந்த 1 மணி நேரமா ரொம்பவே சூப்பரா பேசுனீங்க, நன்றி. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான மணிச்சந்திரன் அவர்கள் அவங்களோட சமூக சேவை பயணத்தை ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நான் உங்க தொகுப்பாளர் ரேஞ்சர் கிரேஸ்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேச வந்துட்டேன். நான் உங்கள் சத்யா, மணியோ ஒன்றாச்சு, எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆச்சு. சத்யா நானும் வந்தாச்சு. இன்றைக்கி உங்கள் கூட பயங்கரமாக வைப் பண்ணுறதுக்காக, பயங்கரமாக உங்களோட கருத்துக்கள் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன தலைப்பு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் யாருமே நண்பர்கள் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. ஏன்னா நண்பர்கள்கிட்ட தான் நம்மளோட பர்சனல் விஷயத்துலேருந்து எல்லாத்தையுமே வந்துட்டு ஷேர் பண்ணிப்போம். நம்ம யார் என்ன அப்படிங்கிறது எல்லா ஜாதகமும் வந்துட்டு நம்மளுடைய நண்பர்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட நண்பர்கள் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையிலுமே ரொம்ப சூப்பராக வந்து சேர்த்து வச்சுருப்பீங்க. வாழ்க்கையில் குடும்பத்துக்கு அடுத்ததாக ஒருத்தரை வந்துட்டு அதிகமாக நம்புகிறோம் அப்படின்னா நம்மளுடைய நண்பர்கள் மட்டும்தாங்க. ஆனால் ஒரு நல்ல நண்பன் வாழ்க்கையை மாற்றிடலாம், அதே தவறான நண்பன் வாழ்க்கையவே திசை திருப்பியும் விட்டுடலாம். இது ரெண்டுக்குமே வந்துட்டு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது நண்பர்கள் கூட பழகும்போது நம்ம பார்த்து பழகணும். அவங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறத பார்த்து பழகணும். நட்பு அப்படிங்கிறது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத நல்லா அலசி ஆரஞ்சோம்னா மனசார பேசலாம். நாம் வந்து நண்பர்கள் கண்டிப்பாக நல்லவர்கள் தான் அப்படின்னு. ஏன்னா ஒரு சில நண்பர்கள் தப்பு பண்ணால் தட்டி கேட்பேன், நீ நல்லது பண்ணால் தட்டி கொடுப்பேன் அப்படின்னு இருப்பாங்க. ஒரு சில நண்பர்கள் நீ என்ன பண்ணாலும் சரி மச்சான் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேத்துல தப்பு பண்ணால் தட்டி கேட்குறாங்க இல்லையா, அந்த நண்பர்கள் தாங்க சிறந்தவங்க. ஏன்னா நம்ம தப்பு பண்ணும்போது மச்சான் நீ பண்ணுறது தப்புடா அப்படின்னு சொல்லி கேட்குறவன் தான் உண்மையிலேயே நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்து நம்ம உயரணும், நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றி படிகளை நம்ம நோக்கி போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய, நமக்கு நல்லது நினைக்கக்கூடிய ஒரு உண்மையான நண்பன். மற்றபடி நீ என்ன வேணாம் பண்ணு மச்சான், நீ நல்லது பண்ண என்ன கெடுத்து பண்ண என்ன நான் கண்டுக்க மாட்டேன், நான் கூட ஃப்ரெண்டாக இருப்பேன் அப்படி நினைக்கக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிறத வந்துட்டு நிறைய பேருடைய சஜஷனாக இருக்கும், அவங்களுடைய அனுபவ அறிவுரையாகவுமே இருக்கும். அப்படிப்பட்ட நண்பர்களை வச்சு தாங்க இன்றைக்கி நம்ம ஒரு தலைப்பின் கீழே பேச போகிறோம். என்ன அப்படின்னா, நண்பர்கள் நம்மளுடைய வாழ்க்கையை உயர்த்துகிறார்களா வீழ்த்துகிறார்களா, நண்பர்கள் நம்மளுடைய வாழ்க்கையை உயர்த்துகிறார்களா வீழ்த்துகிறார்களா அப்படிங்கிறதா இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா என் கூட, உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே கேட்கறதுக்காக நான் பயங்கர எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உடனே ஃபோன் எடுத்து டயல் பண்ணுங்க, கால் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ப மக்களின் குரல், சமுதாய அணுவி.

0: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
1: என்ன பாட்டி ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க?
0: வாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
1: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
0: என்னடி அம்மா இது அதிசயம்! அந்த காலத்து பெரிய மனுஷி, எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
2: திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேச வந்துட்டேன். நான் உங்கள் சத்யா. இன்றைக்கி என்னுடைய 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் என்ன தலைப்பின் கீழே பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்தையுமே கண்டிப்பாக தெரியும். நம்மளுடைய வாழ்க்கையில் நண்பர்கள் அப்படிங்கிறது நம்மளால் மறக்கவே முடியாத ஒரு பாஸ் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா வந்துட்டு நம்மளுடைய நண்பர்கள் தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லலாம். ஒரு தூண் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய வாழ்க்கையில் சரிந்து விழும்போது தாங்கிறதா இருக்கட்டும், இல்லை நான் வந்து வாழ்க்கையில் முன்னேறேன் அப்படிங்கிறப்போ தட்டி கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாமே நல்ல நண்பர்கள் தான். ஆனால் தீய நண்பர்களுமே இருக்காங்க, அவங்கக்கிட்ட நம்ம பார்த்து பழக வேண்டியது நம்மளுடைய கடமை. அந்த வகையில் நண்பர்கள் நம்மளுடைய வாழ்க்கையை உயர்த்துறாங்களா இல்லை வீழ்த்துறாங்களா அப்படிங்கிறத பற்றின இந்த தலைப்பின் கீழ் அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா?
5: வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டாரியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நிச்சயமா என்னை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் அப்படிங்கிறவங்க நம்ம வாழ்க்கைய எப்பொழுதுமே உயர்த்துறாங்க, வீழ்த்துறது கிடையாது. நான் சொல்லுவேன், சொல்லுவாங்க, உன் நண்பனை பற்றி சொல், உன்னை பற்றி சொல்கிறேன்னு. எந்த அளவுக்கு தரமான நண்பர்களை நம்ம தேர்ந்தெடுக்கிறோமோ அதை பொறுத்துதான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய தரம் அப்படிங்கறதும் உயரும். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பர்கள் என்னுடைய வாழ்க்கைய உயர்த்திருக்கிறாங்க. நான் செய்யக்கூடிய தவறுகளை சுத்தி காமிச்சிருக்காங்க, அதே மாதிரி அப்ரிஷியேட் பண்ணிருக்கிறாங்க. சில சமயம் துவண்டு இருக்கும் பொழுது எனக்கு ஆக்கம் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக உன் நண்பன் வந்து சிறப்பான ஒரு நபராக இருந்தாங்கன்னா உன் லைஃபே மாறும்னு சொல்லுவாங்க. அதாவது பொருளாதார ரீதியாக ஒரு நட்பு அப்படிங்கிறவங்க பின்தங்கி இருந்தா கூட அவங்களுக்காக பல விஷயங்களை அவங்க தியாகம் செஞ்சு அவங்களுக்கு பொருளாதாரத்தையும் உதவி செஞ்சுட்டு அவங்க வாழ்க்கையில உயரும் பொழுது இவங்க மனசுல ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்பேற்பட்ட நட்பு இருக்கிறதுனால வாழ்க்கை உயரும். அதே மாதிரி நல்ல தெரிஞ்ச விஷயங்களை பகிர்ந்து கொள்வாங்க, அறிவு தேடல் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு 4 நண்பர்கள் சேர்ந்தாங்க அப்படின்னா ஒரு பெரிய மாற்றத்தையும் உருவாக்குவாங்க. சோ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய சொத்து. ஒரு நண்பர் சிறப்பான நட்பாக இருக்கும் பொழுது நிச்சயம் நம்மளுடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது உயரும். அந்த நட்பை தேர்ந்து எடுத்து அவங்களோட பயணிப்பது நம்மளுடைய கடமை. அதனால நட்பு என்றுமே ஏற்றம் தான் தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.
4: சந்திரசேகரண்ணா ரொம்ப சூப்பராகவே அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. அதாவது வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்துட்டு நண்பர்கள் ஏற்றத்தை மட்டும்தான் கொடுக்குறாங்க அப்படி மாதிரி தான் அவரோட கருத்துக்களை பகிர்ந்துருக்காரு. இதே மாதிரி உங்களோட கருத்துக்களுமே பகிர்ந்துக்குவாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஒரு

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டுல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப்பு போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி, போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏற்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அங்க வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏற்காடு வரதே ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும் போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பச்சை நிறம்தான் நமக்கான மூச்சுக்காற்று. விதையிடுவோம் விரைவாக, பசுமை காப்போம் அழகாக.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துகிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
3: ஆமா பி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதா. பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிக் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
5: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
6: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டுத்திக்கும் நம்குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய எட்டுத்திக்கும் நம்குரல் நிகழ்ச்சியில இன்னைக்கான தலைப்பா என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, நண்பர்கள் நம்மளுடைய வாழ்க்கையில உயர்த்துறாங்களா இல்ல வீழ்த்துறாங்களா அப்படிங்கறத இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்மளோட நிலை எண்ணுக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டுத்திக்கும் நம்குரல் நிகழ்ச்சியில சத்யா என் கூட. இப்போ அடுத்ததான் நம்ம கூட நண்பர்கள் நம்மளுடைய வாழ்க்கையை உயர்த்துறாங்களா இல்ல வீழ்த்துறாங்களா அப்படிங்கறத இந்த தலைப்புல பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைப்புல வந்தாச்சு. அவங்க கூட பேசலாமா?
7: மாணிக்கவேல் மங்களபுரத்துல இருந்து பேசுறேங்க. நட்பு வந்து வாழ்க்கையில வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போதுல இருந்து

0: ஆரம்பிக்குது. நம்ம வாழ்க்கையில வந்து கடைசி நம்ம வாழ்க்கை முடிகிற வரைக்குமே நட்புன்றது எப்பயுமே கூட இருந்துட்டு தான் இருக்கும். நட்பு வந்து இல்லைனாக்க நம்ம உறவு நீடிக்காது. நம்ம பழகிற இடத்துல போகிற இடத்துல வர இடத்துல எல்லாமே நட்பு வந்து பிரதானமாக இருக்கு. இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எவ்வளோ பேர் நட்புனால தான் முன்னேறி இருக்காங்க. ஒரு இல்லாத நேரத்தில் உதவி யார்ட்டையாவது நம்ம போய் சொந்த பந்தத்தில் கேட்டால் கூட கிடைக்காது. ஆனால் நட்பு உண்மையாக இருக்கும்போது அவங்க எவ்வளவோ கொடுத்து உயர்ந்ததை நம்ம பார்த்துருக்கோம். பண விஷயத்திலும் சரி, பொருளாதார உதவி, இன்னும் எவ்வளவோ சில விஷயங்கள் நம்ம சொல்லலாம். விட்டு கொடுக்கறது, உண்மையாக இருக்கிறது, வாழ்க்கையில் முன்னேற்றம், எல்லாத்துக்குமே ஒரு நட்பு வந்து ஒரு நல்ல ஒரு உறுதுணையாக இருக்குன்னு சொல்லுவேன். அதனால் நட்பு வந்து நம்ம என்றைக்குமே நல்ல நட்புகளாக பார்த்து பழகணும். கெடுதல் செய்யுங்க இருக்கிறாங்க, அவங்கள தேடி போகாமல் உண்மையான நட்பு நம்ம பார்த்துட்டு நம்ம வாழ்க்கை பூரா அவங்க கூட நம்ம பயணம் செஞ்சோமா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்.
1: மாணிக்கவேல் அண்ணா ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் நண்பர்கள், சரியான நண்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கை ஏற்றம் தான் ஏற்றத தான் கொடுக்கும், கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையே சூப்பராக இருக்கும் அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அது உண்மையான விஷயந்தாங்க. அதான் ஒரு டைலாக் சொல்லுவாங்க இல்லையா, உன் நண்பனை பற்றி சொல் நீ யார் என்று சொல்கிறேன் அப்படின்னு. நம்மளுடைய நண்பர்கள் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையுமே இருக்கும். அதனால நல்ல நண்பர்களை வந்துட்டு நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு அவருடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. இதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களுமே பகிர்ந்துக்கோங்க. 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம்குரல் நிகழ்ச்சியில் சத்யா என் கூட. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சொன்ன FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்ான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: என்ன பிரியா, எப்பயுமே நோட்டீஸ் போர்டுல கிரிக்கெட் வாலிபால் காம்படிஷன் பத்தி தான் போடுவாங்க, இப்ப குக்கிங் காம்படிஷன் பத்தி போட்டிருக்காங்க.
5: எனக்கும் அதுக்கும் ரொம்ப தூரம்பா, நம்ம போய் என்ன பண்ண போறோம்?
4: அது உனக்கு, எனக்கு இல்ல.
5: ஏ ஆமா, இல்ல நீ கலந்துக்கலாம். சரி, எங்க, எப்ப நடக்குது?
4: பிரியா, PAS ஈவென்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும் இந்த இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் 2026 May 27 புதன்கிழமை நம்ம சோனா காலேஜ் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா காக்கா பாளையத்துல தான் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 3000 ரூபாய், செகண்ட் பிரைஸ் 2000 ரூபாய், தேர்ட் பிரைஸ் 1000 ரூபாயா. இந்த காம்படிஷன்ல ரெஜிஸ்டர் பண்றதுக்கு 7010535989 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கணுமா. அது மட்டும் இல்லாம இந்த ஈவெண்ட்டுக்கு சோனா எஃப்எம் தான் ரேடியோ பார்ட்னரா இருக்காங்க.
5: சூப்பர், சென்றுவா ஸ்வேதா, வென்றுவா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இன்னைக்கு நம்முடைய எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில என்ன தலைப்பின் கீழே பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்முடைய நண்பர்கள் வாழ்க்கையில நம்மளை ஏற்றி விட பார்ப்பாங்களா இல்லை வீழ்த்தி விட பார்ப்பாங்களா அப்படிங்கிறதா இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இப்போ நண்பர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் நினைப்பாங்க அப்படின்னு தாங்க நம்ம நினைப்போம். அப்படிப்பட்ட நண்பர்கள் தான் அதிகப்படியா இருக்காங்க. ஆனா ஒரு சில நண்பர்கள் நம்மளை வீழ்த்தவும் நினைப்பாங்க. அவர்கள் நண்பர்கள் கிடையாது, நண்பர்கள் வேஷத்தில் இருக்கக்கூடிய துரோகிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப அது பத்தின ஒரு கருத்துக்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேர இணைப்புல வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா?
2: நண்பர்களை வந்து நாம தேர்ந்தெடுக்க கூடிய முறையில தான் அவங்க கிட்ட இருந்து நாம வீழ்றோமா வாழ்றோமா அப்படிங்கறத தாங்க முடியும். தம்பி வந்து நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்க அப்படின்னா நமக்கு நல்ல உயர்வு கிடைக்கும். தீய நண்பர்களா இருந்தா நிச்சயமா வீழ்ச்சி தான் கிடைக்கும். அது என்னங்க அப்படின்னா, இப்போ ஒரு திருக்குறள்ல ஒரு குறள் சொல்றாரு வள்ளுவர், ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சார்ந்து இறங்கலும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க. அதாவது ஆராய்ந்து பார்க்காம நாம எப்படிப்பட்டவர்கிட்ட நட்பு கொண்டாலும் அதுல தின்னாத நல்லது வருதா கெடுதல் வருதா அப்படிங்கிறது முதல்ல ஆராய்ந்து பார்க்கணும். அதனால வந்து வீழ்ச்சி அடையறதும் வாழ வைக்கிறதும் வந்து நம்ம இப்ப நண்பர்களை பொறுக்கி எடுக்கிற பொருட்டும் சொல்ல முடியும் தம்பி.
1: திருப்பூர் கஸ்தூரி அண்ணா ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. அதாவது நண்பர்கள் கண்டிப்பாக ஏற்றி விட பார்ப்பாங்க தான், ஆனால் வந்துட்டு அந்த பழகக்கூடிய நண்பர்களை பொறுத்து தான் அப்படின் தான் வந்து சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நண்பர்கள் நம்மளை ஏற்றி விட பார்ப்பாங்க, உயர்த்தி விட பார்ப்பாங்க, நம்மளுடைய வாழ்க்கையில் பெருசாக வந்தால் பாராட்டணும் கொண்டாடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அது நம்ம செலக்ட் பண்ணுற நண்பர்களை பொறுத்து அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஒரு ட்விஸ்ட்டாகவே வச்சுருக்காரு. கண்டிப்பாக நாங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வந்துட்டு ஒரு நிலைமைக்கு போகிறோம் அப்படின்னா கை தட்டி நம்மளை பாராட்டுறவங்க, கை கொடுத்து நம்மளை தூக்கி விடுறவங்க இவங்க தான் உண்மையான நண்பர்கள். இல்ல நீ எப்படி வேணாலும் போ, அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் உண்மையான நண்பர்களே கிடையாது. அவங்க நண்பர்களே கிடையாது. உண்மையான நண்பர்களுக்கு கூட ரெண்டாவது பட்சம் அவங்க ஃபர்ஸ்ட் நண்பர்களே கிடையாது. அதனால வாழ்க்கையில நம்ம வீழ்ந்தா நம்மள தூக்கி விடுற நண்பர்களும், நம்ம வந்துட்டு ஜெயிச்சா பாராட்டி தட்டி கொடுக்கக்கூடிய நண்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா வாழ்க்கையில கண்டிப்பா வெற்றிகள் தான். இதே மாதிரி உங்களோட கருத்துக்களுமே பகிர்ந்துக்கோங்க. 9787707178 அப்படிங்கிற நம்பருக்கு. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நீதா இந்த பழைய ஹெட்போன் சார்ஜர் எல்லாம் கொண்டு போய் குப்பையில போட்டு வா.
1: அம்மா, மின்சாதன கழிவுகள் எல்லாம் அப்படி போட கூடாதுமா.
0: பழைய வேஸ்ட் தானே, அது குப்பையில போடாம என்ன பண்றது?
1: இந்த மாதிரி மின்சாதன கழிவுகளை குப்பையில போடாம இவேஸ்ட் கலெக்ஷன் சென்டர்ல கொடுத்துடலாம். அவங்க அதை ரீசைக்கிள் பண்ணிப்பாங்க.
0: ஓ, இதுல இவ்ளோ விஷயம் இருக்கா?
2: மின்சார கழிவுகள் எப்போதும் ரீசைக்கிள் செய்யக்கூடிய கழிவுகள், அதை குப்பையில் இட வேண்டாம். பாதுகாப்பான முறையில் கையாளுங்கள். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேச வந்துட்டேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்ப நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே இன்னைக்கான தலைப்பின் கீழே கருத்துக்களை பகிர்ந்துகிட்டே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கூட ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சு. நண்பர்கள் வாழ்க்கையை உயர்த்துறாங்களா இல்ல வீழ்த்துறாங்களா அப்படிங்கிற இந்த தலைப்புல அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்க போறாங்க. அவங்க கூட பேசிடலாமா?
5: நட்பு வாழ்க்கையை உயர்த்துகிறதா வீழ்த்துகிறதா? மனிதனால் நம்ம எல்லாருமே சோசியலிசம் அனிமல்ஸ் தான், அதாவது பிறரை சார்ந்து வாழக்கூடிய உயிரினங்களாக நம்ம இருக்கிறோம், சரிங்களா? நட்புங்கிறது எல்லாருக்குமே உண்டு. உறவு சொந்தக்காரங்க, உறவு தாய் தந்தையர் இல்லாதவங்களுக்கு கூட நட்புங்கிறது என்றைக்குமே இருக்கும். அந்த நட்பு உயர்த்துகிறது அப்படிங்கிறதுனால எப்படி சொல்லலாம், இப்போ எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் யார்ட்டையும் நம்மளால் உதவிக்கே தயங்காமல் உதவி கேட்கலாம். அதே மாதிரி தீய வழியில் போக்குள்ள ஒரு நல்ல நண்பனானவன் அவனை எடுத்து சொல்லி திருப்ப தான் பார்ப்பான். நீங்க யார சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ, ஒரு நல்ல நண்பனை உங்க வாழ்க்கையில சம்பாதிச்சுக்கிட்டீங்க, எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் அவங்க வந்து உங்க கூட நிற்கும். அப்படி இருக்கிற ஒரு நட்பு உங்களை எப்பயுமே உயரும். வீழ்த்திக்கிறதா அப்படின்னு பார்க்கல, ஒரு அட்டை மாதிரியோ ஒரு இல்ல ஒரு ஏணி மாதிரியோ உங்களை பயன்படுத்துறவங்க இன்னைக்குமே உங்களுக்கு நல்ல நண்பனா இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு நட்பு வட்டாரத்தை நீங்க வச்சிருக்கக்குள்ள உங்களோட முன்னேற்றத்தையும் உங்க வாழ்க்கையில நடக்க போற நல்ல விஷயங்களையும் அவங்க வந்து பின்னாடி பிடிச்சி இழுக்கிற தன்மை கொண்டவர்களாக தான் இருப்பாங்க. நீங்க நல்ல நட்புங்கிறது உயர்த்ததும் வீழ்த்தியும் நீங்க யாரை தேர்ந்தெடுக்கிறதுல மட்டும்தான் இருக்கு ஒளிஞ்சு, அவர்களோட இதுல இல்ல. அடுத்தவர்களோட இன்ஃபுளுயன்ஸ், அதாவது அடுத்தவர்களோட சொல் பேச்சை கேட்டு ஆடுற பாவையா நீங்க இல்லாத வரைக்கும் ஒரு நட்பு உங்களை உயர்த்த உங்களை வந்து உயர்த்ததான் செய்யும். அதே மாதிரி வீழ்த்த செய்யாது. காரணம் என்னன்னா, அவன் சொல்ற நல்ல விஷயத்த மட்டும்தான் உங்களால ஏத்துக்க முடியும், அவன் சொல்ற தீய விஷயத்த உங்களால ஏத்துக்க முடியாது. அதனால நட்புங்க நட்பை நீங்க தேர்ந்தெடுங்க, நல்ல நட்பா. அப்படி எடுக்கலனாலும் அவர்களை நீங்க திருத்த பார்த்தீங்கன்னா உங்க நட்பு அவங்கள உயர்த்ததான் செய்யும் அவங்க வாழ்க்கையில்.
4: குழந்தைப்பன் ரொம்ப சூப்பராகவே அவரோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டாரு. கண்டிப்பா நண்பர்கள் அவங்களுடைய வாழ்க்கையை உயர்த்ததான் பார்ப்பாங்க. நல்ல நண்பர்கள் இருந்தா போதும், அவங்க கண்டிப்பா வாழ்க்கையை உயர்த்துவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு அவரோட கருத்துக்களுமே பகிர்ந்துகிட்டாரு. கண்டிப்பாங்க இந்த நிகழ்ச்சி மூலமா நான் சொல்ல வரது என்னன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில கண்டிப்பா நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய நண்பர்களா இருக்கட்டும், உறவுகளா இருக்கட்டும், நல்லவங்களும் இருப்பாங்க, தீயவங்களும் இருப்பாங்க. நமக்கு நல்லதை நினைக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க, நம்மளுக்கு கெட்டதை நினைக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க. நாம நல்லதை நினைக்கக்கூடியவங்களுடைய அறிவுரையா இருக்கட்டும் இல்ல அவங்களுடைய சொற்களையா இருக்கட்டும் நாம கேட்டு நடந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும். அதனால நல்ல நண்பர்கள் கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையை உயர்த்ததான் பார்ப்பாங்க. கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு நண்பர்கள் கிட்ட நாம பேசணும், நம்மளோட வந்து பழக்கத்தை வச்சுக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு நான் சொல்ல வரேன். இப்போ இந்த ஒரு தலைப்புலேருந்து நான் கிளம்புறேன். நாளைக்கு இன்னும் ஒரு புது தலைப்புல உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டா பாபாய்னர்களே, நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேச வந்துட்டேன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. ஆரோக்கியமான பல விஷயங்களை தினமுமே நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கோம். அதாவது நம்ம நிகழ்ச்சியை ஒருத்தர் கேட்டுகிட்டே இருந்தாங்க அப்படின்னா, நம்ம நிகழ்ச்சியில் வர நிறைய ஆரோக்கியமான விஷயங்களை அவங்க ரியல் லைஃப்பில் அவங்க ஃபாலோ பண்ணும்போது அப்படியே முழுவதுமாக மனதளவிலையும் உடல் அளவிலையும் ஆரோக்கியமாக மாறிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. நம்ம நிகழ்ச்சியை கேட்டு ஆரோக்கியமாக இருங்க. அப்படி இன்றைக்கி முதல் விஷயமா என்ன நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, அதாவது ஹண்டா வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் சேனலில் எல்லாருமே வந்து பார்த்துருப்பாங்க, சமூக வலைதளங்களில் எல்லாருமே பார்த்துருப்பாங்க. எங்கே பார்த்தாலும் பார்த்திங்க அப்படின்னா ஹண்டா வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின பேச்சுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ஹண்டா வைரஸ்னா என்ன, இது எப்படி பரவுது, இதற்கான அறிகுறிகள், இது வந்து இங்கே இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து இல்லை. இருந்தாலும் இந்த ஒரு நோயை பற்றி சில விஷயங்கள் உங்கள்கூட வந்து பகிர்ந்துக்கிறேன். ஹண்டா வைரஸ் அப்படின்றது இது வந்து குழுவாக இருக்கிற ஒரு வைரஸ் தொகுப்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது ரோடன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எலி, பெருச்சாளி, இந்த இனங்கள்லேருந்து பரவக்கூடிய ஒன்று தான். அந்த இனங்கள்லேருந்து பரவக்கூடிய உமிழ் நீர், இந்த ஒரு விஷயங்கள்லேருந்து இந்த நோய் வந்து பரவும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, இது மனிதர்கள்ட்ட இருந்து இன்னொரு மனிதர்கள்ட்ட போகிறது வந்து ரொம்ப அரிதான ஒரு விஷயமாகவே இருக்குது. இப்போ நிறைய விஷயங்கள் பார்ப்போம், நம்ம மனிதர்கிட்ட இருந்து இன்னொரு மனிதருக்கு வந்து பரவிடும், ஆனால் இது வந்து அப்படி பரவுறது ரொம்ப ரேர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. குறிப்பாக அந்த எலிகள்கிட்ட இருந்து தான் பரவுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, வட அமெரிக்கா தென் அமெரிக்காவில் ஒருவித ஹண்டா வைரஸ் வந்து இருக்குதுங்க.

அதே மாதிரி மற்ற இடங்களில் நிறைய வகைகளும் வந்திருக்கு. இந்த வட அமெரிக்கா தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த ஹண்டா வைரஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வகையை சேர்ந்தது. இது எலிகள் மூலிமா பரவக்கூடியது. அதே மாதிரி இது ஆண்டஸ் வைரஸ் அப்படின்னும் சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா காய்ச்சல் அப்படின்ற ஒரு அறிகுறியை தான் முதல்ல வெளிப்படுத்தும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உடல் வலி, தலைவலி, கழுத்து வலி இந்த ஒரு வலிகளும் வந்திருக்கும். அதே மாதிரி மூச்சு திணறல் பாதிப்பு ஏற்படலாம். இதை ஹண்டா வைரஸ் கார்டியோ பல்மனரி சிண்ட்ரோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்படி சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள் வந்தால் அதோட விளைவாக வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து வரலாம். ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சி அந்த நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனைகளை நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அதிலிருந்துமே வந்து நுரையீரல் பாதிக்கப்படுறதை தடுக்க முடியும். தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: தேவை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.

என்னோட பேர் சாந்தி. நான் இங்க ஜாகிர் பெரிய மோட்டோர்ல இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா?
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
2: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு. தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
3: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
5: கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. நாகராஜ் பேசிட்டு இருக்கேங்க. அருமையான 2 பாடல்களை கேட்டோம். இந்த 2 பாடல்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த பாடலுக்கு நீங்க வந்து ஓட் பண்ணலாம். பாட்டை கேட்டுட்டு இந்த பாடல் பிடிச்சிருக்கு நாகராஜ் அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணீங்கன்னா நீங்க ஓட் பண்ற பாடல் டாப் 10 ஷோல இடம்பெறும். தொடர்ந்து நம்மளோட என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில ஆரோக்கியத்தை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டே இருக்கோம். இந்த ஒரு நிகழ்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஆரோக்கியமாக மாறுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக வந்திருக்குங்க. ஏன்னா அதில் பல விஷயங்கள், ஒருத்தருடைய ஆரோக்கியத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம் உடல் ஆரோக்கியம், அதே மாதிரி மன

0: ஆரோக்கியம், அது ரெண்டை பற்றியுமே நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கோம். தொடர்ந்து ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஆரோக்கியத்தை பற்றி அவரோட வாழ்க்கையில் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆரோக்கியம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வந்துடும். தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் நம்ம கூட வந்து மருத்துவர்கள் இணைவாங்க இல்லைங்களா, மருத்துவர் ஜவஹர் சார் இணைஞ்சிருக்கிறாரு. சார் வணக்கம். சார் சார் வெயகாலம் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து முடிய போகுதுங்க சார், ஆனாலும் வெயில் வந்து அடிச்சுட்டே இருக்குது. இந்த வெயிலில் வந்து நிறைய பேருக்கு அந்த மயக்கம், ஒரு தலை சுற்றல் அந்த மாதிரி வந்து வரலாங்க சார், இது நார்மலாக இல்லை வெயில்னால வர ஒரு விஷயமாங்க சார்?
1: ஸோ ஃபஸ்ட்டு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா டீஹைட்ரேஷன் தான். ஸோ டீஹைட்ரேஷனோட ஃபஸ்ட்டு சிம்டம் தலை சுற்றல், தலைவலி, நாக்கு வளர்ந்து போகிறது. ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேபி சம் வாட் வந்து பிகைண்ட் தட் ஏதாவது ஒரு மெடிக்கல் கண்டிஷனிங்காக இருக்கலாம். ஸோ ஒரு ப்ரெஷரோ, சுகரோ, தைராய்டோ, கொலஸ்ட்ராலோ, இந்த மாதிரி கண்டிஷன் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அதை அவங்க ஒழுங்காக பார்த்துக்கல அப்படின்னும் போது இந்த மாதிரி கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தலை சுற்றல் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்.
0: கண்டிப்பாங்க சார், இணைஞ்சு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு நன்றிங்க சார். அதாவது இந்த தலை சுற்றல் அப்படின்றது நிறைய ரீசனால் வந்து ஏற்படலாம். இந்த வயகாலத்தில் ஒருத்தருக்கு தலை சுற்றல் வருது அப்படின்னா அதுக்கு வந்து டீஹைட்ரேஷன், அதாவது தண்ணீர் பற்றாக்குறை, அவர் உடலில் நீர்ச்சத்து இல்லாமல் இருக்கிறது ஒரு காரணமாக வந்து இருக்கலாம். அதனால் இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தான் வந்து இருக்குது. இந்த கொஞ்ச நாளில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நல்லா தண்ணி குடிச்சிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாம். அதாவது ஒரு நாளைக்கு வந்து ஒரு குறிப்பிட்டு ஒரு 3 லிட்டர், அதாவது ஒரு 8 கிளாஸ் தண்ணி வரைக்கும் நம்ம குடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசி இருக்கும். அதே மாதிரி வயதானவர்கள்லாம் இதை வந்து தவிர்க்கவே கூடாது, அதுவும் குறிப்பாக வெயிலில் அவங்க வந்து போகிறத தவிர்க்கணும். ஒரு 11 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் அப்பப்போ மழையெல்லாம் வந்துட்டு இருக்கு நாகராஜ் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கிறது எனக்கு தெரியுது. ஆமாம், மழை வந்துகிட்டே இருக்குது, ஆனால் இருந்தாலும் இன்னும் ஒரு 10 நாள் இந்த வெயில் இருக்கும். அந்த வெயிலில் நம்ம வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து 2 பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டுல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப் போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி. போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏற்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அங்க வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏற்காடு வரதே ஜாலி என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும்போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பச்சை நிறம்தான் நமக்கான மூச்சு காற்று. விதையிடுவோம் விரைவாக, பசுமை காப்போம் அழகாக.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: ஹே அபி, என்ன பிடி பீரியட்ல பண்ண வேண்டியதெல்லாம் இங்க பண்ணிட்டு இருக்க?
3: என்னது பிடி பீரியடா? ஹே சிவா, நான் உலக சாதனைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்.
2: நீயா? சாதனையா?
3: அட சிவா, வர 29 பரதநாட்டிய உலக சாதனை நிகழ்வு பஞ்சபூத ஸ்தலம் அப்படிங்கிற இந்த ஈவென்ட் நடக்க போகுது. இங்க 30 இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துகிட்டு சாதனை பண்ணலான்னு இருக்கேன்.
2: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
3: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மான்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
5: கேட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிட்டு இருக்கேங்க. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம நிலையை எனக்கு அனுப்புங்க. தொடர்ச்சியா மனம் சார்ந்த நிறைய விஷயங்களை நம்ம வந்து பேசிட்டே இருப்போம் இந்த ஒரு டைம்ல. அதாவது அனோரெக்சியா நெர்வோசா அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து இருக்குதுங்க. தமிழ்ல உண்ணல் மறுப்பு மனநோய் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, இல்லாட்டி உடல் எடை குறித்த தீவிர பயக்குறைபாடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து ஒரு மனநோய், இல்லாட்டி ஒரு விதமான ஒரு பயம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இது வந்து உணவு, அதற்கப்புறம் உடல் எடை சார்ந்த ஒரு தீவிரமான மனநல பாதிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆங்கிலத்தில் ஈட்டிங் டிசார்டர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நார்மலாக ஸ்லிம்மாக வந்து இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா உடல் எடை அதிகரிச்சிருமோ, நம்ம வந்து குண்டாயிடுவோமோ அப்படின்ற ஒரு பயம் பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். இதனால் அவங்க வந்து சாப்பிட்ற அளவை ரொம்ப கம்மி பண்ணிடுவாங்க. இதுவும் குறிப்பாக இது இளம் பெண்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அனோரெக்சியா நெர்வோசா அப்படின்ற இந்த ஒரு பிரச்சனை. இதற்கான அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தா அனோரெக்சியாவால் பாதிக்கப்பட்ட யங்ஸ்டர்ஸ் அவங்க வந்து சில மனரீதியாக சில மாற்றங்களை வந்து அவங்களுக்கு தெரியும். அதில் முக்கியமான ஒன்று உணவை தவிர்க்கிறது. அதாவது பசியாக இருந்தாலும் நம்ம குண்டாயிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி ரொம்ப கம்மியாக மட்டும் சாப்பிடுவாங்க. எடை குறைத்த ஒரு பயம், அதாவது எடை குறித்த ஒரு பயம், உடல் எடை அதிகரிக்கிறத பற்றி எப்பயுமே அவங்க வந்து நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க எப்பயும் போல் நார்மலாக இருப்பாங்க. இது வந்து ஒரு ஒரு விதமான பயம் தான், இல்லாத ஒன்று இருக்கிறதா நினச்சிக்கிற ஒரு பயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கண்ணாடியில் பார்க்கும்போது அவங்க நார்மலாக ரொம்ப ஸ்லிம்மாக இருந்தால் கூட ரொம்ப குண்டாக இருக்கிறதா அவங்க வந்து நினச்சிப்பாங்க. இதெல்லாம் இந்த பிரச்சனையோட ஒரு அறிகுறியாக வந்திருக்குங்க. அதே மாதிரி ரொம்ப அதிகமாக தீவிரமான உடற்பயிற்சியில் ஈடுபடுவாங்க. ஒருவேளை நம்ம குண்டாயிட்ட என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதனால் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் கூட வரலாம். இதற்கான காரணம் அப்படின்னா எந்த ஒரு

காரணத்தினாலையும் இது வந்து வரலை. சமூக காரணி, மனநல காரணி, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஜெனட்டிக்ஸ், இந்த ரீசன்னாலையும் இது வந்து வரலாம். இதற்கான சிகிச்சை அப்படின்றது மனநல மருத்துவரை போய் பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதாவது இதை கேட்கும்போதே இதற்கான சிம்டம்ஸ்லாம் வந்து ரெகுலராக இருக்கவங்களுக்கு வந்து தெரியும். ஒருவேளை இது இருக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மனநல மருத்துவர் ஆலோசனையை வந்து பெறலாம். இந்த ஒரு விஷயத்தை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, எல்லோரும் பாடல்களை கேட்டு வந்துடுங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி ஆரோக்கியத்தை பத்தி பல விஷயங்கள் பேசிட்டே இருக்கோம். ஆரோக்கியத்தை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சோனா எஃப்எம் கேட்டுட்டே இருங்க. அது மட்டுமே இல்லாம மருத்துவர்களுடைய ஆலோசனைகள், பாட்டி வைத்திய முறைகள், வீட்டு வைத்திய முறைகள், அது மட்டுமே இல்லாம நம்ம உடம்பு பத்தியும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இந்த நேரத்துல மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள்ல நம்ம கூட வந்து ஒரு அக்கா இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் அக்கா, உங்க பேரு? அக்கா, பொதுவா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி சளி காய்ச்சல்லாம் வந்துச்சுன்னா ஒரு வீட்டு முறை வைத்தியத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. சளி காய்ச்சல்லாம் வந்துச்சுன்னா எப்படி வீட்லயே வந்து அது குணப்படுத்தலாம் அப்படின்றத சொல்லுங்க அக்கா.
7: வீட்டில் கற்பூரவல்லி தலை, துளசி தலை, இந்த இது திருமூக்கு பச்சை தலையை மூணையும் பொறிச்சு கசாயம் காய்ச்சி குடிக்கலாம்.
6: கண்டிப்பாக காய்ச்சல் சளி வந்துச்சுன்னா இந்த முறைகளை பின்பற்றி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா. தொடர்ந்து குழந்தைகளுக்கு ஒரு காய்ச்சல் வந்துச்சுன்னா எந்த மாதிரியான ஒரு மருத்துவ முறைகளை பின்பற்றுவீங்க அக்கா?
7: குழந்தைங்களுக்கு காய்ச்சல் வந்தால் அந்த கருப்பு வெத்தலையை வாட்டி நெஞ்சில் போடலாம், அந்த நெத்தியில் வைக்கலாம். இதெல்லாம் காய்ச்சல் குணமாகும். இந்த கருப்புட்டி வெள்ளம் போட்டு கசாயம் காய்ச்சி குடித்தா இது இந்த இது காய்ச்சல் நிற்கும்.
6: ரொம்ப அருமையாக சொன்னீங்கக்கா. அக்கா, தொடர்ந்து ஒருத்தருக்கு மூட்டு வலி அப்படின்னு சொன்னால், உடம்புல வலிகள்லாம் வந்து இருந்துச்சுன்னா அதுக்கு எந்த மாதிரி மருத்துவ முறைகளை பின்பற்றலாம்க்கா?
7: இந்த முடக்கத்தாந்தலை, இந்த வல்லாரக்கீரை, தூதுவளாக்கீரை, இதெல்லாம் அரைச்சி ரசம் வச்சு குடித்தா உடம்பு வலி தீரும்.
6: அக்கா ரொம்ப சூப்பராக சொன்னீங்கக்கா. அக்கா, தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அம்மை அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும், அந்த சமயத்தில் அவங்க எந்த மாதிரியான உணவு முறைகள்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத சொல்லுங்கக்கா.

0: அந்த நேரத்தில் இருக்கும்போது இது சோறு கரைச்சி குடிக்கணும். குளுமையாக கம்மஞ்சோறு, மோர், இளநீ இது மாதிரி, வாழைப்பழம் வந்தால் வாழைப்பழம் இப்படி தான் சேர்த்துக்கணும். வேற ஏதாவது சாப்பிட்டா இன்னும் அம்மா வந்து பெருசாகக்கூடிய வாய்ப்பு இருக்கும்.
1: ரொம்ப சூப்பராக சொன்னீங்கக்கா. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அப்போ இருந்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி மஞ்சக்கா மாலை இன்றைய காலகட்டத்தில் இருந்துச்சுன்னா அவங்க கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா என்னக்கா?
0: மஞ்சக்காமலைக்கு வந்து இந்த கேளா நெல்லி தலைன்னு ஒன்று இருக்குது, அதை பொறித்து பசும்பாட்டு பால் பாலை காய வச்சு மோர் எடுத்து அதில் கலக்கி குடித்தா இந்த காமலைக்கு நல்லாகும். அது கறி, இந்த கோழி கறி அதெல்லாம் எதுவும் சாப்பிடக்கூடாது.
1: ரொம்ப ரொம்ப நன்றி அக்கா, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. வாழப்பாடியிலிருந்து தமிழ் அரசி அக்கா நம்ம கூட நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்காக. பாடலை கேட்டு வந்திருக்கேன், நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு அனுப்புங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்ம என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. இந்த மாதம் முழுவதுமே இந்த கோடைக்கால வெப்பம் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டே இருக்கோம். அப்படி இந்த கோடை காலத்தில் அப்பப்போ மழையும் வந்து வருதுங்க. இந்த மழை ஓரளவுக்கு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு உடல்நல பாதிப்புகள் வந்து ஏற்படும். அது வந்து அந்த வெயில்னாலையா இல்லை மழைனாலையா அப்படின்னு வந்து யாருக்குமே வந்து தெரியாது. அதாவது வெயிலில் நோய்கள் வந்து பரவுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு மருத்துவர்கள் வந்து சொல்கிறாங்க. அதாவது வெப்பம் அதிகரிக்கும் போது நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை. பொதுவாக நம்ம உடம்பு ஹீட் ஆகலாம், ஹீட்னால நிறைய பிரச்சனைகள் நமக்கு வந்து வரலாம். ஆனால் தொற்று நோய்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை. ஆனால் இந்த குளிர்ச்சியான சூழல் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு 2-3 நாளைக்கு மழை வந்துட்டே இருக்குது, ரொம்ப கூலிங்காக இருக்குது அப்படின்னா அந்த ஒரு டைமில் வைரஸ்கள் நீண்ட நேரம் வந்து உயிர் வாழும். அதே மாதிரி காற்றில் எளிதாக பரவக்கூடிய ஒரு விஷயமாகவும் வந்து இருக்கும். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த லைட்டாக ஒரு 2-3 நாளைக்கு மழை பெஞ்சாலும் அந்த ஒரு காலங்களில், இதனால தான் அந்த கிளைமேட் உடனே மாறும்போது வெயில் நல்லாவே அடிச்சுட்டு இருந்து திடீர்னு வந்து மழை வரும்போது நிறைய பேருக்கு வந்து அந்த ஹெல்த் இஷ்யூ வருது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. குறிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணுற உணவு முறைகள், அதே நேரத்தில் மனநிலை, இது கூட நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை கம்மி பண்ணும். இப்போ நம்ம சாப்பிட்ற உணவுகள் சரியான உணவுகளை எடுத்துக்கல, ப்ரோட்டீன் கரெக்டாக எடுத்துக்கல, வைட்டமின்கள் கரெக்டாக கிடைக்கல அப்படின்னா நம்மளுடைய சக்தி குறை. சரி நாகராஜ், மன அழுத்தம் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்குமா அப்படின்னு கேட்டால் மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மன அழுத்தமும் மன அழுத்தம் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை சூழலும் நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கும். இதனால் நமக்கு வந்து நோய்கள் வந்து ஏற்படலாம். அதனால் இன்டைரக்டாக பார்த்திங்க அப்படின்னா மன அழுத்தம் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக வந்து இருக்குங்க. அதனால் நம்மளுடைய மைண்ட் செட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி மழைக்காலங்கள் இன்னும் கொஞ்சம் நாளில் பருவமழை ஸ்டார்ட் ஆயிரும். இந்த டைமில் இந்த தொற்று நோய்கள் அதிகமாக பரவுறதுக்கான, வைரஸ் நோய்கள் அதிகமாக பரவுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. மெயினாக நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தால் இந்த எல்லா பிரச்சனைகளில் இருந்துமே நம்ம வந்து தவிர்க்கலாம். குறிப்பாக இந்த வயகாலத்தில் நம்ம அதிகமாக தண்ணி குடிச்சிட்டு இருந்தாலே போதும், வெயிலில் வராமல் இருந்தாலே போதும், ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த ஒரு விஷயத்தை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள். ஆரோக்கியமான பல விஷயங்களை தினமும் பேசிகிட்டே இருக்கலாம். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, இந்த பாட்டை தொடர்ந்து நானும் கிளம்புறேன். மீண்டும் அடுத்த என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் பல ஆரோக்கியமான தகவல்களோட உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.

0: நம்ம எல்லாருக்குள்ளேயுமே சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை இல்ல கனவு, இது ஏதாவது ஒண்ணு நம்ம சின்ன வயசுல இருந்து இருந்திருக்கும். நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம், அதை தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம், இதுலதான் நம்ம சக்சஸ் ஆக போறோம் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருந்திருக்கும். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல திருப்பி பாருங்க, நம்மளோட வாழ்க்கை, வேலையா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த சின்ன சின்ன ஆசைகளை விட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். இது நமக்கு அப்படின்றதையும் தாண்டி பெண்களுக்கு, குறிப்பா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் திருப்பி பார்த்தோம் அப்படின்னா, சின்ன வயசுல நான் இதுவாகணும் அப்படின்ற ஒரு கனவு அப்படின்னு அவங்களுக்கு இருந்திருக்கும். ஆனா இப்போ அந்த கனவு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஆசையாவும் இருந்திருக்காது, கனவாவும் இருந்திருக்காது, ஏதோ இதெல்லாம் என்னோட ஆசையா இருந்துச்சா அப்படின்ற ஒரு கேள்வி வர அளவுக்கு பெண்களுடைய மனது அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. சோ இதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம தொடர்ந்து பேச போறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக நான் ராஜ்குமார் வந்துட்டேன். நேர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் வந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கலான் இருக்கேன். பொதுவா நம்ம எல்லாருக்கும் சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசையோ இல்ல ஏதாவது ஒரு கலையோ நமக்கு வந்து கண்டிப்பா இருந்திருக்கும். இப்ப எனக்கெல்லாம் சின்ன வயசுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த நடன கலை அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். அந்த கலைக்காக நான் வந்து நிறைய இடங்கள்ல போய் ஸ்டேஜ்ல ஏறி டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், வீட்டுல கூட டெய்லியுமே வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பேன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும். இது எனக்கு இருக்கு அப்படின் போது, இதே வந்து பல பேருக்கு வந்து புத்தகம் படிக்கிறதா இருக்கட்டும், இல்ல செடி வளர்க்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மேல ரொம்ப ஆர்வமா இருந்திருக்கும். ஆனா வயசானதுக்கு அப்புறமேட்டு ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதெல்லாம் விட்டுட்டு குடும்ப பொறுப்பு, வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை இதெல்லாம் அதிகமாகிறதுனால என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, இதெல்லாம் இப்போ எதுக்கு, இதெல்லாம் பண்றதுக்கு நேரமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்மள அறியாமலே அந்த ஆசைகளை விட்டுருவோம். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது வந்து எல்லா மனிதர்களுக்கும் வந்து ரொம்ப யதார்த்தமான ஒரு விஷயம் தான். ஆனா இந்த நிலை வந்து பெண்களுடைய வாழ்க்கையில அப்படியே திருப்பி பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மோசமா இருக்க ஆரம்பிக்கும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமேட்டு குழந்தைக்கு வந்த பிறகு அவங்க தங்களோட சொந்த ஆசைகளையும் தன்னோட திறமைகளையும் வந்து முழுசா மூட்டை கட்டி வைக்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்றது பெண்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். சோ இந்த மாதிரியான நிலை அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு போது அந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபியூச்சர்ல எனக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு பிடிச்ச பாட்டா இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயம் அவங்க பாக்குறாங்க அப்படின்னு போது அந்த நேரத்துல என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இது நம்ம வந்து ஆசைப்பட்டோம் கிடைக்கல, அதனால என்ன பண்றது, இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்து இருக்கிற நேரம், அடுத்தடுத்து குடும்பத்துல இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் அவங்களுக்கு வந்துட்டு அதை நோக்கி பயணிக்க ஆரம்பிப்பாங்க. இதனால என்ன நடக்கும் தெரியுமா, குடும்பத்துக்காக வாழ ஆரம்பிச்ச பெண்கள் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரசனை இருக்கு இல்லையா, அது வந்து குறைய ஆரம்பிச்சிடும். குடும்பத்துக்காகவே வாழ்ந்து வாழ்ந்து தனக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகளையும் அவங்க வந்து மொத்தமா மறந்துட்டு வாழக்கூடியவங்களா வந்து பெண்கள் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருக்காகவும் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். குடும்ப பொறுப்புக்காக உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, உங்க மனசுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தை நீங்க முழுசா விட்டீங்க அப்படின்றதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில கேள்வி. சோ கேட்டுட்டு இருக்கக்கூடிய பெண்கள் நீங்க மறக்காம கால் பண்ணி சொல்லுங்க, உங்க குடும்ப பொறுப்புக்காகவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, இதுதான் எனக்கு சந்தோஷம் கொடுக்கும், இப்படி ஒரு விஷயத்த நான் விட்டுட்டு இப்போ நான் இருக்கேன் குடும்ப பொறுப்புக்காக அப்படின்னா அது எந்த விஷயம் அப்படின்றத மறக்காம கால் பண்ணி சொல்லுங்க. எந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ராஜ்குமார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9787707078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி ராஜ்குமார் என்கிட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிக்கலாம். நேயர்களே, சோ இப்போ அடுத்ததா பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க. தொடர்ந்து லேச லேச நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.
1: லேசா லேசா
2: லேசா லேசா
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு யாருடைய ஒரு புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த கதையில் வர கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் கற்பனையாக இருந்தாலும் இந்த கதை ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லலாங்க. 2003 இந்த ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்கு. கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் எழுதும்போது ரொம்ப கனத்த இதயத்தோடு எழுதினதா அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாருங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தை கடைசி அத்தியாயம் படிக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சோகம் அவங்களை ஆட்கொள்ளும், பெரிய வருத்தத்துக்குள்ளார போவாங்க. வைகை அணை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது கட்டப்படுறப்ப பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன கிராம மக்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க வேற ஒரு இடத்துக்கு. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க நினச்சி பாருங்க. இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த ஃபேமிலியோட பையன் பேரன் அப்படின்னு வாழ்ந்த அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுடைய மனநிலையும் இருக்குங்க. இந்த கதையில் வர ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பெரிய தேவர். அந்த ஊர் பேர் வந்து கள்ளிப்பட்டி. அந்த பெரிய தேவரோட கதாபாத்திரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரமாக ஆயிருங்க இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறமா. அவருக்கு வராத கஷ்டங்களே இல்லை, தினமும் ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் அடுத்து என்ன, எப்படி ஒரு தன்னம்பிக்கையோடு போகலாம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரமாக இந்த பெரிய தேவர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இன்னும் சில கதாபாத்திரங்கள், அழகம்மா, முருக்காயி, மொக்கராசு, மின்னல், இந்த கதாபாத்திரங்கள்லாம் இந்த ஒரு கதையில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு கதை ஒரு சோகமான முடிவு கொண்டது, ஒரு சோகமான கதையும் கூட இந்த கதை. அப்படி இருந்தாலும் இந்த கதையை நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு புது ஃபீலிங்குக்குள்ளார நம்ம வந்து போவோம். என்ன தான் ஒரு சோகமான ஒரு புத்தகமாக, சோகமான ஒரு கதையாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிடித்த ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குங்க. இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறப்ப நிறைய பேர் வந்து நகரங்களில் வாழ்க்கை

0: வாழ்றவங்களாக வந்திருப்பாங்க. இந்த புத்தகத்தை அவங்க படிக்கும்போது ஒரு கிராமத்தில் அவங்க வாழ்ந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்து கிடைக்கும். கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கவிஞர் வைரமுத்து அவர்களோட கள்ளிக்காட்டு இதிகாசம்.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: பார்ட்டி எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
1: அது என் போன பார்த்தாலே டென்ஷன் ஆகுதா? அதான்
0: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
1: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
0: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
1: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
0: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறேனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
2: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 5 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
3: டெக் குரு நிகழ்ச்சி
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: லேசா லேசா
5: லேசா லேசா
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
6: நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலுமே ஒரு கனவு இருக்குங்க. அந்த கனவை நிறைவேற்றுறதுக்காக ராப்பகலா உழைச்சி நம்ம அந்த கனவை நிறைவேற்ற ஆரம்பிப்போம். அந்த மாதிரி இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு பொண்ணு என்னால் முடியும், எனக்குள்ள தன்னம்பிக்கை அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது, அதை நான் ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்றத ஒரு பெண் ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காங்க. அவங்கள பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் பேச போறேன். ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் இருளி. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய குருகிராம் பகுதியை சேர்ந்த ஒரு பெண் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது படிச்சதுக்கு அப்புறமேட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுது அப்படின்னா, தன்னோட வேலையை விட்டுட்டு இந்தியாவில ரொம்ப கடினமா இருக்கக்கூடிய யூபிஎஸ்சி எக்ஸாம் இருக்கு இல்லையா, சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இருக்கு இல்லையா, அந்த தேர்வு எழுதி முடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. ஆனா என்ன பண்றாங்க அப்படின்னா, அதுக்காக படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா முதல் 2 முயற்சியிலும் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து தோல்வியை சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. 3வது முறை ட்ரை பண்ணும் போது என்ன ஆகுது அப்படின்னா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்களா இருக்கட்டும் அப்பா அம்மாவா இருக்கட்டும் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன, நீ 2 முறை ட்ரை பண்ணிட்டமா, ஆனா நீ இன்னும் எக்ஸாம்ல பாஸ் ஆகல, அதனால நீ வந்து மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் அழுத்தம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் இந்த டைம் பாஸ் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ள ஒரு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, இதுதான் உனக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்பு, இதுல நீ பாஸ் ஆகல அப்படின்னா கட்டாயம் உனக்கு வந்து திருமணம் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்தினால என்ன பண்றாங்க அப்படின்னா, 2018 to 2019 காலகட்டங்கள்ல கிட்டத்தட்ட 6 மாசமா ஒரே ஒரு அறைக்குள்ள அவங்கள தனிமைப்படுத்திக்கிட்டு சோசியல் மீடியாவா இருக்கட்டும் உறவினர்கள்ட்ட பேசுறதா இருக்கட்டும் இது எதுவுமே இல்லாம என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 14-15 மணி நேரம் வந்து வெறியோடு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கடுமையான உழைப்புக்கு என்ன பலன் கிடைக்குது அப்படின்னா, தன்னோட 3வது முயற்சியில அகில இந்திய அளவுல 83வது ரேங்க் எடுத்து இவங்க வந்து ஐஏஎஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய கனவை வந்து நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஒரு பெண் இருக்காங்க அப்படின் போது அவங்களுக்கு ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். அது எல்லாத்தையும் சுமந்துகிட்டு இருக்கிறதே வந்து பெண்களுக்கு வந்து மிகப்பெரிய அழுத்தங்கள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். ஆனா ஒரு பெண் தன்னோட கனவை சுமந்துகிட்டு இது எல்லாத்தையும் சமாளிக்கிறாங்க அப்படின்போது மிகப்பெரிய சவால் பெண்களுடைய வாழ்க்கையில் இருக்க ஆரம்பிக்கும். திருமண அழுத்தம், தொடர்ந்து தோல்விகள், இது எல்லாமே வந்து சமூகத்தால் நம்முடைய கனவை வந்து முடக்க நினைக்கும். ஆனால் சில நேரங்களில் நம்மளை தனிமைப்படுத்திக்கிட்டு நமக்கான வெற்றியை நோக்கி நம்ம பயணிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுடைய கனவை எந்த வயதிலையும் சரி எந்த நேரத்திலையும் சரி உங்களால் நிறைவேற்ற முடியும். அதுவும் பெண்களுக்கு பெண்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான சவால்கள் அப்படின்னு சுற்றி சுற்றி வர ஆரம்பிக்கும். இது எல்லாத்தையும் கடந்து நீங்கள் வரீங்க அப்படின்னும் போது அப்போது நீங்கள் யார் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் லெசன் நிகழ்ச்சியில் இருக்கு, அதெல்லாத்தையும் நாம அடுத்தடுத்து பேசுறதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு கேடுவாங்க நேர்களை, தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: 70 years of legacy. Eco-friendly campus. Experiential learning. Leadership development. Learning beyond books. Caring faculty. Ellame irukra ore school. Sonavaliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaingaloda future beautiful ah design panna Sonavaliyappa Public School. TPT Main Road, Junction, Salem. Contact 944259216.
3: Vaisilende avana enakku usuru.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டுல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப்பு போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி, போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏற்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அங்க வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏற்காடு வரதே ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும் போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பச்சை நிறம் இல்லை என்றால் பூமியின் கண்களுக்கு ஒளி இல்லை. பசுமையை காப்போம், பூமிக்கு ஒளி கொடுப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
3: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மான்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: எலும்புனா ஏதோ உயிரற்ற ஒரு கட்டை அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அது மிகப்பெரிய தவறு, குறிப்பா பெண்கள் உங்களுக்கு. ஸோ அதை பத்தி தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. எலும்பு அப்படின்றது வந்து உயிரற்ற பொருள் கிடையாது. அது வந்து நம்ம இதயம் நுரையீரல் மாதிரி ஒவ்வொரு நொடியும் வளர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு உயிர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சுவாசிக்கிறதுக்கு ஒரு உயிர் உள்ள உறுப்பா அது வந்து இருந்துகிட்டு இருக்கு நம்ம மனிதர்கள் எல்லாத்துக்குமே. இந்த எலும்புகளை வந்து பெண்கள் நீங்க கேட்டு இருக்கீங்க அப்படின்போது எந்த அளவுக்கு நீங்க பாதுகாப்பா வச்சிருக்கீங்க அப்படின்றத பத்தி நம்ம பேசலாம். ஏன்னா நம்மளுடைய உடல்ல எலும்புகள் ஸ்ட்ராங்கா இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா எந்த வயதிலும் நம்மளால ஸ்ட்ராங்கா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கேத்த மாதிரி நம்ம உடம்புல ஒவ்வொரு நாளுமே பாத்தீங்க அப்படின்னா பழைய பலவீனமான எலும்பு செல்கள் வந்து அழிஞ்சு அதுக்கு பதிலாக புதிய வலுவான எலும்பு செல்கள் எல்லாம் உருவாக்கிட்டே இருக்க ஆரம்பிக்கும். இதுக்கு பேர் தான் வந்து போன் ரீமாண்டலிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த ரீமாண்டலிங் நடக்கிறதுனாலதான் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில எலும்புகள் உடைஞ்சாலும் கூட நமக்கு வந்து சீக்கிரம் கூடுது சொல்லுவாங்க. எலும்பு உடைஞ்சிருச்சு அப்படின்னா எலும்பு கூடுறதுக்கு நிறைய சாப்பிட சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இதுதான். அதே மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா வீடு கட்டுறோம் அப்படின்னு போது அதுல கான்கிரீட் போடும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெறும் சிமெண்ட் மட்டும் போடாது, கம்பி அப்படின்றது வேணும் இல்லையா. அதே மாதிரிதான் எலும்புக்கு வந்து சிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கால்சியம் தேவைப்படுது. இதுதான் கோலோஜன் சொல்லக்கூடிய புரோட்டீன். அப்போ கோலோஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய புரோட்டீன் வந்து எலும்புகளை வந்து பலமா வச்சுக்கிறதுக்கு எலும்புகளை தாங்கிக் கொள்றதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க ஆரம்பிக்குது. அந்த கோலோஜன் சத்துமே தேவைப்படுது. அதே மாதிரி வந்து நமக்கு தேவையான ரத்த சிவப்பு அணுக்களும் வெள்ளை அணுக்களும் இந்த எலும்போட நடுவுல இருக்கக்கூடிய அந்த எலும்பு மஞ்சை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எலும்பு மஞ்சையில தான் பெருக்க ஆரம்பிக்குது. எலும்பு பலமா இருந்தாதான் நம்ம உடம்புல ரத்தமும் சுத்தமா இருக்க ஆரம்பிக்கும். அப்போ எலும்புகளை பலமா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா. அதே மாதிரி வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அசைவுக்கும் உழைக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய எலும்பு தான். அதை ஒரு உயிரற்ற கட்டையா வந்து நினைக்காம அன்போடு கவனிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பெண்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஆரோக்கியம் அப்படின்னு கிடைக்க ஆரம்பிக்கும். எலும்பு அப்படின்றது உடலை தாங்கக்கூடிய ஒரு தூண் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எலும்பு

இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா எந்த வயதிலையும் வந்து நம்மளால ஸ்ட்ராங்கா நிக்க முடியும். இது வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். குறிப்பா பெண்களுடைய வாழ்க்கையில வந்து குடும்பத்துக்காக உழைக்க ஆரம்பிப்பாங்க, குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாரையும் பாத்துக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா அவங்களுக்கு கை கால் வலி ஏற்பட்டாலோ இல்ல எலும்புகள் வலிக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் கிட்ட கூட போய் செக் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு டேப்லெட் போட்டு வீட்டுல இருக்கக்கூடியவங்களா இருக்க ஆரம்பிக்கிறாங்க இல்லையா. அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருக்காகவும் தான் நான் இதை வந்து நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா எலும்பு பலமா பாத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையுமே வராது. அதனால எலும்புக்கு தேவையான சத்துக்கள் என்னென்ன எடுக்கலாம், எலும்பு எப்படி பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் நான் வந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல உங்க எல்லாருக்கும் நான் பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு நேர்களை கேட்டுடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்ன பிரியா, எப்பயுமே நோட்டீஸ் போர்டுல கிரிக்கெட் வாலிபால் காம்படிஷன் பத்தி தான் போடுவாங்க, இப்ப குக்கிங் காம்படிஷன் பத்தி போட்டிருக்காங்க.
1: எனக்கும் அதுக்கும் ரொம்ப தூரம் பா, நம்ம போய் என்ன பண்ண போறோம்?
0: அது உனக்கு, எனக்கு இல்ல.
1: ஏ ஆமா, இல்ல நீ கலந்துக்கலாம். சரி, எங்க எப்ப நடக்குது
0: பிரியா? PAS ஈவென்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும் இந்த இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் 2026 May 27 புதன்கிழமை நம்ம சோனா காலேஜ் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா காக்கா பாளையத்துல தான் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 3000 ரூபாய், செகண்ட் பிரைஸ் 2000 ரூபாய், தேர்ட் பிரைஸ் 1000 ரூபாயா. இந்த காம்படிஷன்ல ரெஜிஸ்டர் பண்றதுக்கு 7010535989 அப்படிங்கிற

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
5: கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நிகழி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில அடுத்ததா என்ன காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணம்மா பகுதி தான். சோ கண்ணம்மா பகுதி எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் அன்றாடம் கடந்துகிட்டு இருக்கக்கூடிய சவால்கள் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே பெண்கள் அவங்களே வந்து பேச போறாங்க. அதுக்காக தான் கண்ணம்மா பகுதி இருக்கு. இன்னைக்கு நம்ம கூட கண்ணம்மா பகுதியில யார் பேச போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவானி அவங்க தான் பேச போறாங்க. சிவானி யாரு, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு, சிவானி வந்து மாடலிங் துறையில நம்ம சேலம்ல 2022-2023 ஆண்டிற்கான மிஸ் சேலம் அப்படின்ற ஒரு பட்டத்தை வென்று இருக்காங்க. அவங்க கிட்ட தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம தொடர்ந்து பேச போறோம். சிவானி, இப்போ நீங்க மாடலிங் துறையில இருக்கீங்க அப்படின்னு போது கண்டிப்பா எல்லாரும் இன்ஸ்பயர் பண்ண ஒருத்தங்க இந்த துறையில இருந்திருப்பாங்க, அந்தந்த துறையில இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த மாடலிங் துறையில உங்களை இன்ஸ்பயர் பண்ண ஒருத்தங்கன்னா யார சொல்லுவீங்க?

0: எனக்கு இன்ஸ்பிரேஷன்னா சாண்ட் ரீச்சல் எடுத்துக்கலாம், பாண்டிச்சேரி மாடல். அவங்க லைக் அவங்க வந்து டஸ்கி தான், லைக் டஸ்கி குயின். அவங்களோட லைக் பாண்டியில இருந்தாலுமே அவங்க இவ்வளோ லெவல் வந்து ஷைன் ஆயிருக்காங்க, இந்த அளவுக்கு அவங்க க்ரோத் இருக்குன்னா ஒன்லி பிகாஸ் ஆஃப் அவர் டேலண்ட்ஸ். லைக் அவங்களோட டேலண்ட்ஸ் வச்சுதான் அவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்களுமே நிறைய ஃபேஸ் பண்ணிருப்பாங்க, ஏன்னா ஈவன் நான் என்ன பண்ணனோ என்னை விட டபுள் ட்ரிபிளா வந்து அவங்க கண்டிப்பா ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி அவங்க ஒரு இடத்துல அச்சீவ் பண்ணி அவங்க ஒரு ஃபேஷன் கோரியோகிராஃபரா இருக்காங்க, ஒரு இடத்துல இவ்வளோ பெரிய லெவலுக்கு வந்திருக்காங்கிறதே எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஓகே, ஏன் நம்மளும் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. என்னோட இன்ஸ்பிரேஷன் சாண்ட்ரீசல் சொன்னேன் இல்லையா, இப்போ அவங்க இல்லை, அவங்க இருந்திருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து என்ன மாதிரி இன்னும் நிறைய கேர்ள்ஸ் வந்து மோட்டிவ் ஆகி இன்னும் ஒரு நல்ல நல்ல பொசிஷனுக்கு கண்டிப்பாக வந்திருந்திருப்பாங்க. பட் இப்போ அவங்க இல்லை.
1: சாண்ட்ரீசல் அவங்கள பற்றி நான் நிகழ்ச்சியில் கண்டிப்பாக பகிர்ந்திருந்தது உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க இப்போ இல்லை, இருந்தாலுமே வந்து அவங்கள இன்ஸ்பயர் பண்ணி சிவானிமா இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது ரொம்ப கிரேட்ஃபுல்லான விஷயம். ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒருத்தங்களை இன்ஸ்பயர் பண்ணி அடுத்தடுத்து நானும் வரணும், என்னோட ஸ்கில் என்ன அப்படின்றதை காட்டணும் அப்படின்னு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் நினைக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ இன்னும் தொடர்ந்து நம்ம சிவானி கிட்ட பேசலாம். சிவானி, இப்போ நீங்க வந்து மாடலிங் துறையில சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டு இருக்கீங்க, அடுத்தடுத்து வந்து நிறைய பேருக்கு வந்து மாடலிங் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு போது நீங்க கடந்து வந்த பாதையில நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்றத ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ இது மூலியமா எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க ஒரு விஷயம், சொல்லிக்கிட்டு இருக்க விஷயம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? புதுசா வரக்கூடிய எல்லாருக்கும் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன சொல்லுவீங்க?
0: யார் என்ன சொன்னாலும் மைண்ட் பண்ணிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம அவங்க அப்படி சொல்றதுனால நம்ம அப்படி ஆயிடுவோமான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. நம்ம வந்து நம்ம எப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். லைக் ஒரு விஷயத்த நம்மளால தான் எந்த மாதிரி ஒரு லைக் நமக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். அது ஒரு விஷயம் நம்ம பண்றோம்னா அது எப்படி போய் முடியுங்கிறது கூட நமக்கு தெரியும். அது வந்து பக்கத்துல பாத்துட்டு இருக்கவங்க அரைகுறையா பாத்துட்டு இது இப்படி போயிடும் அப்படி போயிடும் சொன்னாங்கன்னா அந்த மாதிரி விஷயத்துல லாக் ஆகாம டிஸ்ட்ராக்ட் ஆகாம அவங்க அவங்களோட பாத்துல போயிட்டு இருக்காங்கன்னா போக்கஸ்டா அதுல கண்டினியூ பண்ணணும்னு சொன்னேன்.
1: இப்போ எல்லாரோட வாழ்க்கையிலுமே வந்து கோல் அப்படின்னு ஒண்ணு இருக்க ஆரம்பிக்கும். அந்த கோலுக்காக நம்ம போக்கஸ்டா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா சைட்ல நம்மளை பத்தி பேசுறவங்க நிறைய பேர் இருக்க ஆரம்பிப்பாங்க. அதை காது கொடுத்து நம்ம கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல தான் இருக்க ஆரம்பிப்போம். அவங்க பேசுறாங்க அப்படின்னு போது அதை கேட்டுட்டு நம்ம அடுத்த பயணத்தை நோக்கி தான் பயணிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்றத வந்து சூப்பரா வந்து சிவானி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா எல்லாரோட வாழ்க்கையிலுமே குறிப்பா பெண்களுடைய வாழ்க்கையில பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் இதுதான் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரியான சவால்கள் எல்லாம் பெண்கள் சந்திச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது அதெல்லாம் கடந்து போறதுக்கு நீங்க ஒரு விஷயம் எடுத்துருக்கீங்க, இதை போக்கஸ்டா பண்ணு நினைக்கிறீங்க அப்படின்னு போது கண்டிப்பா அதுல ஃபுல் ஃபிளெஜ்டா நீங்க வந்து டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம போக்கஸ்டா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி அப்படின்றது வரும் அப்படின்றத சிவானி சொல்லியிருக்காங்க. இன்னும் தொடர்ந்து அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க நேரடியாக. தொடர்ந்து இல்லை சில நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்னப்பா பழைய டயர்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க?
1: அடா அதான்ப்பா, நம்ம வீட்டு சுத்தி பிளாஸ்டிக்கும் டயரும் நிறைய கிடக்கு, அதெல்லாம் எடுத்து போட்டு எரிச்சலாம் நினைக்கிறேன்.
0: அப்பா, டயர் மாதிரி நெகிழி பொருட்களை எரிக்க கூடாதுப்பா, அதுல வர புகை காற்றை மாசுபடுத்தும், உடல் நலத்துக்கு கேடு.
1: அப்ப அந்த பிளாஸ்டிக் எல்லாம் வச்சு என்னதான் பண்றது?
0: இந்த மாதிரி பிளாஸ்டிக் டயர் மாதிரியான பொருட்கள் எல்லாம் ரீசைக்கிள் செய்யற இடத்துக்கு கொடுக்கலாம்ப்பா, அதான் பாதுகாப்பான வழி.
2: டயர் போன்ற நெகிழி பொருட்களை எரிப்பதனால் காற்று மாசுபடுகிறது, எனவே அதை எரிக்காமல் மாற்று வழியில் ரீசைக்கிள் செய்வதற்கான முயற்சி எடுங்கள். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில்.
5: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேரலி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில அடுத்ததா இல்ல, நம்ம கூட கண்ணம்மா பகுதியில வந்து சிவானி பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைவா நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். சிவானி, இப்போ நம்ம ஊர் சேலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மாடலிங் துறை அப்படின்றது இப்பதான் கொஞ்சம் வளர்ந்துட்டு வருது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இன்னுமே வந்து கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய பெண்களா இருக்கட்டும், நிறைய பெண்கள்லாம் சுத்தி சுத்தி பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்குமே வந்து இந்த சாதாரணமா மேக்கப் போடுறதே வந்து அவங்க இன்னுமே வந்து மேக்கப் எல்லாம் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடியவங்களா இருக்க ஆரம்பிக்கிறாங்க.
6: எனக்கு ஃபீல் ஆச்சு, ஏன்னா நான் அதை ஃபேஸ் பண்ணேன்.

0: இன்சைடடா டேலண்ட்ஸ் இருந்து கூட அவங்க வந்து ஃபேவரிசம்னால தான் மற்றவங்க தான் போகிறாங்களே தவிர ப்ராப்பரான டேலண்ட்ஸ் கிட்டே வந்து அந்த ஒரு விஷயம் வந்து ரிசீவ் ஆகுறது இல்லை. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரகிளில் வந்து ஃபியூச்சரில் அப்கமிங் மாடல்ஸாக இருக்கவங்க ஃப்ரெஷர்ஸாக இருக்கவங்க அதை ஃபேஸ் பண்ண வேண்டாம். ஸோ நம்மளே ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணி அது வந்து கரெக்டான ஒரு பீப்புளுக்கு கொண்டு போய் ரீச் பண்ணணுங்கிற ஒரு மோட்டோவில் நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன்.
1: நான் எக்கச்சக்கமான சவால்களை கடந்திருக்கேன், ஃபேவரிசமாக இருக்கட்டும் பார்ஷுவாலிட்டி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் வந்து அதிகமாக கடந்து வந்திருக்கேன். இது மூலிமா வந்து எனக்கான ரெகக்னேஷன் வந்து நிறைய இடங்கள்ல கிடைக்காம இருந்திருக்கு. ஆனா எனக்கு பின்னாடி வரக்கூடிய சேலம்ல இருந்து மாடலிங் பண்ணணும் நினைக்கக்கூடிய எல்லா பெண்களுக்குமே வந்து நான் அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் கம்பெனி ஓபன் பண்ணி இப்போ சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத சிவானி சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியில என்ன பண்றாங்க, இதுல என்ன மாதிரியான ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம அடுத்த நிகழ்ச்சியில கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சிவானி இவ்வளவு நேரம் எங்க கூட நிகழ்ச்சியில பேசியிருந்தீங்க, ரொம்பவே நன்றி சிவானி. நேயர்களே, நானுமே இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் வந்து நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசலேசா நிகழ்ச்சி நேரலி.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. அடுத்த ஒரு மணி நேரம் உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய தொழில்நுட்பம் விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன அப்படிங்கிறது ஒவ்வொன்றா கேட்கலாம். அதுக்காக நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இது வாக்கறியா கூட. இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயம் பார்க்க போறோம் கேட்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, டெக் குரு நிகழ்ச்சியா அப்படின்னா என்ன இது வாக்கறி, இதுல நீங்க என்ன மாதிரியான விஷயம்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் டெக் குரு கேட்கிற நேயர்களுக்கு யோசனையா இருக்கும், கொஞ்சம் குழப்பமா இருக்கும். வால்பேப்பர் அண்ட் ஸ்டைலை செலக்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு செட்டிங் இருக்குது. இதுக்கு நீங்கள் சாம்சங் மொபைலோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே தள்ளிக்கிட்டே போனீங்கன்னா வால்பேப்பர் அண்ட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தொட்டு உள்ளே போய்க்கோங்க. அங்கே திரும்ப பார்த்தீங்கன்னா அங்கே 2-3 விஷயம் இருக்கும். அதில் உங்களுக்கு லாக் ஸ்க்ரீன் வால்பேப்பர் தனியாக இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் வால்பேப்பர் தனியாக இருக்கும். இந்த ரெண்டுலேயுமே உங்களால் தனித்தனியாக வால்பேப்பரை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும், ரெண்டு வால்பேப்பர் வச்சுக்க முடியும். இங்கே லாக் ஸ்க்ரீன் வால்பேப்பர் தனியாக தொடுறது மூலியமாகவும், அதுக்கப்புறம் ஹோம் ஸ்க்ரீன் வால்பேப்பரை தனியாக தொடுறது மூலியமாகவும் உங்களால் வந்து அதை ஈஸியாக மாற்றிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய எஃபெக்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த எஃபெக்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் ஃபோட்டோவை அதுக்கேற்ற மாதிரி ஈஸியாக எடிட் பண்ணிக்க முடியும். அந்த ஒரு சூப்பரான ஆப்ஷன் இருக்குது. அதில் நீங்கள் செட் பண்ணதுக்கப்புறம் மேலே இந்த அப்ளை மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து செட் ஆகிடும். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் வால்பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக இருக்கும், அதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். உங்களோட ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த வால்பேப்பரை நீங்கள் ஈஸியாக மாற்றிக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா கலர் பேலட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை தொட்டு இந்த ஃபோனோட கலர் தீமை நீங்கள் மாற்றிக்க முடியும். ஒரு சூப்பரான ஆப்ஷன் இது. நிறைய ஃபோனில் வந்து இது கொடுத்துருக்காங்க இப்போ ரீசெண்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா சாம்சங் மொபைலையும் இது கொடுத்துருக்காங்க. இந்த கலர் பேலட்டை வச்சு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி மாற்றிக்க முடியும். இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையாங்க தான் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. இப்போ உங்களுக்காக அருமையான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்குது. பாட்டை கேட்டுவாங்க, பாடலுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் நினைச்சு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

0: மச்சான் மச்சான்
1: என்ன மச்சான் என்னாச்சு ஏன் இவ்வளவு பரபரப்பா ஓடி வர?
0: அது ஒண்ணும் இல்லடா, அந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு தெரியுமா?
1: என்ன ஊர்ல என்ன ட்ரெண்டிங்?
0: அது கூட பரவாயில்லாம், இந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு அது தெரியுமா?
1: டேய் என்னடா அந்த ஊர்ல இந்த ஊர்ல ட்ரெண்டிங்கான விஷயம்னு குழப்பிட்டு இருக்க, என்னதான் சொல்ல வர?
0: அதான் நம்ம சோனா எஃப்எம்ல எல்லாம் ட்ரெண்டிங்கான அப்படினு சொல்றாங்களே.
1: டேய் ஏன்டா இப்படி படுத்துற? எந்த சோனடா சொல்றாங்க?
2: அந்த ஊரு இந்த ஊரு எந்த ஊரா இருந்தாலும் என்ன ட்ரெண்டிங்கான அப்டேட்டா இருந்தாலும் அத சொல்றதுக்கு தான் இது வாலிப வயசு நிகழ்ச்சி இருக்கே. திங்கள் முதல் சனி வரை மாலை 5 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட பேசிகிட்டே நிறைய தொழில்நுட்பம் விஷயம் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புற மக்களே. இந்த மாதிரியான டெக்குரு நிகழ்ச்சியில் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்களை அனுப்பணும். நீங்கள் கருத்துக்கள் அனுப்புகிறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. அப்புறம் கருத்துக்களை கொஞ்சம் தெளிவாக அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இப்போ நீங்கள் சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க, இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒலிபரப்புற அந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். அனுப்புகிறப்ப இன்கேஸ் நீங்கள் மெசேஜாக அனுப்புறீங்க இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்புறீங்க அப்படின்னா பேர் ஊர் பேர் பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. இல்லை எனக்கு மெசேஜ்லாம் அனுப்ப தெரியாது வகர், நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எங்கே இடம்பெறும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். இதனைத் தொடர்ந்து திவாகர் உங்கள்கிட்ட டெக்குரு நிகழ்ச்சி இடத்துல சொல்கிறதுக்காக ஒரு சூப்பரான சமையான குட்டியான ஸ்மார்ட் கேஜெட் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த குட்டியான ஸ்மார்ட் கேஜெட்டை நீங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். அந்த அளவுக்கு குட்டி, ஆனால் இதோட பவரோ பயங்கர கெட்டி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்மார்ட் கேஜெட் என்ன அப்படின்னு கேட்கலாமா? இந்த ஸ்மார்ட் கேஜெட் வந்து ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர், சின்னதாக இருக்கக்கூடிய காம்பாக்டான டிசைனில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் அது. இதோட பெயர் வந்து ஜெப்ரானிக்ஸ் போர்ட்டபிள் ப்ளூடூத் ஸ்பீக்கர். இதோட பவர் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு 4 வாட்டுக்கு இருக்குது. 4 வாட் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இதை தப்பாக இட போட்டுறாதீங்க. இதில் எக்கச்சக்கமான சூப்பரான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ப்ளூடூத் ஸ்பீக்கர் மாதிரி முன்னாடி டிசைன் கொடுத்துருக்காங்க, பின்னாடி ஒரு கிளிப் கொடுத்துருக்காங்க. இந்த கிளிப்பை வந்து நீங்கள் சட்டை காலரில் மாட்டிக்க முடியும் இல்லை சட்டையில் எங்கேயாவது மாட்டிக்க முடியும் இல்லை இந்த மைக்கில் இருக்குல்ல ஒயர்லெஸ் மைக் அதில் ஒரு கிளிப் கொடுத்துருப்பாங்களே அந்த மாதிரி இதையும் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அந்த கிளிப் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து உங்களுக்கு 3 பட்டன் கொடுத்துருக்காங்க. டிசைன் பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. ஒரு பந்து சைஸில் தான் இருக்கும் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஸ்பீக்கர் அப்படின்னு சொன்னாலே இதோட பவர் எந்த அளவுக்கு பேட்டரி நிற்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். இதுலேயே பில்ட்இன்னா பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஒரு டைம் ஃபுல்லாக சார்ஜ் போட்டிங்கன்னா 6 மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி தாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுலேயே மைக்கும் கொடுத்துருக்காங்க. மைக்கு கொடுத்துருக்கிறதுனால உங்கள் மொபைலோட நீங்கள் ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணிகிட்ருக்கப்ப அங்கே வர கால் மொபைலுக்கு வர காலை நீங்கள் இந்த ஸ்பீக்கர்லேருந்து அட்டன் பண்ணி பேசிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் ப்ளூடூத் கனெக்ட்

வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப், அதாவது ஸ்பிளாஷ் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. தண்ணி துளிகள் பட்டாலும் ஒன்றும் ஆகாத மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப போர்ட்டபிளா இருக்கு. நீங்க பைக்குள்ளேயோ இல்லை பேக்கெட்குள்ளேயோ போட்டு எடுத்துட்டு போய்க்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எல்இடி இண்டிகேட்டர்ஸோட வருது. டைப் சி போல்ட் யூஸ் பண்ணி அந்த கேபிள் யூஸ் பண்ணி நம்மளால சார்ஜ் போட்டுக்க முடியும். இந்த சைடில் வர பட்டன்ஸ் வந்து வால்யூம் அப் டவுனு பிளே அண்ட் பாஸ் பட்டன். வழக்கமாக ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரில் என்னென்ன பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணிக்கிறதுக்காக அந்த பட்டன் கொடுத்துருக்காங்க. ரெண்டு கலர் வேரியண்டில் வருது. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரில் நீங்கள் வாங்கிக்கலாம். இதோட தற்போதைய விலை என்னன்னு கேட்டிங்கன்னா 1299 ரூபாயா இருக்குது. ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் யூனிக்கான ஒரு கேஜெட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதை ட்ரை பண்ணலாம். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கீங்க. அது வாக்கரனுடன் உங்களுக்காக அருமையான பாடல் நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டுல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப்பு போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி, போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏற்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அங்க வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏற்காடு வரதே ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும் போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம்னு இருக்கேன்.
1: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
0: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதாம். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
2: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.

நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிட்டு நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். இதனை தொடர்ந்து டெக்குரு நிகழ்ச்சியில் அடுத்து இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய காத்துக்கிட்டே இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத கேட்கணும்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் டெக்குரு நிகழ்ச்சியில இது வாக்கர் என்னுடன். சரி, இப்போ ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிங்கல்ல, நம்ம இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு. இந்த மாதிரி சோனா எஃப்எம்ல ஒலிபரப்புற பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா பாடல்களோட கருத்துக்களை மட்டும் நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். மக்களே, அனுப்ப வேண்டிய நம்பர் 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம். இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு தான் நீங்கள் வந்து கருத்துக்கள் அனுப்பணும். கருத்துக்கள் அனுப்புகிறப்ப உங்களோட பேர், ஊர் பேர் எல்லாத்தையுமே போட்டு அனுப்புங்க. அப்போ தான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த ஊர்லேருந்து எந்த அண்ணா கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியும். சரி, இதனைத் தொடர்ந்து அடுத்து நம்ம டெக்குரு நிகழ்ச்சியில் என்ன கேட்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் தான் மக்களை சொல்ல போகிறேன். இது எதை பற்றின முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட மொபைல் சேஃபாக இருக்கா, நீங்கள் மொபைலில் வச்சுருக்க டேட்டாலாம் சேஃபாக இருக்கா. அப்படி சேஃபாக இருக்குது அப்படின்னா ஓகே, பிரச்சனை இல்லை. சேஃபாக இல்லைன்னா இப்போ நான் சொல்கிற விஷயத்தை பண்ணுங்கள் சேஃபாக இருக்கிறதுக்காக. இதுக்காக நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதுசாக நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஏற்கனவே மொபைலில் இருக்கிற ஒரு சில செட்டிங்ஸை மாற்றி வச்சிங்கனாலே போதும் உங்களோட மொபைல் ஃபோனில் இருக்க டேட்டா ரொம்பவே சேஃபாக இருக்கும். அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட மொபைல் ஃபோனில் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு போட்டு வைக்கிறது. நம்ம மொபைல் ஃபோனில் பாஸ்வேர்டோ பேட்டனோ பின் நம்பரோ போட்டு வைக்கிறோம் அப்படிங்கிறப்ப எல்லாருமே பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா ரொம்ப ஈஸியான பாஸ்வேர்டாக போட்டு வைப்பீங்க. அந்த ஈஸியான பாஸ்வேர்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பராக இருக்கும், இல்லை உங்கள் டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கும், இல்லைனா 1 2 3 நல்லாயிருக்கும், இல்லை 4 3 2 1 இருக்கும். இந்த மாதிரி ஈஸியான பாஸ்வேர்டெலாம் போட்டு வைக்கிறதுனால யார் வேணாலும் உங்கள் மொபைல் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். மக்களே, இப்போ தெரியாமல் நீங்கள் வந்து மொபைல் எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும், இல்லை வேறு யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களே உங்கள் மொபைல் எடுத்தால் கூட உங்களுக்கு தெரியாமலே அவங்க யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் பாஸ்வேர்டு பின் நம்பர் அதெல்லாம் நீங்கள் போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு ஸ்ட்ராங்கான பின் நம்பர் போட்டு வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்குன்ட்டு உங்களுக்கு ஞாபகமே இல்லாத அளவுகளாக நீங்கள் போட வேண்டிய அவசியம் இருக்காது. கொஞ்சம் கஷ்டமானது உங்களுக்கு மட்டும் ஞாபகம் இருக்கிற மாதிரி யாராலையும் கெஸ் பண்ணாத மாதிரி ஒரு பாஸ்வேர்டோ இல்லை பின் நம்பரோ போட்டு வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு சில பேர் வந்து நான் பாஸ்வேர்டு பின் நம்பர்லாம் போடுறது வாக்கர், நான் வந்து பேட்டர்ன் போட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த பேட்டர்னுமே வந்து எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டமாலாம் போட்டது கிடையாது. ஒன்று அவங்களோட எழுத்தோட ஃபஸ்ட்டு எழுத்தாக இருக்கும், அவங்களோட பேரோட ஃபஸ்ட் எழுத்தாக இருக்கும். உதாரணத்துக்கு சரண் அப்படின்னு இருக்குன்னா எஸ் போட்டு வைப்பாங்க, இல்லை வேறு ஏதாவது வேலு இருக்குன்னா வேலு போட்டு வைப்பாங்க, வி போட்டு வைப்பாங்க. இந்த மாதிரி ரொம்பவே ஈஸியான கெஸ் பண்ணுற மாதிரியான பேட்டர்ன்ஸ் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்க. அப்படி கெஸ் பண்ணுற மாதிரி பேட்டர்ன்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் யாராலையும் கெஸ் பண்ண முடியாத பேட்டர்னாக யூஸ் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் சரி, ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது நீங்கள் பாஸ்வேர்டு பேட்டனும் பின் நம்பரோ எது வேணாலும் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். ஆனால் உங்களுக்கு ஞாபகம் இருக்க மாதிரி பண்ணுங்கள். கஷ்டமானது அப்படிங்கிறப்ப யாருக்குமே ஞாபகம் இல்லாத மாதிரி உங்களுக்கே ஞாபகம் இல்லாத மாதிரிலாம் கிரியேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணுறதே கஷ்டம். நம்ம சர்வீஸ் சென்டர் நாடி தான் போக வேண்டியது இருக்கும். இந்த மாதிரியான தவறுகள்லாம் பண்ணாமல் கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூர்டாக வச்சுருக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரியே எல்லா ஃபோட்டோஸும் எல்லா வீடியோஸும் வந்து நீங்கள் ஆன்லைனில் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி வைக்காதீங்க. அது வந்து நாளை பின்ன மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா எது எதெல்லாம் ஷேர் பண்ணலாம், எது எதெல்லாம் ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நல்லா யோசிச்சு ஒரு டைம் முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் திவாக்கரன் கூட. உங்களுக்காக டெக்குரு நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாட்டு ஒன்று வந்துட்டே இருக்குது. பாட்டு கேட்டுவாங்க மக்களே, இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டே இருக்குது. ஓபன்னா கேட்கலாம்.

0: மலர் கண்காட்சிக்கு செல்லும் பயணிகள் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துச் செல்வதை தவிர்ப்பீர். இயற்கை அழகை ரசிப்போம், வாழ்வாதாரத்தை பாதுகாப்போம்.
1: பொது நலன் கருதி வெளியிடுவோர் சோனா FM 107.8.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
4: இது வாலிப வயசு. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகரும் கூட பேசிட்டு நிறைய தொழில்நுட்ப விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்ப வந்து சூப்பரான ஒரு விஷயம் கேட்டிருப்பீங்க. தொழில்நுட்ப வல்லுநர் சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்பர் மக்களே. நம்ம சோனா எஃப்எம்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றோம், உங்களுக்கும் அது பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். ஆனா அது எங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால நீங்க என்ன பண்ணணும், நான் இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. இதனை தொடர்ந்து இப்போ நீங்கள் டெக் குரு நிகழ்ச்சியில் சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. கருத்துக்கள் நீங்கள் அனுப்புகிறப்ப மறக்காமல் பேர், ஊர் பேர், பாடல் பேர் இது மூணும் போட்டு அனுப்புங்க மக்களே.

இதனைத் தொடர்ந்து இப்ப டெக்குரு நிகழ்ச்சியில அடுத்து திவாகர் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் தான் சொல்ல போறேன். இப்போ நான் சொல்ல போறேன் இந்த அற்புதமான மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் எதை பத்தினது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட மொபைல் போனை பத்தினது தான். இந்த மொபைல் போனோட மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் எந்த மொபைல் போனோடது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சாம்சங் மொபைல் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் சாம்சங் மொபைலை ஈஸியாக மெயின்டைன் பண்றதுக்காக அவங்களே ஒரு சூப்பரான விஷயம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி நான் இப்போ வந்து எந்த இதை பத்தி மெயின்டைன் பத்தி சொல்ல போறேன் அப்படின்னா, உங்களோட பேட்டரி மெயின்டெனன்ஸ் பத்தி தான். இப்போ நீங்க உங்க சாம்சங் மொபைலோட செட்டிங்ஸ் ஓபன் பண்ணீங்கன்னா, அப்படியே கீழே தள்ளிட்டே போனீங்கன்னா அங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல கீழே பாத்தீங்கன்னா டிவைஸ் கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை தொட்டு உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு டிவைஸ் இப்ப எந்த நிலைமையில இருக்கு அப்படிங்கறத காட்டணும். அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இஷ்யூ ஃபவுண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா, உங்க போன்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையை உடனே சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அங்க வந்து ஃபிக்ஸ் நவ் அப்படிங்கிற கீழே அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட்ல என்னென்ன ஆப்ஸ்லாம் ரன் ஆகிட்டு இருக்கோ அந்த ஆப்ஸ்லாம் இதுவே வந்து கண்டுபிடிச்சி எந்த ஆப் வந்து அதிகமான பேட்டரி எடுக்குதோ அந்த ஆப் வந்து அது என்ன பண்ணிவிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை ஸ்லீப் மோடில் போட்டுரும், இல்லைன்னா வந்து அதை அன்இன்ஸ்டால் பண்ண சொல்லும், இல்லைனா நீங்கள் எனக்கு அந்த ஆப் வேணும்ப்பா அப்படின்னா ஸ்கிப்பும் பண்ணிக்க முடியும். அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா பேட்டரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பேட்டரி தொட்டு உள்ள போனீங்கன்னா உங்கள் மொபைலில் எந்த ஆப் வந்து அதிக பேட்டரி எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத தெளிவாக ஒரு சார்ட் மாதிரி கிராஃப் மாதிரி போட்டு காட்டும். அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஓகே இந்த மொபைலில் இந்த ஆப் தான் அதிகமாக பேட்டரி எடுத்துக்குது அப்படின்னா அந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். அப்படியே கீழே தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா வியூ டீடைல்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டான ஒரு ரிப்போர்ட்டாகவே வரும். நீங்கள் வந்து இந்த போன ஒரு வாரத்துக்கான ரிப்போர்ட்டையும் உங்களால் பார்த்துக்க முடியும். என்னென்ன ஆப் வந்து எந்தெந்த டைமில் அதிகமாக எடுத்திருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்துக்க முடியும். எவ்வளோ நேரம் அது வந்து ஸ்க்ரீன் டைமை எடுத்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துக்க முடியும். இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா பேட்டரி வந்து சீக்கிரமாக குறையாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸ் கொடுக்கணுமோ அந்த டிப்பும் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட ஃபோனோட பேட்டரியை நீங்கள் ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும். அது வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வராத அளவுக்கு உங்களால் பார்த்துக்க முடியும். இப்போ நான் சொன்னதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு சாம்சங் மொபைல் வச்சுருக்கீங்க, அதுலேயும் முக்கியமாக கேலக்ஸி அந்த மாதிரி மாடல்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற கருத்துக்களை சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க அது பார்க்க என்னுடன். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு, நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டெக் குரு நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தாருன்னா நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன், உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

இப்போ ஒரு சிலரோட லைஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர காமெடியான சம்பவங்கள் எப்பயாவது நடக்கும். இன்னும் ஒரு சிலரோட லைஃப்ல எப்பயுமே காமெடியான சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும். இதை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்க போறேன் அப்படின்னா, உங்க வீட்டில் நீங்க எப்பயாவது காமெடியா ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணி மாட்டிருக்கீங்களா? அப்படி மாட்டிருந்தீங்க அப்படின்னா அது என்ன அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்க, நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். சோனா எஃப்எம்மோட 9787070178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க, உங்க வீட்டில் எப்பயாவது நீங்க பயங்கர காமெடியா ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணி மாட்டிருக்கீங்களா? அப்படி மாட்டிருந்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்க, நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். சோனா எஃப்எம் கேட்டுட்டு இருக்க நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வாரத்தோட முதல் நாள்ல இன்னைக்கு எல்லாருக்கும் சூப்பரான ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நானும் வந்து நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கும் சமூக வலைதளங்கள்ல ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் சம வைரலா சம பேச பொருளா இருக்குங்க. ஸோ இன்னைக்கு அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் சம ட்ரெண்டிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது நம்ம சேலம்ல வீக்கெண்ட், அதாவது நார்மல் வீக்கெண்ட்லயே வந்துட்டு ஏற்காடுல கூட்டம் ஆளும் போதும் இப்போ ஃப்ளவர் ஷோ வேற வந்து போட்டாங்க. இந்த நிலையில சொல்லவா வேணும், இந்த போன வீக்கெண்ட் அதாவது சனி ஞாயிறு இருக்குல்ல, இந்த ஏற்காடுல சம்மர் ரஷ் போல நிறைய பேர் வெளியூர்ல வந்து அங்கே ஏற்காடுல தங்கி ஃப்ளவர் ஷோ எல்லாம் பார்த்துட்டு வந்து போயிருக்காங்களாம். ஃப்ளவர் ஷோ அப்படின்றது சீரு சிறப்புமா பயங்கர கோலாகலமா நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில என்னாச்சு அப்படின்னா, அந்த வீக்கெண்ட்ல ஏற்காடுல செம்ம டிராஃபிக் ஆயிடுச்சு போல, அந்த கீழே கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்கும் டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க மேலெல்லாம் போயிட்டு வரீங்க அப்படின்னா பார்த்து சேஃபாக வந்து போயிட்டு வாங்க. டிராஃபிக் முன்ன பின்னதாக வந்து இருக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து போயிட்டு வாங்க. அதுக்கப்புறமா இப்போ ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல்லாம் வந்து வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் நான்வெஜ் தான் வந்து எடுப்பாங்க. இந்த நிலையில் என்ன இருக்குது அப்படின்னா, மதுரையில் இருக்கிற ஒரு கால்நடை சந்தையில் ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் கிட்டத்தட்ட 3 கோடிக்கு மேலே ஆடுகள்லாம் வந்து விற்பனை ஆயிருக்கு. ஸோ எந்த ஒரு சந்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மதுரை மேலூர் சந்தை இருக்குல்ல, அங்கே வந்துட்டு இந்த பக்ரீத் பண்டிகை அது மட்டும் இல்லாமல் இந்த வீக்கெண்ட் வைபில் வந்து ஆடுகள்லாம் வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 கோடிக்கு மேலே ஆடுகள் வந்து விற்பனை ஆயிருக்கு. ஸோ கேட்கவே அவ்வளோ பிரம்மாண்டமாக வந்து இருந்தது. நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய நிறைய விஷயங்களை வந்து பேசலாம். உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய ட்ரெண்டிங்கான விஷயத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி 2 சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு யாருடைய ஒரு புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த கதையில் வர கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் கற்பனையாக இருந்தாலும் இந்த கதை ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லலாங்க. 2003 இந்த ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்கு. கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் எழுதும்போது ரொம்ப கனத்த இதயத்தோட எழுதுனதா அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாருங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தை கடைசி அத்தியாயம் படிக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சோகம் அவங்கள ஆட்கொள்ளும், பெரிய வருத்தத்துக்குள்ளார போவாங்க. வைகை அணை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது கட்டப்படுறப்ப பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன கிராம மக்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க வேற ஒரு இடத்துக்கு. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க நினச்சி பாருங்க. இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த ஃபேமிலியோட பையன் பேரன் அப்படின்னு வாழ்ந்த அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுடைய மனநிலையும் இருக்குங்க. இந்த கதையில் வர ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பெரிய தேவர். அந்த ஊர் பேர் வந்து கள்ளிப்பட்டி. அந்த பெரிய தேவரோட கதாபாத்திரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரமாக ஆயிருங்க இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறமா. அவருக்கு வராத கஷ்டங்களே இல்லை, தினமும் ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் அடுத்து என்ன, எப்படி ஒரு தன்னம்பிக்கையோடு போகலாம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரமாக இந்த பெரிய தேவர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இன்னும் சில கதாபாத்திரங்கள், அழகம்மா, முருக்காயி, முக்கராசு, மின்னலு, இந்த கதாபாத்திரங்கள்லாம் இந்த ஒரு கதையில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு கதை ஒரு சோகமான முடிவு கொண்டது, ஒரு சோகமான கதையும் கூட இந்த கதை. அப்படி இருந்தாலும் இந்த கதையை நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு புது ஃபீலிங்குக்குள்ளார நம்ம வந்து போவோம். என்னதான் ஒரு சோகமான ஒரு புத்தகமாக, சோகமான ஒரு கதையாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குங்க. இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறப்ப நிறைய பேர் வந்து நகரங்களில் வாழ்க்கை வாழ்கிறவங்களாக வந்து இருப்பாங்க. இந்த புத்தகத்தை அவங்க படிக்கும்போது ஒரு கிராமத்தில் அவங்க வாழ்ந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்து கிடைக்கும். கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கவிஞர் வைரமுத்து அவர்களோட கள்ளிக்காட்டு இதிகாசம்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஹே குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த்த பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: சோனா எஃப்எம் 107.8.
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, அதாவது உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு காமெடியா ஏதோ சம்பவம் பண்ணி மாட்டிருக்கீங்களா அப்படின்றதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியா வந்திருக்கு. ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட ரெண்டு பேர் வந்து கால் பண்ணி பேசியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நான் தாதகாப்பட்டியிலிருந்து ருக்மணி பாட்டி கால் பண்ணி அவங்க லைஃப்ல காமெடியா ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கலாம், அதை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டலாம். அதுக்கப்புறமா சதீசன் வந்து இன்னொரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அவருமே என்ன சொன்னாரு போட்டு கொடுத்த எல்லாம் காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க. அட குடிங்க அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு காமெடியா போய் அந்த விஷயம் வந்து மாறிடுமா? ஸோ இந்த மாதிரி தான் ருக்மணி பாட்டி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ருக்மணி பாட்டி சொன்ன மாதிரி நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா ஏன் வெயிட் பண்றீங்க? டக்குன்னு போனை எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787-7107-8 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. அதாவது உங்க லைஃப்ல உங்க ஃபேமிலியில ஏதாவது நீங்க வந்துட்டு பயங்கரமா காமெடி ஏதாவது பண்ணி மாட்டிருக்கீங்களா அப்படின்றதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாவே வந்திருக்கு. ஸோ நீங்களும் சொல்லுங்க, நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இப்போது நம்ம ஊரில் தான் வெயில் காலத்தில் அங்கங்கே வெயிலெலாம் வந்து அடிக்காமல் மழைலாம் பெஞ்சு லைட்டாக கிளைமேட் சில்லுன்னு இருக்குது. ஆனால் நார்த் இந்தியாவில் அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்டுங்க. கிரிக்கெட்டில் சதம் அடிக்கிற மாதிரி அங்கங்கே வெயிலோட தாக்கம் அப்படின்றது செஞ்சுரி நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த நிலையில் இப்படி இருக்கிற இந்த ஒரு வெயில் காலத்தில் ஒருத்தர் ஒரு விஷயம் பண்ணி அப்படியே சோஷியல் மீடியாவிலே செம்ம ட்ரெண்ட் ஆகிட்டாரு. ஸோ யார் அவர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ராஜஸ்தானில் டெசர்ட்லாம் இருந்திருக்குல்ல, அந்த டெசர்ட்டில் கிட்டத்தட்ட 130 செயற்கை குளங்களை உருவாக்கி அதில் வந்துட்டு அந்த அனிமல்ஸ்க்கெலாம் தண்ணி ஊற்றி வச்சு ஃபீட் பண்ணிட்டு இருக்கிறாரா. ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்ட்டு சமூக வலைத்தளங்கள்

இல்லை செம்ம பேசுபொருளாக போயிட்டு இருக்கு. நிஜமாலுமே அந்த மனசு தான் சார் கடவுள் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நாம இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டுல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப் போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி, போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏற்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அங்க வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏற்காடு வரதே ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும் போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பசுமையை காப்போம், வாழ்வை வளப்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
3: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மான்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
1: சோனா எஃப்எம் 107.8
5: இது வாலிப வயசு.
6: என்ன இது வாலிப வயசு?
7: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, அதாவது நீங்க வீட்டில் ஏதாவது ஒரு சம்பவம் காமெடியா பண்ணி மாட்டிருக்கீங்களா அப்படின்றதான் இன்னைக்கான கேள்வியா வந்து இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்கிட்ட சொல்லணும் அப்படின்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787707 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மாசிநாயக்கன்பட்டியிலேருந்து சதீசன் நான் கால் பண்ணி அவரோட லைஃப்பில் காமெடியாக ஒரு சம்பவம் வந்து நடந்ததா அதை நம்ம கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அவர் என்ன சொன்னார் அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டுடலாமா? என்னென்னா, நம்ம சதீசனா டிரைவராக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாரு. ஒரு நாள் என்னன்னுச்சு, அவரோட அம்மாவுக்கு கால் பண்ணி, அம்மா அம்மா நான் நாளைக்கு தான் வருவேன், நீ வந்துட்டு சாப்பிட்டு தூங்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கால் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அவர் என்ன நினச்சார் அப்படின்னா, நைட்டே போயிட்டு வீட்டில் அம்மாவை சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே போயிட்டு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு போல அப்படியே அசதியில் படுத்து தூங்கிட்டாரா. ஆனால் அடுத்த நாள் காலையில் அவங்க அம்மா வந்து இவரை எழுப்பி, என்னடா இன்னும் தூங்கிட்டு இருக்கே, எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸ் பண்ணுறாங்களா. ஸோ இந்த ஒரு சம்பவம் இப்போ ரீசெண்டாக நடந்தது, ரொம்ப காமெடியாக இருந்தது அப்படின்ற மாதிரி நம்ம சதீசனை வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ நீங்களும் நம்ம சதீசனா சொன்ன மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787707 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றது கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஓ, ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் இந்த ஒரு போஸ்ட் அப்படின்றது சம வைரலாக வந்து போயிட்டுருக்கு. அது என்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒரு டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டாவை பார்த்த உடனே என்னங்க சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க

நான் கண்ட காட்சி நிஜம்தானா அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ என்ன ஏது அப்படின்னு நம்ம கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது இப்போ வார வாரம் புது படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிற மாதிரி வார வாரம் ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா கண்டென்ட் கிரியேட்டர் புதுசு புதுசாக வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ சோஷியல் மீடியாவோட எண்ணிக்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே ஆயிடுச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். இதனால இப்போது ஒரு சில

வீடியோ என்ன அப்படின்றத ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த வீடியோ எவ்வளோ திரும்ப வியூஸ் போயிருக்கு, கிட்டத்தட்ட 16.94 பில்லியன் வியூஸ் வந்து போயிருக்கு. என்னங்க அந்த வீடியோவில் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா தான் வந்து தெரியுது. பேபி ஷார்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டான்ஸ் வீடியோ தான், 16.94 பில்லியன் வியூஸ் வந்து போயிருக்கு. என்னங்க சொல்கிறீங்க, வாட் இஸ் திஸ் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப நிகழ்ச்சியெல்லாம் நிறைய பேசலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: கண் பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7030366633330.

0: என்ன பிரியா, எப்பயுமே நோட்டீஸ் போர்டுல கிரிக்கெட் வாலிபால் காம்படிஷன் பத்தி தான் போடுவாங்க, இப்ப குக்கிங் காம்படிஷன் பத்தி போட்டிருக்காங்க.
1: எனக்கும் அதுக்கும் ரொம்ப தூரம் பா, நம்ம போய் என்ன பண்ண போறோம்?
0: அது உனக்கு, எனக்கு இல்ல.
1: ஏ ஆமா இல்ல, நீ கலந்துக்கலாம்.
0: சரி, எங்க எப்ப நடக்குது? பிரியா, PAS ஈவென்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும் இந்த இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் 2026 May 27 புதன்கிழமை நம்ம சோனா காலேஜ் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா காக்கா பாளையத்துல தான் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 3000 ரூபாய், செகண்ட் பிரைஸ் 2000 ரூபாய், தேர்ட் பிரைஸ் 1000 ரூபாயா. இந்த காம்படிஷன்ல ரெஜிஸ்டர் பண்றதுக்கு 7010535989 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கணுமா. அது மட்டும் இல்லாம இந்த ஈவெண்ட்டுக்கு சோனா FM தான் ரேடியோ பார்ட்னரா இருக்காங்க. சூப்பர், சென்று வா ஸ்வேதா, வென்று வா.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா எப்படி?
1: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்கு

0: தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
1: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: இவ்வளோ நேரம் சோஷியல் மீடியாவில் என்னென்ன விஷயங்கள்லாம் செம ட்ரெண்டாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம். இப்போ இதை தாண்டி சோஷியல் மீடியா கிரியேட்டரோட பேச போகிறோம். இன்றைக்கி நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, துறையூர்லேருந்து நம்ம கோகுல் பிரதர் தான் வந்து இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ இவரோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? இவர் வந்துட்டு துறையூர் பசங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேஜை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்துட்டு. கோகுல் பிரதர், நீங்கள் உங்களோட ஸ்டடீஸையும் பார்த்துக்கிறீங்க, அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் ஜேர்னியும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இப்போ ஒரு சில வீட்டில் வந்து புரிஞ்சுப்பாங்க இதில் வந்துட்டு ரெவன்யூ பண்ணலாம் இல்லைன்னா அமௌண்ட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வீட்டில் புரிஞ்சுப்பாங்க. ஆனால் நிறைய பேர் வீட்டில் வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க இந்த இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது அப்படின்னே வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸ்டார்டிங்கில் நீங்கள் சோஷியல் மீடியா பேஜ்லாம் ரன் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கான சப்போர்ட் எப்படி பிரதர் இருந்தது? உங்கள் வீட்டில் சப்போர்ட் பண்ணாங்களா இல்லை என்ன சொன்னாங்க?
6: சோஷியல் மீடியா கிரியேட்டர் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து என்னோட வீட்லேயும் சரி என் ஃப்ரெண்ட் வீட்லேயுமே சரி எதிர்ப்பு தான் வந்து. எதுக்காகனா இது ஒரு புதுசா இருக்கு, இதெல்லாம் யாரு போய் பண்ணுவா, இது தேவையா, இது உட்காந்து படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு. அப்ப காலேஜ் தான் படிச்சுட்டு இருந்தோம் ஸ்டார்ட் பண்ணும்போது. சோ இதை இதை பார்த்துட்டு உன்னோட காலேஜ் வந்து எக்ஸாம்ஸ்ல கோட்டை விட்டுறாத, அரியர் விழுந்துட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி பயம் இருந்தது. அண்ட் தென் வந்து இந்த ஃபீல்டை பத்தின நாலேஜ் அவங்களுக்கு இல்லை பேசிக்கலி சொல்ல போனா, ஏன்னா அவங்க கையில அப்போதைக்கு ஸ்மார்ட் போன்ஸ் எதுவும் இல்லை. ஸோ வந்து இது வந்து ஏன் போயிட்டு இதை சூஸ் பண்ணணும், உனக்கு பெட்டராக நீ போய் உட்காந்து வேற ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம்ல, ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுற மாதிரி ஏதாவது ஜாவா சி ப்ளஸ் ஏதாவது கோர்ஸ் படிக்கலாம்ல அப்படின்றது தான் அவங்க ஐடியாவாக இருந்தது. பட் அதை எதிர்ப்புகளை தாண்டியுமே நாங்கள் பண்ணோம். எதுக்காக அப்படின்னா என்னோட பேஜில் வந்து மோர் தென் ஒரு 530 போஸ்ட் இருக்கும். அதில் கண்டென்ட் வீடியோஸ்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு 200 இருக்கும். அதில் மேக்ஸிமம் 150 வீடியோஸ் ஃப்ரீ ப்ரொமோஷன்ஸ் தான்.
5: சூப்பர் பிரதர். எல்லா சோஷியல் மீடியா கிரியேட்டரும் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, ஆனால் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கீங்க. நிஜமாலுமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அப்ளாஸ் பிரதர். ஏன் அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சோஷியல் மீடியாக்குள்ளே வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ்லாம் வந்து இருக்கும். அதாவது ஃபேமிலி சைட்லேருந்து நிறைய ப்ரெஷர்ஸ் வந்துருக்கும். அது மட்டும் இல்லாமல் அமௌண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்குள்ளேயே வந்துட்டு ஒரு மாதிரியான டிமோட்டிவேட் தான் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற டைம்லையுமே நீங்கள் நிறைய பேருக்கு ஃப்ரீ ப்ரொமோஷன்ஸ்லாம் வந்து பண்ணி கொடுத்துருக்கீங்க, அதுவுமே கேட்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரெகுலராக பண்ணுங்கள் பிரதர். ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிபவேச நிகழ்ச்சியில் நம்ம கோகுல் பிரதர் கிட்ட நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துகிட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிபவேச நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: கவி ஏற்காட்டுல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிச்சிட்டாங்க, போறோம் என்ஜாய் பண்றோம்.
1: போறதெல்லாம் சரிதான், ஆனா முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிளாஸ்டிக் எடுத்துட்டு போகவே கூடாது.
0: அது எப்படி முடியும்? ஹில் ஸ்டேஷன் போறப்போ வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ் பாக்கெட் எல்லாம் எடுத்துட்டு தானே போவோம்.
1: நீ சொல்றது கரெக்ட் தான் ஸ்ரீஷா, ஆனா அதே பிளாஸ்டிக் அங்க இருக்கிற இயற்கையையும் விலங்குகளையும் பாதிக்கும். அதனால கிளாத் பேக், ஸ்டீல் பாட்டில் மாதிரி ரீயூசபிள் பொருட்களை யூஸ் பண்ணலாம்.
2: இயற்கை மனிதனுக்கு கிடைத்த வரம், அதன் அழகை கண்களுக்கு விருந்தாக்கி மகிழ்வோம். பிளாஸ்டிக் தவிர்த்து இயற்கையை செழித்து வளர செய்வோம்.

0: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம இவ்வளோ நேரம் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேசினோம். இப்போது நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கூட சோஷியல் மீடியா கிரியேட்டர் நம்ம கோகுல் ப்ரோ வந்து இணைஞ்சிருக்கிறாரு. என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? கோகுல் ப்ரோ, நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்க்கு எது மெயினாக வருதோ இல்லையோ, கண்டிப்பாக அந்த நெகட்டிவிட்டிஸ் அப்படின்றது கண்டிப்பாக வந்துட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உங்களோட ஃபேமிலியிலையும் பெருசாக சப்போர்ட் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் கண்டென்ட் ஓரியன்டாக ஒரு சில நெகட்டிவிட்டிஸ்லாம் வந்தது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்த்தீங்க, அதை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணீங்க?
1: பிரதர், அதாவது வந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்தது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படின்ற போயிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபுல் ஃபோக்கஸும் அதில் இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம பாஸ் ஆக முடியும் அப்படின்ற ஒரு உண்மை அதுதான். வேற எதுலையுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ வந்து என்னோட ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்னாச்சு அப்படின்னா, ஒரு கேப் ஒன்று நான் அந்த ஃபீல்டில் விட்டது தான்.
0: ஐ மீன், இந்த சோஷியல் மீடியா ஜேர்னியில் கேப்

0: சொல்றீங்களா,
1: இந்த சோசியல் மீடியா கிரியேட்டர் ஃபீல்ட்ல ஒரு கேப் நான் ஒன்னு விட்டுட்டேன். ஒரு 2022 இருந்து ஒரு 24 வரைக்கும் ஒரு 2 இயர்ஸ் கேப் நான் விட்டுட்டேன். விட்டுட்டு அதுக்கப்புறமா சரி ஓகே, இப்ப 2 இயர்ஸ் நம்ம ட்ரை பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு புதுசா எதுவும் கிடையாது, ரிவிஷன் பண்றதை கரெக்டா பண்ணிட்டு எக்ஸாம் கரெக்டா பண்ணாலே நம்ம பாஸ் ஆயிடலாம். ஸோ இதுக்கப்புறம் ஃபுல் டைம் இதுல படிக்க வேண்டாம், ஒரு சைட் பிசினஸ் ஒன்று இருக்கணும், அது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல்டாகவும் இருக்கணும், நாட் ஓன்லி ஃபார் மேக்கிங் மணி, ஒரு சோசியல் சர்வீஸாகவும் இருக்கட்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் நான் அந்த பேஜ் இதை ஆரம்பித்தேன். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பேஜோட ஃபாலோவர்ஸ் வந்து 3000 ஸ்டார்ட் பண்ணேன். இந்த 25 நவம்பரில் இருந்தது 1000 இன்ஸ்டாகிராமில். என் ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே யூடியூப்ல தான் இருந்தது ரீசெண்ட் இயர்ஸில் ஃபுல்லாகவே. நான் வந்து இப்போ இந்த இன்ஸ்டாகிராம்ன்ற கம்யூனிட்டியை வந்து ஜஸ்ட் ஒரு போஸ்ட் போடுறது, அதுக்கப்புறம் அங்கே போஸ்ட் போட்டால் இதில் ஸ்டோரி வச்சு மென்ஷன் பண்ணுறது, யூடியூப் லிங்க், அதுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணேன். அண்ட் தென் 3000 ஃபாலோவர்ஸில் ஆரம்பித்தது 25 நவம்பரில். அது வந்து 30 days 30 spots சேலஞ்ச் அப்படின்ற புது புது விஷயங்களை நிறைய ட்ரை பண்ணும்போது இன்றைக்கி வந்து ஒரு 6 மந்த்ஸ்லேயே எனக்கு இப்போ 30,000 வந்து இருக்குது பிரதர்.
0: சூப்பர் சூப்பர் பிரதர். இப்போ கூகுள் ப்ரோக்கிட்டேருந்து புதுசாக வர சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ் என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் கன்சிஸ்டன்சியாக வீடியோஸ்லாம் மேக் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபாலோவர்ஸ் அப்படின்றவங்க கண்டிப்பாக க்ரோ ஆகுங்க. ஸோ நீங்கள் என்றைக்குமே உங்களோட கன்சிஸ்டன்சியை மட்டும் விட்டுறாதீங்க. ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேசணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தல, அந்த கேள்விக்கு தாதகா பாட்டிலேருந்து ருக்மணி பாட்டி, அதுக்கப்புறமா மாசனாங்கம்பட்டிலேருந்து சதீசனெல்லாம் கால் பண்ணி அவங்க லைஃப்பில் நடந்த காமெடியான விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டாங்க. அதுவுமே கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இங்கிருந்து இப்போது நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால் நான் உங்ககிட்ட டாடா போய் சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களோட வேறு ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம் கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
1: சோனா எஃப்எம் வானொலியின் கதை நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்காக ஆதவனின் தற்கொலை என்ற சிறுகதையோடு நான் வந்திருக்கிறேன். கதவு டொக் டொக் டொக்குன்னு தட்டுற சத்தம் கேட்குது. ரகு தூங்கிட்டு இருக்கான், தூக்கம் கலைஞ்சிருச்சு, இருந்தாலும் எழுந்திருக்க மனசு இல்லை. அம்மா வீட்டில் தான் இருப்பாங்க. சரி, அம்மா திறக்கட்டும், யார் வந்தால் என்ன அப்படின்னு அப்படியே படுத்துக்கிட்டு யோஜனை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். மறுபடியும் படபடபடன்னு கதவு தட்டுற சத்தம். அம்மா போய் திறக்க காணோம். சரி, அவனே எழுந்து சோம்பல் முறிச்சு போய் கதவை திறந்தா அவனுடைய தங்கச்சி அகிலான்னு பேர். இப்போ பரீட்சை நடந்துகிட்டு இருக்கிறதுனால இப்போ அரை நாள் தான், போய் பரீட்சை எழுதி முடிச்சுட்டா வந்துடலாம், சாயந்தரம் வரைக்கும் இருக்கணுங்கிறது இல்லை. அதனால் நேரமே வந்துடுறது வழக்கம். இப்போது சவதான் வந்திருந்தா. திறந்துட்டு போய் முகம் கழுவிக்கிட்டு ரேடியோவை ஆன் பண்ணான். அதில் ஏதோ கரகரகரன்னு சத்தம் வந்தது. பாத்ரூமில் போய் தண்ணியை திறந்து விட்டான் ரகு. தண்ணி சத்தம், ரேடியோ கரகரப்பு ஒரு மாதிரியாக இருந்தது. சரி, போயிட்டு ரேடியோவை கொஞ்சம் சரியாக டியூன் பண்ணி வச்சுட்டு அதில் ஒரு சினிமா பாட்டு வந்தது, அதை கேட்டுக்கிட்டே உள்ளே வந்துட்டான். குளிச்சுட்டு சமையல் கட்டு பக்கம் போனான். அங்கே தங்கச்சியும் அம்மாவும் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதில் ரொம்ப பாவம், இப்படி நடந்துருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது யாருக்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தில் போய் ரகு கேட்டான், என்ன ஆச்சு யாருக்கு அப்படின்னு. எங்கள் ஸ்கூல் பொண்ணு ஒன்று அவள் தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படின்னு அவன் தங்கச்சி சொன்னான். ஐயோ, ஏன் இந்த வயசில் அப்படின்னா, அது என்னவோ வீட்டில் என்ன பிரச்சனையோ, பாத்ரூமில் போய் மண்ணெண்ணெயை ஊற்றி பொருத்திக்கிட்டா, செத்துட்டா. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகும்போது கொஞ்சம் உயிர் இருந்ததுனாங்க, அப்புறமா இறந்துட்டா ஒரு நாள் கழித்து. அதுதான் இன்றைக்கி ஸ்கூலில் இதே பேச்சு அப்படின்னு அவன் சொன்னான். இவனுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. நம்ம தங்கச்சி வயசில் இருக்கிற ஒரு பொண்ணு இப்படி இறந்துட்டாலே அப்படின்னு

என் பேர் ராஜமாணிக்கம், ஊர் வழுது சுரமங்கலம், சேலம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன்.

0: குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர்லாம் வருவாங்களா?
2: சமுதாய வானொலியில் கதை நேரம்.
3: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரை சேர்ந்த தமிழாசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: என்னதான் காரணம் அப்படின்னு அவன் கேட்டான். அதுக்கு தங்கச்சி சொன்னான், அவங்க சித்தி ரொம்ப கொடுமை பண்ணாங்களாம், எல்லா வேலையும் இந்த பிள்ளையை தான் செய்ய சொல்லுவாங்களாம், ஆனால் வெளியில் வந்து அவங்க தான் வேலை செய்கிற மாதிரி காட்டிக்குவாங்களாம், இந்த பொண்ணு யார்கிட்டையும் சொல்கிறதில்ல, சாப்பாடும் சரியாக போட மாட்டாங்களாம், இது துணி துவைச்சு வச்சதுன்னா காய போடுறது வெளியில் அவங்க போடுவாங்களாம், பார்க்குறவங்களாம் இவங்க தான் துணி துவைக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிற மாதிரி நடந்துக்குவாங்களாம். இப்படி ஒவ்வொன்றுமே வெளியில் இவங்க செய்கிற மாதிரி காட்டிக்குவாங்க, ஆனால் இந்த பொண்ணு தான் வேலை பார்ப்பா. பரீட்சைக்கே படிக்க விடுறது இல்லையாமே, படிச்சுக்கிட்டு இருந்தா படித்து என்ன கலெக்டர் ஆகிற, போய் வேலையை பாரு அப்படி சொல்லுவாங்களாம். அவங்க அப்பாவும் அவங்க சித்தி எடுத்து பேசுறது இல்லையா, அதனால பொறுத்து பார்த்துட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டா அப்படின்னு பொண்ணு தற்கொலை பண்ண அந்த கதையை அப்படியே சொன்னான். சம்பவங்களை வரிசையாக சொன்னான். ரகுவுக்கு மனசே தாங்கலை, என்னடா இது, வாழ வேண்டிய பொண்ணு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அவனுடைய தங்கச்சி தான் அவனுக்கு ஞாபகத்தில் வந்தான். இன்னமும் அவளே போய் பொருத்திக்கிற மாதிரியும் அவ வந்துட்ட மாதிரியும் ஒரு பச்சாதாபம் அவனுக்குள்ளே ஏற்பட்டுருச்சு. அப்புறம் வெளியில் போனான், மனசு சரியில்லை, வானத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தான். அங்கே நிலா நட்சத்திரம் அப்படின்னு மாலை நேரம் எல்லாம் வர ஆரம்பிச்சது. இந்நேரம் நட்சத்திரமாக இருப்பாளா அப்படின்னு நினச்சிக்கிட்டான். அங்கே போனால் ரொம்ப அன்பாக நடத்துவாங்களோ மேலையெல்லாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டான். சரி, என்ன இருந்தாலும் வாழ வேண்டிய வயசு, இன்னும் எவ்வளவோ பார்க்கணும், இப்படி ஆகிட்டியே அப்படின்னு நினச்சிக்கிட்டு. வழக்கமாக அவன் அந்த சாயந்தர நேரத்தில் நண்பர்களோட போய் காப்பி குடிப்பான், கொஞ்சம் சிகரெட் பழக்கமும் உண்டு. இவன் ஒரு என்ஜினியர் முடித்த ஆள், பட்டதாரி, வேலைக்கு இன்னும் போகலை. அவங்க அப்பா வந்து இவனை ஏதாவது வேலைக்கு போடான்னு தான் சொல்லுவார், ஆனால் அப்படியே இருக்கான், நல்ல ஒரு வேலையாக கிடைக்கணும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கான். இப்போ காப்பி கடைக்கு போனால் அங்கே ரெண்டு பேர் ஏற்கனவே அவங்க நண்பர்கள் வந்து உட்காந்துருந்தாங்க. மற்றவங்களாம் எங்கடா இருக்கு அப்படின்னு ஒருத்தன் கேட்டான். வருவாங்கடா, நான் யாரையும் பார்க்கல அப்படின்னு ஏதோ ஒரு வெறுத்து போன மாதிரி பேசினான். என்ன ஆச்சு இன்னைக்கு ரகுக்கு, ஒரே டல்லாக இருக்கான், அப்செட்டாக இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. ஆ, அவன் சரியாயிடுவான், அடிக்கடி இப்படி தானே அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டுல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப் போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி, போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏற்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அங்க வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏற்காடு வரதே ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும் போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பசுமை பாதுகாப்பே உலகின் அடித்தளம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: ஏய் அபி, என்ன பிடி பீரியட்ல பண்ண வேண்டியதெல்லாம் இங்க பண்ணிட்டு இருக்க?
3: என்னது பிடி பீரியடா? ஹே சிவா, நான் உலக சாதனைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்.
2: நீயா? சாதனையா?
3: அட சிவா, வர 29 தேதி பரதநாட்டிய உலக சாதனை நிகழ்வு பஞ்சபூத ஸ்தலம் அப்படிங்கிற இந்த ஈவென்ட் நடக்க போகுது. இங்க 30 நிமிஷத்துக்கு இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துகிட்டு சாதனை பண்ணலாம்னு இருக்கேன்.
2: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
3: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம்.

0: கீழ் கைலாஷ் மன்சரோவர் சைனிக் ஸ்கூல்ல நடக்கிற இந்த இவெண்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம்.
2: கதை நேரம்
3: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: அப்புறம் ஒவ்வொருத்தரும் அப்படியே வந்தாங்க. வந்ததும் ஒரு ஆளுக்கு ஒரு சிகரெட் எடுத்தாங்க. ஒருத்தன் பத்து வச்சு இவனுக்கு ஒன்று கொடுத்தான். இல்லைடா எனக்கு வேணாம் அப்படின்னா, ஏண்டா இல்லை என்னவோ எனக்கு பிடிக்கல, ஒன்றும் பிடிக்கல அப்படின்னா, ஏய் பாரு வர்றதே இதுக்கு தான், அப்புறம் வந்துட்டு அது வேணாம் இது வேணான்னா அப்புறம் எதுக்கு வரணும் சொல்லு, வீட்லேயே இருந்திருக்கலாம்ல அப்படின்னு அவன் ஒரு நண்பன் கேட்டான். இப்படி இல்லைடா மனசு சரியில்லை அப்படின்னா, சும்மா மனசில் என்ன தான் இருக்குது சொல்லி தொலைய அப்படின்னு ஒருத்தன் கேட்டான். அப்போ தான் இந்த கதையை சொல்ல ஆரம்பித்தான். இந்த மாதிரி பொண்ணு இறந்துருச்சு அப்படின்னு அவளுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னென்ன நினைச்சாலும் இறக்கும்போது இப்போ நம்மளால் ஒரு சின்ன தீயை கூட பொறுத்துக்க முடியல. அந்த பொண்ணு எப்படியெல்லாம் துடிச்சிருப்பா, அப்போ கை விரல்கள் நகம் கண்கள்லாம் எரியும் போது என்ன நினச்சிருப்பா அப்படின்னு அவன் விலாவரியாக அதை பேசினான். அவங்க எல்லோரும் இவன் அளவுக்கு உணர்ச்சி வசப்படுற மாதிரி தெரியல, ஏதோ ஒரு சொரணை இல்லாமல் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆ அப்படியா, ஆமாம்மா கஷ்டம்தான், என்ன பண்ணுறது அப்படின்னு. சரி ரகுவுக்கு என்னென்னா, நாம் இவங்களுடைய சந்தோஷமான நேரத்தை வீணடிக்கிறோமோ, இந்த ஒரு துன்பமான சம்பவத்தை சொல்லி அவங்க மனசுலேயும் இருக்கிற சந்தோஷத்தை நம்ம இல்லாமல் பண்ணுறோமோ அப்படின்னு ஒரு எண்ணமும் வந்தது. சரிடா நான் எதுவும் சொல்லலை அப்படின்னா, அப்படி இல்லைடா ரகு அப்படின்னு ஒருத்தர் ஆரம்பித்தான். அதாவது இது உலகத்தில் அங்கங்கே நடக்கிற விஷயங்கள், அதை நீயும் தடுக்க முடியாது நானும் தடுக்க முடியாது யாருமே தடுக்க முடியாது. நாம் இதை தெரிஞ்சுக்கலாம், கொஞ்சம் வருத்தப்படலாம், அவ்வளோதான், நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவன் சொன்னான். சரி அவனுக்கும் அவன் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது, இதுக்கு வருத்தப்படுறத தவிர நம்மளால் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு அவனும் மனசுக்குள்ளே நினச்சான். இருந்தாலும் ஏன் என்ன அளவுக்கு இவங்களுக்கு அந்த வருத்தமோ ஒரு உணர்வோ வரமாட்டேங்குது, எப்படி சாதாரணமாக அதை எடுத்துக்கிறாங்க. எல்லாமே அவங்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு வேலைக்கு போகிறவங்க. ஒரு தனியார் கம்பெனிக்கு போகிறவன் ஒருத்தன் இருக்கான், ப்ரைவேட் கம்பெனிக்கு போகிறவன் ஒருத்தன் இருக்கான், ஒரு ஃபைனான்ஷியல் ஒர்க் பண்ணுறவன் இருக்கிறான். இப்படி ஆளாளுக்கு எல்லாருமே போகிறாங்க. வேலையின் மீது ஏற்படக்கூடிய சலிப்பு, ஒரு அந்த வேலை வந்து உலகத்தையே சலிப்படைய வச்சிருச்சா, இப்படி எதிர் நடக்கக்கூடிய விஷயங்கள் மேலே பெரிதான ஒரு கருத்தோ அபிமானமோ இல்லாமல் அப்படி ஒரு செய்தி மாதிரி கேட்குற மாதிரி மனநிலைக்கு வந்துட்டாங்களோ அப்படின்னு இவன் நினைக்கிறான்.

0: மலைப்பகுதியில் வசிக்கும் வன விலங்குகளை துன்புறுத்தாமல் இயற்கையை கண்குளிர கண்டு ரசிப்போம். வனங்களை வளர்ப்போம், உலகை காப்போம்.
1: பொது நலன் கருதி வெளியிடுவோர் சோனா FM 107.8.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணுல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம்.
4: கதை நேரம்.
5: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரை சேர்ந்த தமிழாசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
6: ஒருவேளை நானும் வேலைக்கு போயிட்டேன்னா இப்படிதான் மாறிடுவனும் அப்படின்னு நினைக்கிறான். அதுல ஒரு நண்பன் சினிமா டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு, அது முடியாம வேற ஒரு பிரைவேட் கம்பெனியில வேலை செஞ்சிட்டு இருக்கிறவன். அவன் உடனே, டே அருமையான சப்ஜெக்ட்ரா, இந்த கதையை அப்படியே சினிமாவை எடுத்தால் நல்லா ஓடும் அப்படின்னா. இன்னொருத்தன், டே தற்கொலை பண்ணிக்கிறது, சித்தி கொடுமை, இதெல்லாம் பழைய டைப்டா, சித்தி கொடுமையெல்லாம் இன்றைக்கி யார் பார்க்க போகிறாங்க அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். ஆமாம்மா, அது கொஞ்சம் பழைய டைப்பான விஷயந்தான். ஸோ அதுக்கு பதிலாக வேறு எதையாவது சொல்லி அந்த தற்கொலையை நாம் படமாக பண்ணலாமே அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். இவனுக்கு ரகுவுக்கு கொஞ்சம் வெறுப்பாக தான் இருந்தது. என்ன இதில் இவங்க இப்படி போகிறாங்க, அந்த வருத்தம் படுவாங்கன்னு பார்த்தா ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்களே அப்படின்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. சரி கிளம்பலாம்டா அப்படின்னு சொன்னான். சரி எல்லாருமே சரிடா போகலாம், ரொம்ப லேட் பண்ண வேண்டாம், ஆள் ஆளுக்கு வேலை இருக்குது. ரகு, உனக்கு மட்டும் என்ன அவசரம், உனக்கு என்ன, நீயே அவசரப்படுற அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அதாவது நீ வேலை வெட்டியாக போகிற, வீட்டோடு இருக்கிறவன் தானேங்கிற மாதிரி அந்த இது இருந்தது. அது கொஞ்சம் மனசு வலிக்கிற மாதிரி இருந்தது. சரி பரவாயில்ல, இன்னைக்கு இருக்கிற மனநிலையில் அதெல்லாம் சிந்திக்கிற அளவுக்கு அவனுக்கு நேரம் இல்லை, இங்கேருந்து கிளம்புனா நல்லா இருக்கும் அப்படின்னு கிளம்பிட்டான். எல்லாரும் ஆளாளுக்கு கிளம்பி போயிட்டாங்க. வர்ற வழியில் எல்லாம் மரங்கள்லாம் அப்படியே இருந்தது. கொஞ்சம் இருட்டின நேரம் தான். கீழே சருகுகள்லாம் அப்படியே

போட்டிருந்துச்சு. சருகுகளை பார்த்தான், இறைவன் மீது ஒரு வருத்தம், நீ மரத்துக்கு மட்டும் சருக கீழே உதிர்க்கிற, ஆனால் எங்கெல்லாம் அந்த பொண்ணு வாழ வேண்டிய வயசில் ஒரு பயிர் மாதிரி, இளம் பயிர் மாதிரி அவளை நீ கொண்டுட்டியே அப்படின்னு மனசார அந்த மனசுக்குள்ள கடவுளை பார்த்து கேட்குறான், ஏன் இப்படி பண்ணுற, மரத்துக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா அப்படின்னு கேட்குறான். தன் தங்கச்சியோட பாடப்புத்தகத்தில் தீப்பெட்டி சிறுமி அப்படின்னு ஒரு கதை இருக்கும், அதை அவன் படிச்சிருக்கிறான். அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு பெண் அனாதையாக இருப்பா, அவள் தீப்பெட்டி தொழிற்சாலையில் வேலை செய்கிறவ. அவள் ஒரு நாள் ரோட்டுக்கு வெளியில் வந்தா, வீட்டிலேருந்து வெளியில் வந்தா, கையில் ஒரு தீப்பெட்டி வச்சுருந்தா. அவள் அந்த ஒரு தீக்குச்சியை பொருத்தி இப்படி பார்த்தா, அந்த தீக்குச்சி ஒவ்வொரு தீக்குச்சியை பொருத்தும் போதும் அவளுடைய உடல் வேறு வேறு விதமாக தெரியும். அதாவது புது ட்ரெஸ் போட்டிருக்கிற மாதிரி. இன்னொரு தீக்குச்சியை கொளுத்தி பார்த்தான்னா இன்னொரு விதமான ட்ரெஸ்ஸு, தங்க நகை அலங்காரம், புதுசு புதுசாக ஒவ்வொரு தீக்குச்சியும் அவளை காட்டினது. அதை ரொம்ப அவள் மகிழ்ச்சி அடைஞ்சா. காலையில் அந்த பொண்ணை இறந்து கிடந்தா அந்த ரோட்டில். அவளை சுற்றிலையும் தீக்குச்சிகள், எரிந்த தீக்குச்சிகள் அணைந்து போய் கிடந்தன. ஆனால் அவளுடைய கனவுகளை பற்றி யாருக்கும் தெரியாது, அவள் இறந்தது மட்டும் எல்லாத்துக்கும் தெரியும். ஒருவேளை அந்த பொண்ணுமே தான் எரியும் போது விதவிதமான கனவுகளை கண்டிருப்பாளா, எரிஞ்சவளுக்கு தான் தெரியும், பார்க்குறவங்களுக்கு அது ஒரு தற்கொலை தான், அவள் எதுக்காக தற்கொலை பண்ணிட்டா, ஒருவேளை அதில் அவளுக்கு இன்பம் இருந்திருக்குமா, தற்கொலைங்கிறது ஒரு தைரியமான விஷயமா கோழைத்தனமான விஷயமா அப்படின்னு அவன் மனசுக்குள்ளேயே சில கேள்விகளை கேட்டுக்கிட்டே அப்படியே வீடு வரைக்கும் நடந்து வந்துட்டு இருக்கான்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ். ஷக்கலக்க குட்டீஸ்
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம்.
3: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: வீட்டுக்கு வந்ததும் அவங்க அப்பா வீட்டில் இருந்தாரு. அவங்க அப்பாவும் அவன் தங்கச்சியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டதும் அந்த தற்கொலை பற்றி தான். அவள் ஸ்கூல்லப்பா அப்படின்னு ஆரம்பித்து அந்த கதையை சொல்லிக்கிட்டு இருந்தா. இவனுக்கு அதன் மீது ஒரு பிடிப்பு இருந்தது. அது அதனுடைய இன்னும் சில பகுதிகளையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அப்புறம் இவன் கேட்டான். அப்புறம் என்ன பண்ணாங்க இன்னைக்கு, பரீட்சை நடந்துக்கு நடக்குது இல்லையா அப்படின்னா, ஆமாம் பரீட்சை தான். சரி, அந்த பொண்ணோட நாற்காலி இன்றைக்கி காலியாக தானே இருந்திருக்கோம், அது மட்டும் தனியாக இருந்திருக்கோம் இல்லையா, மற்ற எல்லாரும் உட்காந்துருப்பீங்க, அந்த நாற்காலி மட்டும் காலியாக இருந்திருக்கோம் அப்படின்னு கேட்டான். இல்லை இல்லை, அந்த நாற்காலி எடுத்து ஓரமாக போட்டுட்டு இருக்கிறதையெல்லாம் நெருக்கி போட்டு ஒரு வரிசைப்படுத்திட்டாங்க காலி இல்லாமல் அப்படின்னு சொன்னான். இவனுக்கு கொஞ்சம் சப்புன்னு போயிட்டது. இவ்வளோதானா, அவள் உட்காந்த இடத்துக்கு அவ்வளோதான் மரியாதையா அப்படின்னா, சரி உலக நீதி அதுதானே, இல்லாததை நினச்சி வருத்தப்படுறதுக்கு இருக்கிறத சரி பண்ணி போகணுங்கிறது அது நியாயம்தானே, அதுதான் செஞ்சுருக்காங்க, நம்ம அவங்கள குறையாக நினைக்க முடியாது அப்படின்னு மனசை கொஞ்சம் தேர்த்திக்கிட்டான். ஈவன் ஓவியன் ஆகணும்னு தான் நினச்சான் ஒரு 15 வயசில். அதுக்கு முன்னாடி டிரைவர் ஆகணும்னு நினச்சான். அப்புறம் அதுக்கு முன்னாடி இன்னொரு ஏதோ, ஒவ்வொருத்தரை பார்க்கும்போதும் ஒவ்வொரு எண்ணம் வரும் அவனுக்கு. கடைசியாக அவன் ஒரு பருவ வயதில் இருக்கும்போது ஒரு ஓவியரை பார்த்தான், சொந்தக்காரங்க தான் அவங்க. அவர் சொன்னார், உனக்கு படம் நல்லா வருது வரையிடா அப்படின்னு. ஸோ அதுதான் அவனுடைய இறுதி ஆசையாக இருந்தது. கடைசியாக அவன் முடிவு பண்ணது அதுதான். ஆனால் அவங்க அப்பா வந்து ஒத்துக்கலை, நீ வந்து இன்ஜினியரிங் படி அப்படின்ட்டாரு. இப்போ இன்ஜினியரிங் படித்தான், நான் வேலைக்கு போக முடியல. இப்போ அவனுக்குள்ளே என்னென்னா, என்னுடைய எண்ணம் வேறு சிந்தனை வேறு, அதையெல்லாம் கொண்டுட்டு தானே நான் இன்ஜினியர் படிக்க வந்தேன். அப்போ இதுவும் ஒரு தற்கொலை தான். நம்ம எண்ணங்களை கொள்ளுவதுமே ஒரு தற்கொலை தானே. நாள்தோறும் ஏதாவது நமக்கு பிடிச்சதை செய்யாமல் பிடிக்காத செஞ்சுக்கிட்டு இருக்கிறது கூட இந்த ஆசையை கொலை பண்ணுற மாதிரி தானே, நாமளே பண்ணுறதுனால அது தற்கொலைக்கு சமந்தானே அப்படின்னு அவனுக்குள்ளேயே சொல்லிக்கிறான். அவனுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கவே பிடிக்கலை, நெஞ்செல்லாம் படபடன்னு வருது, தலையெல்லாம் சம்மட்டையில் அடிக்கிற மாதிரி இருக்குது. வெளியில் போய் நின்றுக்கிட்டான், வானத்தை பார்த்தான். அந்த நட்சத்திரத்தில் ஒன்று வந்து அந்த பொண்ணு மாதிரியே அவனுக்கு தெரிஞ்சது. ஆமாம், அவன் நட்சத்திரமாயிட்டா அப்படின்னு அவனுக்குள்ளேயே அவன் சொல்லிக்கிட்டான். இப்போ எல்லாருமே தினசரி தற்கொலை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, அவள் முழுசாக பண்ணிக்கிட்டா, நாமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்கோம். நம்முடைய ஆசைகளை நினச்சதே செய்ய முடியாமல் மனசுக்குள்ள அழுத்தங்களோடு வாழ்ந்துட்டு இருக்கிறத பார்க்கும்போது, உணர்வுகளை கொள்கிற நாம் தினசரி தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கு தான் சமம். நாம் தற்கொலை செஞ்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அவள் தற்கொலை செஞ்சு செத்து போயிட்டா, அவ்வளோதான் வித்தியாசம் அப்படின்ட்டு ஒரு மனநிறைவு கொள்ளுகிறான். வாழ்க்கைன்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு. இப்படியாக இந்த சிறுகதை நிறைவு பெறுகிறது. தற்கொலை என்ற இந்த சிறுகதையின் மூலம் ஆதவன் நமக்கு சொல்ல வரும் செய்தி என்ன என்று பார்த்தால், அதாவது உணர்வுகளை கொள்ளுவதும் தற்கொலை தான். உணர்வுகளை கொன்று பிடிக்காத ஒரு வாழ்க்கையை வாழ்றது அது இறந்து போன மாதிரி தான். அந்த வாழ்க்கை என்பது ஒரு இறந்து போன போயிட்டு மறுபடியும் ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி தான். அதனால பிடிச்ச வாழ்க்கையை வாழ்றது தான் வாழ்க்கை. ஒரு பிடிக்காத வாழ்க்கையை, பிடிக்காத வேலையை, பிடிக்காத சூழ்நிலையை ஏற்றுக்கிட்டு அதோடு வாழ்வது எல்லாமே சின்ன சின்ன தற்கொலைகள் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: 107.8 ஷக்கலக குட்டி. எப்பயுமே இந்த புது புது பென்சில் பாக்ஸ் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால எப்பயுமே அவங்க அப்பா கூட ஆகட்டும் அம்மா கூட ஆகட்டும் கடைக்கு போனோம் அப்படின்னா புது பென்சில் பாக்ஸ் வாங்கிட்டு வந்துடுவான். இல்லை அவங்க அம்மா அப்பா கடைக்கு போயிட்டு வந்தாலும் அவனுக்கு புது பென்சில் பாக்ஸ் ஒன்றும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதனால அருண் வந்து டெய்லி ஒரு பென்சில் பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தான் ஸ்கூலுக்கு. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதை பார்த்துட்டு எப்படி அருண் நீ மட்டும் பென்சில் பாக்ஸ் டெய்லி புதுசு புதுசாக எடுத்துகிட்டு வர அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி அருண் என்ன சொன்னான்னா எனக்கு வந்து பென்சில் பாக்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு எல்லாருமே எங்கள் வீட்டில் வந்து எனக்கு பென்சில் பாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டே இருப்பாங்க. அதனால தான் நான் புதுசு புதுசாக ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு பேக் பண்ணிட்டு கிளம்பும் போது அருண் வந்து பென்சில் பாக்ஸை மிஸ் பண்ணிட்டான். அன்னைக்கு சாயங்காலம் வீட்டில் வந்து பார்த்தா பென்சில் பாக்ஸ் பேக்கில் இல்லை. அப்போ அம்மா கேட்டாங்க எங்கே அருண் பாக்ஸை காணோம் புது பாக்ஸ் இன்னைக்கு தானே கொடுத்து விட்டேன் அப்படின்னு. அம்மா தெரியாமல் மிஸ் பண்ணியிருப்பமா ஸ்கூலில் தான் எங்கேயாச்சும் இருக்கும் விடுங்க என்கிட்ட தான் நிறைய பாக்ஸ் இருக்குல்ல நான் அதுலேருந்து ஏதோ ஒன்று எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு அம்மா சொன்னாங்க அருண் என்னதான் நம்மக்கிட்ட நிறைய பொருள் இருந்தாலும் நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை எப்பயுமே நம்ம பத்திரமாக வச்சுக்கணும். அலட்சியமாக இது இல்லையே பரவாயில்ல இது இருக்குது அப்படின்னு நம்ம வந்து விடக்கூடாது. அப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு பொருளுமே நம்மக்கிட்ட இருக்கவே இருக்காது புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அருணும் அடுத்த நாள்லேருந்து ரொம்ப ரொம்ப பொறுப்பாக இருக்க ஆரம்பிச்சிட்டான். அவனோட பொருளாக இருந்துச்சு அப்படின்னா அதை ரொம்ப ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கிட்டு அதை வந்து வீட்டுக்கு கரெக்டாக எடுத்துகிட்டு வர ஆரம்பித்தான். ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்ன அப்படின்னா எப்பயுமே நம்ம பொறுப்பாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அனாவசியமாக எந்த ஒரு பொருளையும் வேண்டாம் அப்படின்னு உதறி தள்ளக்கூடாது. அது நமக்கு ஏதோ ஒரு டைமில் ரொம்ப உதவியாக இருக்கும். ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு ராக் ஸ்டார் வந்திருக்காரு இல்லையா, அவர் கூட பேசலாம். ஹாய், உங்க நேம்?
1: டி அஸ்வின்.
0: அஸ்வின் என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: 3rd ஸ்டாண்டர்ட்.
0: அஸ்வின் நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா?
1: இல்ல.
0: அப்புறம் சிரிக்கவே மாட்டேங்கிறீங்களே, ஸ்ட்ரிக்ட்டா பேசுறீங்க?
1: இல்ல, அப்படிலாம் இல்ல.
0: அப்பா இப்பதான் கொஞ்சம் சிரிச்சிருக்கீங்க. சரி ஓகே, உங்களுக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் யார் யாரு?
1: ரோனித் ராஜா, நிக்கிலேஷ், வருண் கிருஷ்ணா, ஆத்விக், செல்வகுமரன், அவன்தான்.
0: இப்போ ஸ்கூலில் இருக்க மொத்த பேரும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸா? ஐ மீன் உங்கள் கிளாஸில் இருக்க எல்லார் பேரையுமே சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன்.
1: இல்லை, 15 பாய்ஸ்.
0: 15 பேர்லாம் 5 பேர் சொல்லிட்டீங்க.
1: 5 பாய்ஸ்லாம் இல்லை, எல்லாருமே தான் ஃப்ரெண்ட்ஸ்.
0: எல்லாருமே தான். சரி, ஃபைனலாக ஒத்துக்கிட்டீங்க கிளாஸில் இருக்க எல்லாருமே தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. சரி ஓகே, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம அஸ்வின் கூட பேசலாம். ஸ்டேடியூண்டா இருங்க. சோனா FM 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7036663333.

0: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம். பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்கிருக்கிற மக்கள் இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
2: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி, ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட அஸ்வின் தான் ரொம்ப சூப்பராக பேசிட்டு இருந்தாரு. அடுத்ததான் நம்ம அஸ்வின் கூட பேசிடலாம். இப்போ இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட மருத்துவர் ஜவஹர் சார் இணைஞ்சிருக்காரு. அவங்க கிட்ட குழந்தைகளோட நலன் பற்றி நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சார், பொதுவாகவே குழந்தைங்க இந்த வெயில் காலத்தை பொறுத்த வரைக்கும் டீஹைட்ரேஷன் அப்படின்ற ஒன்று அதிகமாக ஏற்படும் குழந்தைங்களுக்கு. ஸோ இதனால இந்த ஓஆர்எஸ் வாட்டர்லாம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுப்போம் இல்லையா, ஓஆர்எஸ் வாட்டர் அப்படி இல்லைன்னா ஜூஸு அதெல்லாம் வந்து கொடுப்போம் இல்லையா. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு ஹெல்த்தி சார், எந்த ஒரு டைம்

0: வரைக்கும் நம்ம இந்த ஓஆர்எஸ் வாட்ரு ஜூஸ் எல்லாம் நம்ம கொடுக்கலாம் சார் குழந்தைங்களுக்கு.
1: ஸோ குழந்தை ஆக்டிவாக ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்னும் போது அப்போ வந்து நீங்கள் ரெகுலராக கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு பேபி ஆக்டிவாக ஹெல்த்தியாக மூணு வேளை அவங்க நல்லா சாப்பிட்றாங்க, தண்ணி நல்லா குடிக்கிறாங்க அப்படின்னா அதுலேயே அவங்களுக்கு தேவையான நீர் சத்து எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாமே கிடைச்சிரும். எப்போ பேபி ஒழுங்காக ஃபுட் எடுத்துக்க முடியலையோ, ஃபார் எக்ஸாம்பிள் ரிப்பிட்டேட்டிவாக இதை வந்து ஏதாவது செரிமான கோளாறு காரணமாக லூஸ் மோஷன் போகிறாங்க, அப்படி இல்லைன்னா வாமிட் பண்ணுறாங்க, ஃபீவர் ரிலேட்டடாக ரொம்ப எக்ஸஸ் ஃபீவர்னால ரொம்ப டயர்ட்னால அவங்களால ஆதாரம் எடுத்துக்க முடியல, அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து இதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஓவரஸ் ரிஹைட்ரேஷன் சொல்யூஷன் எடுத்துக்கலாம்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தைங்க வந்து அந்த ஆக்டிவாக இருக்காங்க, நல்லா எப்பயும் போல் வந்து எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக விளையாடிட்டு ரொம்ப ரொம்ப ஒரு ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு ஓஆர்எஸ் ட்ரிங்க்கை வந்து நம்ம கொடுக்க தேவையில்லை. அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் டீஹைட்ரேஷன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு வெறுமனே தண்ணிக்கு பதிலாக இந்த ஒரு ஓஆர்எஸ் ஜூஸு அந்த மாதிரி ஓஆர்எஸ் வாட்ரு இதை கூட நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் அதோட வெயில் காலம் இப்போ வந்து முடிவுக்கு வந்துடுச்சு ஓரளவுக்கு. இப்போ அடுத்து வந்து மழை காலம் வந்து நம்ம சேஞ்ச் ஆகணும். ஸோ இந்த கிளைமேட் சேஞ்ச் ஏற்படும் போது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு உடம்புல சளி தொந்தரவு ஏற்படுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே எல்லாருமே சொல்லுவாங்க இல்லையா, கிளைமேட் சேஞ்ச் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடம்புல சளி பிடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது, அண்டு காய்ச்சல் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச்னால ஏற்படக்கூடிய உடல் தொந்தரவுகளை நம்ம தவிர்க்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு இப்போலேருந்து நம்ம இந்த கிளைமேட் சேஞ்சை சமாளிக்கிறதுக்கு சுடுதண்ணி குடித்து பழகணும். அண்டு அது மட்டுமே இல்லாமல் இந்த அதிகபட்சமான குளிர்ச்சியான உணவுகளை நம்ம தவிர்த்துடணும். ஐஸ்கிரீமு ஜூஸு இந்த மாதிரி குளிர்பானங்கள்லாம் நம்ம தவிர்த்துட்டாலே சளி தொந்தரவு ஏற்படாது பெரும்பாலும் இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்போ மட்டும். ஏன்னா அந்த சம்மர்லேருந்து திடீர்னு வின்டருக்கு மாறும்போது நம்ம உடலும் அதை ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால தான் இந்த ஒரு தொந்தரவு ஏற்படுது. இது ஏற்படாமல் தவிர்க்கிறதுக்கு நான் சொன்ன இந்த ஒரு டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரான பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ல ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர்னி என் கூட

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டுல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப்பு போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி, போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏற்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அங்க வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏற்காடு வரதே ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும் போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: இயற்கை வளங்களின் பாதுகாப்பு மனித முன்னேற்றத்தின் அவசியமான அடித்தளம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
3: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மான்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
5: சோனா எஃப்எம் நம்ம மக்களின் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
6: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம அஸ்வின் கூட தான் பேச போறோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரிணி என் கூட. இப்போ நம்ம அஸ்வின் கூட பேசிடலாமா? அஸ்வின், நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து எப்பயாச்சும் வெளியில போலாம், பார்க்குக்கு போலாம் அப்படின்லாம் ஐடியா பண்ணி எங்கேயாச்சும் போயிருக்கீங்களா? இல்ல. ஏன் இல்ல இவ்வளோ யோசிக்கிறீங்க? சரி, ஃபர்ஸ்ட் வீட்டில் கேட்டிருக்கீங்களா? டேடி மம்மி, நான் இந்த மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்கோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்பயாச்சும் ஒரு நாள் எங்கேயா போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டிருக்கீங்களா வீட்டில்?
7: இல்ல, சொல்லி பார்த்தது இல்ல.
6: சொல்லி பார்த்தது இல்லையா? ஏன்
7: சொல்ல மாட்டேன்?
6: சொல்லவே மாட்டீங்களா? சரி, ஏன் வீட்டில் என்ன சொல்லுவாங்க?
7: ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனா நாங்க அந்த மாதிரி பண்ணது இல்ல.
6: அந்த மாதிரி ஐடியா வந்ததே இல்ல அப்படின்னு சொல்றீங்க. சரி ஓகே. சரி, இப்ப நம்ம அப்படியே கொஞ்சம் ஸ்டடிஸ்க்குள்ள போயிடலாம். உங்களுக்கு ஸ்கூல்ல என்ன சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்?
7: மேக்ஸ்.
6: மேக்ஸ், சூப்பர். சரி, மேக்ஸ்ல எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க?
7: மேக்ஸ்ல
6: எனக்கு ஓகே, கேட்ட உடனே சொல்லித்தரணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துடும் உங்களுக்கு. சரி, எனக்கு ஏதாச்சும் இங்கிலீஷில் சொல்லித்தரீங்களா? நான் கேட்குறேன், அந்த சென்டென்ஸ் அப்படியே இங்கிலீஷில் எனக்கு சொல்லித்தரீங்களா? ஆ,
7: என்ன சொல்லித்தரும்?
6: நான் கேட்குறேன், நான் வந்து ரொம்ப பசியாக இருக்கேன், நான் இப்போ உடனே சாப்பிட்ணும். இது வந்து எனக்கு இங்கிலீஷில் சொல்லித்தாங்களேன்.
7: ஐ ஆம் வெரி ஹங்க்ரி, ஐ வாண்ட் டு ஈட் நவ்.
6: சூப்பர், நீங்கள் சொல்லி கொடுத்து நான் ஒரு சென்டென்ஸை வந்து கற்றுக்கிட்டேன். ஐ ஆம் வெரி ஹங்க்ரி, ஐ வாண்ட் டு ஈட் நவ். ஸோ இது வந்து எனக்கு நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. இதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு டவுட்டு என்னென்னா, நான் இப்போ உடனே வீட்டுக்கு போகணும், இது வந்து எனக்கு இங்கிலீஷில் சொல்லி கொடுங்களேன்.
7: ஐ வாண்டட் டு கோ ஹோம்.
6: சூப்பர், ரொம்ப சூப்பராக சொல்லி கொடுத்தீங்க. ஸோ இதையுமே நான் வந்து கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் அஸ்வின், எனக்கு வந்து ரெண்டு சென்டென்ஸ் இன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதுக்காக அப்படியெல்லாம் உங்களை இப்போ விட்டுற முடியாது. அடுத்ததாக இன்னும் சில விஷயங்கள் உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்குது. ஸோ அடுத்தடுத்து இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம அஸ்வின் கூட பேசலாம். ஸ்டேட்யூண்டாக இருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரிணி என் கூட. இப்போ சூப்பரான ரெண்டு பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது. பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க. பாட்டை தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சியில் பேசலாம். அண்ட் நம்ம நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் சோனா எஃப்எம்மோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் மூலமாக சொல்லலாம். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707. இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணி உங்களோட கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம். இப்போ பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டுட்டு வந்துடுங்க.

நடக்குது. பிரியா பிஎஸ் ஈவென்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும் இந்த இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் 2026 May 27 புதன்கிழமை நம்ம சோனா காலேஜ் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா காக்காபாளையத்துல தான் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 3000 ரூபாய், செகண்ட் பிரைஸ் 2000 ரூபாய், தேர்ட் பிரைஸ் 1000 ரூபாயா. இந்த காம்படிஷன்ல ரெஜிஸ்டர் பண்றதுக்கு 7010535989 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கணுமா. அது மட்டும் இல்லாம இந்த ஈவெண்ட்டுக்கு சோனா எஃப்எம் தான் ரேடியோ பார்ட்னரா இருக்காங்க. சூப்பர், சென்றுவா ஸ்வேதா, வென்றுவா.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: ஏ அனு, ஏற்காடு பிளவர் ஷோ போகணும், டைம் ஆகுது, சீக்கிரமா வா.
4: என்னமா வேணும்?
3: இந்த குப்பைய மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தனித்தனியா பிரிச்சு குப்பை தொட்டியில போட்டு பாக்கலாம்.
4: எல்லா குப்பையும் குப்பை தொட்டில தானமா போடணும், அதுல என்னமா பிரிச்சு போடணும்னு சொல்ற நீ?
3: குப்பையிலேயே மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு ரெண்டு இருக்கு. நம்ம யூஸ் பண்ற பிளாஸ்டிக் கவரு, பிளாஸ்டிக் பொருட்கள், இது எல்லாமே மக்காத குப்பை. பல வருஷங்கள் ஆனாலுமே அப்படியே இருக்கும். அத மறுசுழற்சி பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணோம். மத்த குப்பைகள் எல்லாமே மக்கக்கூடிய குப்பைகள் தான்.
4: ஓ, இதுல இவ்ளோ விஷயம் இருக்காமா?
5: பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்துவதை முடிந்தவரை தவிர்த்திடுங்கள். பயன்படுத்திய பிளாஸ்டிக் குப்பைகளை மக்கும் குப்பை மக்காத குப்பை என்று தரம் பிரித்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துங்கள். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: ஒரு சூப்பரான டிஷ் தான் நான் சொல்ல போறேன். இந்த டிஷ்ஷோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா எக் ரைஸ் தான். ஸோ ஃப்ரைட் ரைஸ் எக் ரைஸுக்கு குழந்தைங்களுக்கு மத்தியில் ஒரு தனி அட்டென்ஷனே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த ஒரு எக் ரைஸை நம்ம எப்படி ஹெல்த்தியாகவும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்டியாகவும் மாத்துறது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் சாதம் 2 கப்பு, அடுத்ததா முட்டை 2 அப்படி இல்லைன்னா 3, அடுத்ததா வெங்காயம் 1 நல்லா கட் பண்ணி எடுத்துக்கணும், பச்சை மிளகாய் 2 அதையும் நல்லா நறுக்கி எடுத்துக்கணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் தேவைன்னா சேர்த்துக்கலாம் லைட்டாக அந்த கலருக்காக தான், அடுத்ததாக உப்பு தேவையான அளவு, தாளிப்புக்கு எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை, கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, லைட்டாக கொத்தமல்லியில் லாஸ்ட்டாக அந்த டெக்கரேஷனுக்காக. இவ்வளவு தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு கருவேப்பிலை உளுத்தம்பருப்பெல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சுட்டு அது கூடவே வெங்காயம் பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கிடணும். வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அப்படியே அதில் போட்டு வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு, முட்டை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா 3 முட்டை, அதை வந்து நல்லா ஸ்கிராம்பிள் பண்ணி சேர்த்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா அதுலேயே சேர்த்து நல்லா ஸ்கிராம்பிள் பண்ணிட்டாலும் சரி, நல்லா கலந்து விட்டுட்டு லைட்டாக மஞ்சத்தூள் மிளகுத்தூள் உப்பு சேர்த்து இன்னும் நல்லா கலந்துட்டு, இப்போ சாதம் நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையுமே அது கூட சேர்த்து 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு வேக விட்டுருணும் லோ ஃப்ளேமில் வச்சு. ஸோ அப்போ தான் அந்த எக்கும் ரைஸும் மிக்ஸ் ஆகி அந்த எக் ரைஸ் நமக்கு சூப்பராக வரும். அண்ட் லாஸ்ட்டாக இதுக்கு மேலே கொத்தமல்லி இலையை சேர்த்து இறக்குனா சூப்பரான இந்த எக் ரைஸ் ரெடி ஆகிடும். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்க்ரீடியன்ஸ் இல்லாமல் இந்த ஒரு எக் ரைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக மாறுறதுக்கு லாஸ்ட்டாக ஒரு டிப்ஸை நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் லைட்டாக அந்த காய்கறிகளை நம்ம சேர்த்துட்டோம்னா

ாலும் பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாகவும் அவ்வளோ ஹெல்த்தியாகவும் மாறிடும். அண்ட் அது மட்டுமே இல்லாமல் நம்ம கொத்தமல்லி இலை சேர்க்குறோம் இல்லையா, அது கூடவே லைட்டாக மிளகுத்தூளியும் சேர்த்து இன்னும் ஒரு ரெண்டு திருப்பு திருப்பணும்னு வைங்களேன், இந்த ஹோட்டலை விட சூப்பரான அந்த எக் ரைஸ் நமக்கு கிடச்சிரும். ஸோ குழந்தைங்களும் ரொம்ப ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நம்ம சொல்லவே வேணாம் இதில் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு. முட்டை குழந்தைங்களுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய உணவில் ஒன்றா இருக்குது. ஸோ டெய்லியுமே ஒரு முட்டை குழந்தைங்க சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்டு வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி முட்டை சாதம் செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதோட இப்போ சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க. நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா FM 107.8 ல ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா எஃப்எம் 107.8
3: சக்கலக்க குட்டி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்குங்க, நீங்களும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மணியும் எட்டாச்சு, உங்கள் தருணும் வந்தாச்சு. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து கேட்டு

இருக்கீங்க சொன்ன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி தாங்க. இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போற ஒரு மலைப்பகுதி அப்படின்னா பாவகத் மலைப்பகுதி தாங்க. இயற்கை அதிசயமும் வரலாறு மரபும் ஆன்மீக நம்பிக்கைகளும் ஒன்னா இணைஞ்ச இந்த மலை குஜராத் மாநிலத்துல தாங்க அமைஞ்சிருக்கு. இந்த பாவகத் மலை சுமார் 800 மீட்டர் உயரம் கொண்டதுங்க. பஞ்சமஹால் மாவட்டத்தோட சமவெளியில தனித்து உயர்ந்து நிக்குதுங்க. பாவகத் அப்படின்ற பேருக்கே ஒரு தனி அர்த்தம் இருக்குங்க. அது நெருப்பு மலை அப்படின்ற ஒரு பொருளோட இருக்கு. ஏன் அப்படின்னா, பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்பட்ட எரிமலை வெடிப்புகளால இந்த மலை உருவானதா புவியியலாளர்கள் சொல்றாங்க. இந்த மலை இயற்கை அழகு மட்டும் இல்ல, இந்தியாவோட முக்கிய ஆன்மீக மற்றும் வரலாற்று தலங்கள்ல ஒன்றாவுமே இருக்கு. மலையோட அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய சம்பானியர் நகரத்தோட சேர்ந்து இது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமா அறிவிக்கப்பட்டிருக்குங்க. பாவகத் மலையோட மிகப்பெரிய அடையாளம் என்ன தெரியுமா? அதோட உச்சியில் அமைஞ்சிருக்கக்கூடிய காளிகா மாதா கோயில். இந்த கோயில் இந்தியாவோட முக்கிய சக்தி பீடங்கள்ல ஒன்றா இருக்கு. புராண கதைகள் படி சதிதேவியோட வலது பாதம் இங்க விழுந்ததா நம்பப்படுது. அதனால இந்த இடம் பக்தர்களோட மிகுந்த புனிதத்துவமா பார்க்கப்படுதுங்க. ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலையேறி வந்து காளிகா மாதாவை தரிசிக்கிறாங்க. இப்போ மலையோட உச்சியை அடைய கம்பி வட பாதை வசதியும் அமைக்கப்பட்டிருக்கு. சுமார் 740 மீட்டர் நீளம் இருக்கக்கூடிய இந்த ரோப்வே சில நிமிடங்கள்ல பயணிகளை மேல கொண்டுட்டு போயிடுங்க. ஆனா பாவகத் மலையோட வரலாறு இந்து மரபுகளோட மட்டும் முடியல. இந்த மலை ஜெயின மதத்தினருக்கும் மிகவும் முக்கியமான புனித தலமா இருக்கு. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இங்க ஜெயின கோயில்கள் கட்டப்பட்டிருக்கு. இன்னைக்கும் அந்த கோயில்களோட சிற்பக்கலை மற்றும் கட்டிட வடிவமைப்புகள் பழங்கால கலை மரபை நினைவூட்டுதுங்க. மலைக்கு மேற்பகுதியில பழமையான கோட்டைகள், கல் பாதைகள், நீர்த்தேக்கங்கள் மற்றும் சிவப்பு நிற எரிமலை பாறைகள் இருக்குங்க. இயற்கையையும் வரலாறையும் ரசிக்க விரும்புறவங்க இந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா ஒரு அருமையான அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பாவகத் மலை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான உண்மை என்ன அப்படின்னா, இயற்கை உருவாக்கிய இடங்கள் காலப்போக்கில் மனிதர்களோட நம்பிக்கைகள் மற்றும் வரலாறுகளோட மையமா மாறிடுது அப்படின்றது தாங்க. எரிமலையோட சக்தியும் ஆன்மீகத்தோட அமைதியும் வரலாற்றோட தடயங்களும் உண்ணா வாழக்கூடிய இடம்தான் இந்த பாவகத் மலை. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களை நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க. சொன்ன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கேன்.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போட்நாய் கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு யாருடைய ஒரு புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த கதையில் வர கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் கற்பனையாக இருந்தாலும் இந்த கதை ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லலாங்க. 2003 இந்த ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்கு. கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் எழுதும்போது ரொம்ப கனத்த இதயத்தோட எழுதினதா அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாருங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தை கடைசி அத்தியாயம் படிக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சோகம் அவங்கள ஆட்கொள்ளும், பெரிய வருத்தத்துக்குள்ளார போவாங்க. வைகை அணை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது கட்டப்படுறப்ப பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன கிராம மக்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க வேற ஒரு இடத்துக்கு. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க நினச்சி பாருங்க. இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த ஃபேமிலியோட பையன் பேரன் அப்படின்னு வாழ்ந்த அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுடைய மனநிலையும் இருக்குங்க. இந்த கதையில் வர ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பெரிய தேவர். அந்த ஊர் பேர் வந்து கள்ளிப்பட்டி. அந்த பெரிய தேவரோட கதாபாத்திரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரமாக ஆயிருங்க. இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறமா அவருக்கு வராத கஷ்டங்களே இல்லை, தினமும் ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் அடுத்து என்ன, எப்படி ஒரு தன்னம்பிக்கையோடு போகலாம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரமாக இந்த பெரிய தேவர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இன்னும் சில கதாபாத்திரங்கள், அழகம்மா, முருக்காயி, மொக்கராசு, மின்னல், இந்த கதாபாத்திரங்கள்லாம் இந்த ஒரு கதையில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு கதை ஒரு சோகமான முடிவு கொண்டது, ஒரு சோகமான கதையும் கூட இந்த கதை. அப்படி இருந்தாலும் இந்த கதையை நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு புது ஃபீலிங்குக்குள்ளார நம்ம வந்து போவோம். என்னதான் ஒரு சோகமான ஒரு புத்தகமாக, சோகமான ஒரு கதையாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிடித்த ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குங்க. இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறப்ப நிறைய பேர் வந்து நகரங்களில் வாழ்க்கை வாழ்கிறவங்களாக வந்து இருப்பாங்க. இந்த புத்தகத்தை அவங்க படிக்கும்போது ஒரு கிராமத்தில் அவங்க வாழ்ந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்து கிடைக்கும். கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கவிஞர் வைரமுத்து அவர்களோட கள்ளிக்காட்டு இதிகாசம்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கு. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவுல உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்துல இருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம் தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். நம்ம ஏற்காட்டில் 69 கிராமங்களுக்குமே பயணம் செஞ்சிருக்கோங்க. அப்படி நம்ம ஏற்காட்டில் நடூர் கிராமத்துக்கு போயிருந்தப்போ தமிழ் செல்வன் அப்படின்ற அண்ணா கிட்ட முக்கியமான அத்தியாவசிய விஷயம் அப்படின்னா நம்மளுக்கு மருத்துவமனை. அந்த மருத்துவமனை வசதிகள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டப்போ அவர் நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துகிட்டாரு. அதே சமயத்தில் அடுத்ததா பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடங்கள். இந்த பள்ளிக்கூடங்கள் நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டாரு. வாங்க, அவர் என்ன சொன்னார் அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: மருத்துவமனை வசதினு பார்த்தீங்கன்னா ஏற்காடு ஜிஹெச் தாங்க எங்களுக்கு. அந்த மாதிரி சொல்லும் போது ஏற்காடு மருத்துவமனைக்கு போனீங்கன்னா ஒரு வேளை டாக்டர் இருக்க மாட்டார். போய் நம்ம எதாவது கேட்டோமா அவங்க நம்மகிட்ட ஏதாவது மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் சாயந்தரம் ஒரு 6-7 மணிக்கெலாம் போய் நம்ம நின்னோம்னா இங்கே செவிலி இருக்க மாட்டாங்க, டாக்டர் இருக்க மாட்டார். இது அங்கே போயிருக்கா இங்கே போயிருக்குன்னு அழுக்கழிக்கிறாங்க. ஏற்காட்டில் எங்களுக்கு உண்டான ஒரே ஹாஸ்பிட்டலில் தான் ஜிஹெச். அதுலேயும் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குங்க. என் மருத்துவ வசதி இங்கே இல்லைங்க. ஏற்காடு தாங்க காலை நேரத்தில் இருப்பாங்க, மதிய நேரத்தில் இருப்பாங்க, ஈவினிங் டைம் நைட் டைமில் அரிதான விஷயம் தான் இருக்கிறது. பள்ளிக்கூட வசதின்னு பார்த்தீங்கன்னா 1வதுலேருந்து 5வது வரையில் இருக்குங்க. எங்களுக்கு ஒரு ஏரியா இப்போது வந்து 8வது வரையில் இருக்குங்க. இது வந்துட்டு +2 வரலுமே உயர்த்தப்படலாம். இதுக்கு உண்டான வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே புறம்போக்குன்ட்டு, அதாவது புறம்போக்குன்னு சொல்லுவோம், அதுக்கு கவர்மெண்ட்டில் அதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க, இங்கே தரிசு நிலன்னுவாங்க. அந்த நிலத்திலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 ஏக்கர் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பண வசதி படித்தவங்க அதை ஆக்கிரமம் பண்ணி அதெல்லாம் வச்சுட்டு வாழ்ந்துட்டு வராங்க. அந்த இடத்துல வந்து இங்கே இது ஏன் சொல்கிறேன்னா இது வந்துட்டு ஊர் பக்கமாக இருக்குது. நாளைக்கு ஒரு டெத்தாக விசேஷமாக பார்த்தீங்கன்னா கோயில் ஒட்டியே பள்ளிக்கூடம் இருக்குதுங்க. நாளைக்கு இந்த மாதிரி விசேஷம் நடக்கிறப்போ ஒரு டெத்தாக ஆகிறப்ப பாட்டு சத்தம் வெடி சத்தம் போட்டுக்கிட்டு வில்லேஜ்னு அதுதான் பாரம்பரியமாக பண்ணுவாங்க. விசேஷம்னா பாட்டு போட்டு விசேஷம் வந்து கரகாட்டு மேலதாளம்லாம் இருக்கும், வெடி வெடிப்பாங்க கோயில் பக்கத்துலேயே. இதனால் பிள்ளைங்களுக்கு ரொம்ப இடைஞ்சலுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டெத் ஆகிடுச்சுனாலும் அது பாட்டு போட்டு இங்கே வில்லேஜில் அந்த மாதிரி ரேடியோ கட்டி அது பாட்டு ஒப்பரி மாதிரி பாடுவாங்க. அப்புறம் கொஞ்சம் தொலைவுன்னு வெடி வெடிப்பாங்க, அதுவுமே அவங்களுக்கு இடையூறு தான். இதுக்கு தான் வந்து அந்த தரிசு நிலத்தை வந்து அரசாங்கம் எடுத்து பல முறை கோரிக்கை வச்சுருக்கோம். நம்ம பிடிஓ கிட்ட கொடுத்துருக்கு, தாசில்தார் வரலாம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு தெரியும், கலெக்டர் வரலுமே போயிடுச்சுங்க. இது அவங்களும் வந்து ஆய்வு பண்ணிட்டு போயிருக்காங்க, போய் இப்போ 1 வருஷம் ஆக போகுதுங்க. அப்படி எடுத்து கட்டி கொடுத்தாருன்னா அந்த இடத்துல பெரிய கிரவுண்ட் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 12வது வரலும் உயர்த்தப்படலாம், பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல அட்மாஸ்பியர் இருக்கும். இங்கேருந்து எங்கள் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 15 கிலோமீட்டர்லேருந்து வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க. காலைல 5:30 to 6 அங்கே பஸ்ஸுக்கு போயிடுங்க. அந்த நேரத்தில் சமையல்லாம் ஆக முடியாது, ஆகாது. அதாவது காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு அவங்க போகிறதே பெரிய சிரமம். அந்த 6 மணிக்கு இந்த குழந்தைங்க இந்த பனிக்காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் பெரிய தொந்தருவுங்க. இங்கே தான் மலையில் நனைஞ்சிட்டு அங்கே போனால் திருநாயகம் பிரச்சனை. ஒரு ஒரு ஸ்கூலுக்கு போகும்போதும் குழந்தைங்களுக்கும் சரி 12வது படிக்கிற பிள்ளைங்களுக்கும் சரி எல்லாத்தையும் பிரச்சனை. மாடு வழியில் இருக்குது, எது எந்த நேரத்தில் அசம்பது நடக்கும்னு தெரியாதுங்க. அதுக்காக அரசாங்கம் பார்த்து நினச்சி இந்த மாதிரி வில்லேஜ் பீப்புளுக்கு ட்ரைபிளுக்கு நம்ம உதவி பண்ணலாம்னு நினச்சா கண்டிப்பாக அவங்க பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க.
3: ரொம்பவுமே பொறுமையாக நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துகிட்டாரு தமிழ் செல்வன் அண்ணா. ரொம்ப நன்றி அண்ணா இவ்வளோ விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துகிட்டதுக்காக. நேர்களே, தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: 70 years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school Sona Valiyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhaningaloda future beautiful ah design panna Sona Valiyappa Public School, TPT Main Road, Junction, Salem. Contact 944259216.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்ல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப் போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி, போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏற்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அங்க வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏற்காடு வரதே ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும்போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: பூமியின் பாதுகாப்பு, மனித குலத்தின் பாதுகாப்பு.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
3: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
5: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டென்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். நேர்களே, நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் போதே முன்னாடி இருக்கக்கூடிய ஜன்னல்ல கண்ணாடி வழியா பச்சை கலர்ல மரங்களோட இலைகளை பார்த்துட்டு இருக்கேன். இந்த இலைகளை பார்த்த உடனே நல்ல பாட்டு பாட முடியுமா அப்படின்னு கேட்டா ஒரு கேள்விக்குறிதாங்க. ஆனா நம்ம ஏற்காட்டில் இருக்கக்கூடிய செம்மணத்தம் பகுதியில வசிக்கக்கூடிய சின்னத்தாய் அப்படின்றக்கா பல பாடல்களை நமக்காக வந்து பாடி கொடுத்தாங்க. அவங்க பாடின பாடல்ல இருந்து ஒரு சின்ன பாடல் இதோ உங்களுக்காக வந்தாச்சு. எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு மறக்காம சொல்லுங்க.
6: ஒன்னாஞ்சடலட ஓரழக மாலை ஒதி வச்ச வாத்தியாரம் வந்து விளையாட

எங்க ராமிருதம்பி ரசமாரரும் வந்து விளையாட, வந்து விளையாட அவரு கோழு விளையாட, அஞ்சா அஞ்சடலாட அஞ்சடகுமாட எங்கள் ஐவர் பஞ்ச பாண்டவரும் வந்து விளையாட, வந்து விளையாட அவரு கோழு விளையாட, ஆறாஞ்சடலாட அரழகுமாட இந்த ஆறா

0: எம்பாரம் ஜோதியாலும் வந்து விளையாட, வந்து விளையாட அம்மா கோழு விளையாட, எட்டாஞ்சடலாட எட்டழகு மாட, இந்த இலகனி அம்மாலும் வந்து விளையாட, வந்து விளையாட கோழு விளையாட, ஒன்பதாம் ஜடலாட ஒன்பதழகு மாட, எங்கள் உலகளந்த மாயாவாரம் வந்து விளையாட, வந்து விளையாட அவரு கோழு விளையாட, பத்தாஞ்செடலாட பத்தழகு மாட, எங்கள் பாராளந்த மாயாவாரம் வந்து விளையாட, வந்து விளையாட சாமி அவர் கோழு விளையாட.
1: ரொம்ப அருமையா பாடினாங்கல்ல. இந்த பாடலை பாடி முடிச்சுட்டு இது என்ன பாட்டுமான்னு கேட்டப்போ இது வந்து கோல் அடிக்கிற பாட்டு, சாமி பாட்டு தான் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பாடலை நான் வந்துட்டு முதல்ல கேட்டதே வந்துட்டு இவங்க பாடிதாங்க. நீங்களும் இப்பதான் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஏற்கனவே கேட்டிருந்தீங்க அப்படின்னா எங்க கேட்டீங்க, எப்படி கேட்டீங்க அப்படின்றத நம்மளோட சொன்ன எஃப்எம்என் 9787770178 என்ற எண்களை தொட்டு தாராளமா நீங்க வந்துட்டு உங்களோட கருத்துக்களையும் சொல்லலாம். அதே சமயத்துல நான் இப்ப கேட்ட விஷயங்களையும் பகிர்ந்துக்கலாம். தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம். நேர்களே, கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடலுமே வந்தாச்சு, கேட்டுடுவாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: மலர் கண்காட்சியில் அலங்கரிக்கப்பட்டுள்ள பூக்களை கண்களுக்கு மட்டுமே விருந்தாக்குங்கள். கைகளால் பறித்து சேதப்படுத்தாதீர். இயற்கையை ரசிப்போம், மனித குலத்தை காப்போம்.
1: பொது நலன் கருதி வெளியிடுவோர் சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் கதரோன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போற விஷயம் ஒரு சுவாரஸ்யமான விஷயமா இருக்கும்போது, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமாவும் இருக்கும்போது, கொஞ்சம் சிரிப்பாகவும் இருக்கும், கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயமாவும் இருக்கும். அப்படி என்ன தரும்னு சொல்ல போறீங்க அப்படின்னா, நம்ம ஏற்காட்டில் வந்துட்டு பதிவு செய்யக்கூடிய தாவரங்களை பத்தியும் பேசுறோம், பறவைகள் பத்தியும் பேசுறோம், பூச்சிகள் பத்தியும் பேசுறோம்,

ஸ்பீசிஸை பற்றியுமே பேசுகிறோம். அப்புறம் ஏன் இதை பற்றி பேசக்கூடாதுன்னு யோசிச்சுதாங்க இன்றைக்கி இதை பற்றி பேச ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறேன். அப்படி என்ன அப்படின்னு சொல்லுங்கள், எங்களுக்கு ஆர்வமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது, சொல்கிறேன் கேளுங்க. கொண்டை கடலை, இந்த கொண்டை கடலை பற்றி தாங்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். 1000 ஆண்டுகளாக மனிதனோட உணவு நண்பன் அப்படின்னா இந்த கொண்டை கடலை தான். நம்ம வீடுகளில் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதாரண உணவுப் பொருள் தாங்க, ஆனால் அதுக்கு பின்னாடி 1000கணக்கான ஆண்டுகள் பழமையான வரலாறும் மிகுந்த ஊட்டச்சத்து மதிப்புமே இருக்கு. இந்த கொண்டை கடலை பேபேசிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பருப்பு வகை தாவரம் தாங்க. தமிழ்ல கொண்டை கடலை, வட இந்தியால சனான்னு சொல்லுவாங்க, நம்மளுமே இதை சென்னான்னு கூட சொல்லியிருக்கோங்க. உலகத்துல பல பகுதிகளில் கார்பன்சோ அப்படி இல்லைன்னா எகிப்திய பட்டாணி அப்படின்னுமே இந்த கொண்டை கடலைய சொல்லுவாங்க. கொண்டை கடலை மனிதன் முதல்ல பயிரிடப்பட்ட மிக பழமையான பருப்பு வகைகளில் ஒன்று தாங்க. இதோட தொல்பொருள் சான்றுகள் சிரியால கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மனிதர்கள் இதை பயிரிட தொடங்கியதா ஆய்வுகள் சொல்லுது. கோதுமை, பார்லி மற்றும் பட்டாணி மாதிரியான பயிர்களோட சேர்ந்து மனித நாகரிக வளர்ச்சியில முக்கிய பங்கு வகித்த உணவுகளில் ஒன்னா இருக்கு இந்த கொண்டை கடலை. இந்த செடி பொதுவாகவே 20-50 சென்டிமீட்டர் உயரம் வரைக்கும் வளருங்க. இதோட இலைகள் சின்ன இறகு வடிவத்துல இருக்கும். வெள்ளை நிறத்துல நீலம் அல்லது இளஞ்சிவப்பு நரம்புகளோட கூடிய அழகான பூக்களுமே இருக்குங்க. ஒவ்வொரு காயிலையுமே 2 அல்லது 3 விதைகள் இருக்கும். கொண்டை கடலையில 2 முக்கிய வகைகள் இருக்கு. 1 தேசி வகை, இது சின்னது அடர் நிறமுடையதா இருக்கும். இன்னொன்னு காபூலி வகை, இது பெருசா வெளிர் நிறமுடையதா இருக்கும். பெரிய சென்னா சின்ன சென்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல எல்லாம் சொல்லி பேசியிருப்போம். பெரிய கொண்டை கடலை, சின்ன கொண்டை கடலை அப்படின்னுமே சொல்லியிருப்பாங்க. நம்ம பொதுவா சாலட் மற்றும் சுண்டல்ல பயன்படுத்துறது காபூலி கொண்டை கடலை தாங்க. நேர்களே, கொண்டை கடலை ஒரு சிறந்த புரத உணவு. சைவ உணவு உட்கொள்ளும் மக்களுக்கு இது மிகவும் முக்கியமான புரத மூலமா கருதப்படுதுங்க. இதுல கார்போஹைட்ரேட், நார்ச்சத்து, இரும்பு சத்து, போலேட் மற்றும் பல தாதுக்கள் நிறைந்திருக்கு. இதை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக சொல்லணும் அப்படின்னுமே தோணுதுங்க. ஆனா மீதி விஷயங்களை நாளைக்கு நிகழ்ச்சியில 4வது பகுதியில தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேர்களை நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.

0: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த இரவு நேரத்தில் உங்கள் கூட பேசுகிறதுல எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், பேரானந்தம் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாங்க. அந்தளவுக்கு ஒரு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வந்திருக்குங்க. இன்றைக்கி தினகரன் அப்படின்ற ஒருவருடைய ஒரு கதையை தான் நான் வந்து சொல்ல போகிறேன். அவரோட நேட்டிவ் தலைவாசல், சேலம் தலைவாசல். அங்கே பக்கத்தில் இருந்து ட்ரெயின் மூலிமா தினமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேலத்துக்கு வேலைக்கு வருவார். ட்ரெயினில் வந்து வருவார் அவருடைய நேட்டிவ் தலைவாசல். அதே மாதிரி ஈவினிங்கும் ட்ரெயினில் வந்து போயிடுவார். என்றைக்காவது ட்ரெயின் வந்து பிடிக்க முடியல அப்படின்னா பஸ்ஸில் போகிற மாதிரி இருக்கும். அது வந்து அவரோட வாழ்க்கையில் ரேர். பஸ்ஸில் போகிறது அப்படின்றது மாதத்துக்கு ஒரு முறை அதிகபட்சமாக வந்து இருக்கலாம். மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா அவர் ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணுவார். கிட்டத்தட்ட ஒரு 1 hour அந்த ஒரு ட்ராவல் அப்படின்றது இருக்கும். அந்த ஒரு டைமில் அந்த ரயில் நண்பர்கள், காலை மாலை, காலையில் இருக்கிறவங்க ஈவினிங்க்கு ஏதோ ஒரு சிலர் வருவாங்க, ஈவினிங் இருக்கிறவங்க காலையில் ஒரு சிலர் வந்து வருவாங்க. அப்படி அந்த ரயில் நண்பர்கள் அப்படின்னு அவருக்கு வந்து இருந்தாங்க. ரொம்ப பரிச்சயமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 வருடங்களாக அதே ஒரு ஒர்க்குக்கு தான் அவர் வந்து போயிட்டுருக்காரு சேலமில். 7 வருடங்களாகவும் அந்த முதல் நாள்லேருந்து கடைசி வரைக்கும் அந்த ட்ரெயின் அப்படின்ற ஒரு பயணம் அவருக்கு ரொம்ப இன்றியமையாததாக இருக்குதுங்க. அவருடைய ஸ்கூலிங் அங்கே தலைவாசல்லே வந்து படிக்கிறாரு. காலேஜ் பக்கத்திலே வந்து ஒரு காலேஜும் போகிறாருங்க. வேலை அப்படின்றப்ப அவருக்கு வந்து சேலத்தில் ஒரு நல்ல சம்பளத்தில் அவருக்கு பிடிச்ச மாதிரி வேலை கிடைக்குது. நிறைய வேலைக்கு பக்கத்து பக்கத்தில் ட்ரை பண்ணுறாரு. வெளியூருக்கெலாம் கூட இன்டர்வியூக்கெலாம் வந்து போகிறாரு. அப்படி ஒரு தேடலில் கிடைச்ச ஒரு வேலை சேலமில் ஒரு வேலை. முதல் நாள் அவர் வந்து எப்படி போகிறது, இவ்வளோ தூரம் நம்ம அங்கேயே ரூம் எடுத்து தங்கிக்கலாமா அப்படின்ட்டுருந்தப்ப அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க இங்கேருந்து தான் சேலத்துக்கு தினைக்கும் வேலைக்கு போகிறாங்க. அது ரொம்ப ஈஸி தான், ட்ரெயினில் வந்து போயிட்டு வந்துடலாம், அவ்வளோ ஒரு அலுப்பும் தெரியாது, இடமும் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணிக்கு ட்ரெயின் ஏறினா இடம் கிடைக்கும். அதே மாதிரி எங்கள் ஜங்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம வந்துட்டோம் அப்படின்னா இடம் கிடைச்சிரும், நம்ம வந்து உட்காந்துட்டே வந்துடலாம் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அவர் வேலைக்கு அந்த முதல் நாள் போக ஆரம்பிக்கிறாரு. தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்கிறேன். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு வந்துடுங்க.

0: எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
4: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன். அப்படி இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, தினகரன் அப்படின்ற ஒருத்தரோட ஒரு கதை. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வேலைக்கு வராரு. தலைவாசலில் இருந்து சேலம் வரைக்கும் ஒரு நல்ல வேலை, ஒரு ஐடி ஃபீல்டில் அவருக்கு வந்து ஒரு ஒர்க் கிடைக்குதுங்க. ஆனால் டெய்லி வந்து பைக்கில் வந்துட்டு போக முடியாது, பஸ்ஸில் வந்துட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ட்ரெயினில் ஒரு ஆப்ஷன் இருக்கிறதே வந்து தெரியல ஆரம்பத்தில். அப்படி முதல் நாள் அவர் வந்து ஒருத்தர் சொல்கிறார், இந்த மாதிரி ட்ரெயின்லேயே வந்து நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க, நீங்கள் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவரோட ஊர்லேருந்து கொஞ்சம் தூரம்னா அந்த ட்ரெயின் ஸ்டாப்புக்கு, அப்போ அங்கே வந்து போகிறாரு. அது வரைக்கும் பைக்கில் போயிடுவார், அங்கே பைக்கை ஸ்டாண்டில் வந்து போட்டுட்டு அங்கேருந்து ட்ரெயின் ஏறி சேலம் வந்து வருவார். இது அவருடைய ரொட்டீனாக ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக அங்கே வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாருங்க. அவரோட வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத பல நினைவுகளை அந்த ரயில் பயணம் அவருக்கு தந்திருக்கு. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 1:30 அந்த ஒரு டைமில் கிளம்புறவர் இரவில் 8:30 அந்த மாதிரி வந்து அவருடைய வீட்டுக்கு வருவாருங்க. இந்த ஒரு பயணம் ஒரு நீள் பயணமாக 7 வருடங்கள் அப்படின்றப்ப அது ரொம்ப பெரிதாக இருந்ததுங்க. முதல் முறையாக அவர் வந்து போகிறப்ப காலேஜ்லாம் முடிச்சுட்டு அந்த ஒரு பயணம் முதல் நாள் ரொம்ப சின்ன பயணம், ஒரு பேக் மாட்டிக்கிட்டு காலேஜ் பையன் மாதிரி பேக் மாட்டிக்கிட்டு அவர் வந்து வேலைக்கு போகிறார். முதல் நாள் ட்ரெயினில் இருந்ததும் அந்த ஜன்னல் ஓர சீட்டு அவருக்காக காத்திருக்குது. அவர் போயிட்டு அந்த ஜன்னல் ஓர சீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு அந்த ஒரு பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. அவருக்கு பயமாக இருக்குது ட்ரெயினில் வந்து போகிறது முதல் முறையாக. அதுக்கு முன்னாடி அவர் ட்ரெயின்லலாம் வந்து போனதே இல்லை. என்ன தான் பக்கத்துலேயே ட்ரெயினில் இருந்தாலும் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு, போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு அமையவே இல்லைங்க. அப்போ தான் முதல் முறையாக போகிறார். அந்த ஒரு பயணம் ஆரம்பமாகுது. பக்கத்தில் எல்லாம் பேசுகிறாங்க, எங்கே சேலம் வேலைக்கு வரீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நானும் சேலம் தான் அப்படின்னு பேசுகிறாங்க. அந்த ஒரு நபர் ஒரு சில

வருடங்கள் இவர் கூடவே அதே ஒரு ட்ரெயினில் காலையில் டைமில் வருவார். ஈவினிங் டைமில் இவருக்கு முன்னாடியே அவர் கிளம்பி வந்துருவாருங்க. இப்படி அவருடைய பயணம், முதல் பயணம் அப்படி தான் இருந்தது. தொடர்ந்து இவரோட வாழ்க்கையில் நடந்த நிறைய விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டில தானே இருக்கோம், ஒரு ட்ரிப் போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி, போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சேர்த்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏற்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அங்க வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏற்காடு வரதே ஜாலி என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும்போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனாயப்பம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: வாழ்க்கையை போற்று, எதிர்காலத்தை மாற்று.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: தெரிஞ்சவங்க எல்லாருமே
3: கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சி. தினகரன் தலைவாசல் அவருடைய நேட்டிவ். அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலைக்கு சேலம் வருவார். அப்படி அவரோட வாழ்க்கையில் அந்த மறக்க முடியாத நினைவுகள். முதல் நாள் அந்த ஒரு பயணம் முடிஞ்சு ட்ரெயின்லேருந்து இறங்கி அவரோட ஒரு ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தூரம்தான், நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஒரு கிலோமீட்டர் வரும், நடந்து போகிற மாதிரி தான் வந்து இருக்கும். நடந்து அவர் போகிறாருங்க. அப்படி போகும்போது ஒரு டீ கடை, அந்த டீ கடையில் அவர் வந்து ஒரு டீ குடிச்சிட்டு கொஞ்சமாக சாப்பிட்டு, அதாவது ஒரு போண்டா அந்த மாதிரி சாப்பிட்டு அந்த முதல் நாள் போகிறாரு. இதே அடுத்தடுத்த நாட்களும் இதே ஒரு முறை தான் தொடருதுங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு கடையில் போயிட்டு சாப்பிட்டு போண்டா டீ அந்த மாதிரி சாப்பிட்டு போவார். தொடர்ச்சியாக அவருடைய அந்த வேலை அப்படின்னு

அது இருந்துகிட்டே இருக்கிறதுனால தினமும் அதே ஒரு ட்ரெயின் காலையில் 6:30 பக்கமாக அவர் வந்து வந்துடுவாருங்க. திரும்ப ஒரு 8:30 வரைக்கும் அவருடைய அந்த பயணம் அப்படின்றது இருக்கும். நடுவில் ஒர்க்கு, ரயில் பயணம் அப்படின்றது ஒரு சின்ன பகுதி தான், இருந்தாலும் நினைவுகள் அப்படின்றது அவருக்கு ரயிலில் நிறையா இருக்குங்க. அதே மாதிரி ஈவினிங் டைமில் போகும்போதும் ரொம்ப சீக்கிரமாக அவர் வந்து போயிட்டு அந்த இடம்லாம் போட்டு வச்சுருவார். குறிப்பாக அந்த காலை பயணத்தை விட இரவு பயணம் அவருக்கு பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்காது. காலை பயணம்தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். எப்போ அப்படின்னா ஆரம்பத்தில், அப்புறம் போக போக போக போக அந்த இரவு பயணம் தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சதாக இருந்தது. காலையில் வந்து ஒர்க் ப்ரெஷர், சீக்கிரமாக போகணும் போயிட்டு ஒர்க் அப்படின்னு, இரவில் ஒரு ரிலாக்ஸாக வீட்டுக்கு போயிட்டு தூங்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் போகிறதுனால அந்த இரவு பயணம் அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சதாக வந்து இருந்ததுங்க. இரவில் பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு தெரிஞ்ச காலையில் ட்ரெயினில் வரவங்க நிறைய பேர் வருவாங்க, புதுசாக வருவாங்க. அவர் தினைக்கும் அதே ஒரு ஒரு 3 பேர் உட்கார்ற அந்த ஒரு சீட்டில் அதே ஒரு 3 பேர், அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு 3 பேர், அதே ஒரு 3 பேர், இப்படி 6 பேரும் ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக ஒரு காமெடிலாம் பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு அப்படியே அந்த ரயிலில் அவங்களுடைய அந்த பயணம் அப்படின்றது இருக்குங்க. தொடர்ந்து இவரோட வாழ்க்கையில் நடந்த நிறைய விஷயங்களை உங்கள் கூட வந்து நான் பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் கேட்டுகிட்டு இருக்கிறது சோனாயப்பம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு அனுப்பலாம்.

0: வந்தா இந்த பழைய ஹெட்போனு சார்ஜர் எல்லாம் கொண்டு போய் குப்பையில போட்டு வா.
1: அம்மா, மின்சாதன கழிவுகள் எல்லாம் அப்படி போட கூடாதுமா.
0: பழைய வேஸ்ட் தானே, அது குப்பையில போடாம என்ன பண்றது?
1: இந்த மாதிரி மின்சாதன கழிவுகளை குப்பையில போடாம இவேஸ்ட் கலெக்ஷன் சென்டர்ல கொடுத்துடலாம். அவங்க அதை ரீசைக்கிள் பண்ணிப்பாங்க.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: மின்சார கழிவுகள் எப்போதும் ரீசைக்கிள் செய்யக்கூடிய கழிவுகள், அதை குப்பையில் இட வேண்டாம். பாதுகாப்பான முறையில் கையாளுங்கள். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: ரத்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்குங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்ம நிகழ்ச்சி. அப்படி இன்னைக்கு தினகரன் அப்படின்ற ஒருத்தர் அவரோட ஒரு கதையை சொல்லிகிட்டு இருக்கேங்க. ஒரு சேலத்துக்கு வந்து வேலைக்கு வந்துட்டுருக்காரு. அவரோட வாழ்க்கையில் பல நினைவுகள் அந்த ஒரு 7 வருடங்களில் இருக்குதுங்க. அது குறிப்பாக அந்த ரயில் பயணம் அவருக்கு ரொம்ப பிடிச்சதாக வந்து இருக்குது. அதற்கப்புறம் ஏதோ ஒரு நாள் வந்து ட்ரெயினை வந்து மிஸ் பண்ணிடுவார், இல்லை ஏதோ ஒரு நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பஸ்ஸில் போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து இருக்கும். அப்போ ட்ரெயின் வந்து வராத ஒரு காலகட்டங்கள்லாம் கூட இருக்கும் இல்லையா எப்பயாச்சும். அப்போ ஒரு மாதத்தில் ஒரு நாள் இல்லாட்டி 2 நாள் பஸ்ஸில் வர மாதிரி இருக்கும். ஈவினிங்கில் எப்பயாச்சும் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டார் அப்படின்னா பஸ்ஸில் தான் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து ரொம்ப டைம் ஆயிரும் பஸ்ஸில் அப்படின்றதுனால, ஒரு 10 மணிக்கு கூட அவர் வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த பஸ் பயணமும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ட்ரெயினோடு ஒப்பிடும்போது டெய்லி வந்து பஸ்ஸில் போயிட்டு வர முடியாது இல்லைங்களா. அவருக்கு வந்து அந்த டைமிங் அதெல்லாம் வந்து இருக்கிறதுனால அதனால் அந்த ஒரு ரயில் பயணம் அவருக்கு வந்து ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயமாக வந்து இருந்திருக்குங்க. அதே மாதிரி ரயிலில் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஜன்னலோரம் அந்த உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டே போகிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். புது புது மனிதர்கள், தினமுமே ஒரே சம்மந்தப்பட்ட மனிதர்கள் நிறைய பேர் இருந்தாலும் தினமும் புது மனிதர்களும் நிறைய பேர் வந்து இருப்பாங்க. அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, எங்கே வராங்க, என்ன எப்படி ஏறுறாங்க, எப்படி போகிறாங்க, எப்படி பேசுகிறாங்க, அதெல்லாம் வந்து ஒரு வேடிக்கை மாதிரி பார்ப்பார். எப்படி அந்த வெளியே பார்க்குறாரோ அதே மாதிரி உள்ளாரையும் பார்ப்பார். ட்ரெயினில் சின்ன சின்ன சண்டைகள்லாம் வரும், அதெல்லாம் வந்து ஒரு வருத்தத்தோடு அவரும் பார்ப்பார். அப்புறம் அப்படியே வந்து அவருடைய ஸ்டாப்புக்கு வந்ததும் இறங்கி வேலைக்கு போயிடுவார். அதே மாதிரி அந்த ரெகுலராக குடிக்கிற டீ கடையில் அடிக்கடி அவர் குடிப்பார். இல்லை ஒரு சந்தர்ப்பம் அப்படின்னா இன்னொரு கடை, அப்படி மாறி மாறி அவர் வந்து அந்த டீ குடிக்கிறத மட்டும் விடவே இல்லை. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் அதே மாதிரி 1 கிலோமீட்டர் நடந்து வந்து தான் ஏறணும். அப்போ ஈவினிங் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஃப்ரெண்ட்ஸ், அங்கே ஒர்க் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தால் அவரை வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணுவாங்க. அப்புறம் அங்கேருந்து தலைவாசலுக்கு வந்து ட்ரெயினில் வந்து அவர் போயிடுவாருங்க. அந்த ஈவினிங் பயணம் ஏன் அவருக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா, அந்த வீட்டுக்கு போயிட்டு நம்ம ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம். அதே மாதிரி ரயில் பயணத்தில் அவருக்கு ரொம்ப பிரிக்கவே முடியாதது அந்த ஹெட்ஃபோனு. அந்த ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு ஏதாவது ஒரு இசையை கேட்டுக்கிட்டே வந்து இருப்பார். அப்படியே நண்பர்கள் கூட பேசிக்கிட்டும் இருப்பார். தொடர்ந்து அவரோட கதையை நான் சொல்லிகிட்டே இருக்கேன். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. இன்னைக்கு தினகரன் அப்படின்ற ஒருத்தருடைய ஒரு கதையை தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். அவருடைய நேட்டிவ் சேலம். சேலம்ல தலைவாசல், தலைவாசல்லேருந்து சேலம் மெயின் டவுனுக்கு வந்து அவர் ஒர்க் வருவாருங்க. அவரோட பயணத்தில் ஒரு 7 வருடங்கள் அவர் வந்து அந்த ஒரு ஒர்க் வந்துட்டுருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு ஒர்க்லேருந்து வேறு ஒரு ஊருக்கு ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா விழுப்புரத்தில் போயிட்டு அவர் ஃபேமிலியோடு தங்கியிருக்கிறார். அப்போலாம் அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு, குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க. அங்கே ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து அங்கே வந்து வேலைக்கு போயிட்டுருக்கிறார். அப்புறம் ஒரு 10 நாள் விடுமுறைக்கு அவர் வந்து அது 7 வருடங்களுக்கு அப்புறமா அங்கே போயிட்டு ஒரு 3 வருடங்கள் ஆகுது. அதற்கப்புறம் ஒரு 10 நாள் லீவில் திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய நேட்டிவ் தலைவாசலுக்கு வராரு. ஒரு 2-3 நாள் வீட்டில் இருக்கிறாரு. 4வது நாள் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு அவர் மட்டும் தனியாக போகலான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ, ஏன் அதே மாதிரி நம்ம வந்து 6:30 ட்ரெயினில் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய நினைவுகளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மட்டும் அன்றைக்கி எப்பயும் போல் அவரோட பைக் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே நிறுத்திட்டு அதே ஒரு ட்ரெயினில் வந்து போகிறாரு. அந்த பழைய நினைவுகள், அதே ஒரு சீட், அதே ஒரு நண்பர்கள்லாம் வந்து யாருமே இல்லை, அவர் மட்டும்தான் வந்து இருக்கிறாரு. எவ்வளோ மாறி போச்சு, அப்போலாம் எல்லாருமே தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்லாம் மனசில் வந்து நினைக்கிறாரு. அப்படியே பொறுமையாக ட்ரெயின் மூவ் ஆகுது. அவருக்கு இப்போ அந்த பழைய நினைவுகள்லாம் ஞாபகத்தில் வருது. யாரெல்லாம் நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க, இந்த ட்ரெயின்லேயே தான் நம்ம வந்து ஒரு குடியாகவே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே மனசில் நினச்சிக்கிட்டே அங்கே போகிறாரு. அங்கே போயிட்டு அதே இடத்துல ஒரு இறங்கி அதே ஒரு டீ கடையில் டீ குடிச்சிட்டு திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் அப்படியே வந்து புறப்பட்டு வந்துடுறாரு பஸ்ஸில். ஏன்னா ஈவினிங் வரைக்கும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் ஒரு தெரியல. இன்னொரு நாள் எப்பயாச்சும் நம்ம வந்து சேலம் வந்துட்டு வரும்போது அந்த ஒரு 2:00 ட்ரெயினில் நம்ம வந்து பழைய மாதிரி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சார். இவரோட அந்த நினைவுகள், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை, அந்த பழைய நினைவுகள் எல்லாமே அந்த ட்ரெயினில் வரும்போது யார் யாரெல்லாம் நம்மகிட்ட பேசுவாங்க, எவ்வளோ அன்பாக பேசுவாங்க அப்படின்னு எல்லாமே நினச்சிக்கிட்டே அந்த ஒரு நினைவுகள் எப்பயுமே வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கண்டிப்பாக இவரோட கதை எல்லாருக்குமே பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்தியிருக்கும். அப்படி உங்களுக்கு ஞாபகம் வந்த நினைவுகளை நம்ம நிலையனுக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து பகிர்ந்துக்கலாம். நம்ம நிலையன் 9787-707-8. மீண்டும் அடுத்த நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். பபனர்களே.

நீங்கள் இதுவரை கேட்டது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.